நேரம் 5:51. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்ரீரங்கநாதா என தொடங்கும் பாடல் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து ஒலிக்க இருக்கிறது பிரியா சகோதரிகளுடைய குரலில்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 9 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் வைகாசி மாதம் 16 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 30 தேதி சனிக்கிழமை. நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றாம்பாக்கம் ஊராட்சியில் கட்டப்பட்டுள்ள கிராம ஊராட்சி செயலக கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு திறந்து வைத்தார். தூத்துக்குடி துறைமுகத்தில் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது. Kumari FM 101
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:02. நிகழ்ச்சி நிரல் நமது குமரி பண்பலை 101 இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேநிலையில் திரையிசை பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி மற்றும் 5 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம். தொடர்ந்து திரையிசை. 8:30 சர்வரோக நிவாரணி சைபால் வழங்கும். தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதான நிகழ்ச்சி. தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 8:45 வானொலிக்கு 90 இளையோர் நாடும் இனிய வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். படைப்பு ஊட்டி வானொலி நிலையம். இன்று காலை 9:02 பன்மொழி பாடல்கள். 9:30 கான கைரளி மலையாள திரைப்பட பாடல்கள். 10:02 சவாலை சமாளி நேரலை நிகழ்ச்சி. 10:30 கடிதம் கருத்தும். இன்று முற்பகல் 11:02 ஏக்சூர் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. உங்கள் ஊர் என்றால் உடனே நினைவுக்கு வருவது இது. 11:30 வைகாசி விசாகம் சிறப்பு நேரலை. இன்று பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியினர். 12:10 மனநனையும் மதுரமணி இது தேர சபையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவோம். தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். இன்று பகல் 12:55 திரையிசை. 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10 சித்திரம் பெருமை மிக பாரதம் மண்மணக்கும் மதுரை உரை சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் கே புருஷோத்தமன் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இன்று பிற்பகல் 2:15 திரையிசை. 2:30 நாட்புற கீதங்கள். குளத்தூர் எஸ் துளசிதாசன் குழுவினர் வழங்கும் கிராமிய பாடல்கள் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. இன்று பிற்பகல் 3:02 தேனி நேரம் திரைக்களஞ்சியம். ஆதரவிலை கே பன்னீர்செல்வம் எழுதி அனுப்பியுள்ள திரையிசை பாடல்கள் கேட்கலாம். இன்று மாலை 4:02 வானிலை அறிக்கை. தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். 5:02 முல்லைச்சரம். 5 முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம்.

0: coming days. The CAQM subcommittee on Grab has invoked stage one of the extant Grab on the 19th of this month. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: இன்று நாம் பேசப்போவது ஒரு எளிய வார்த்தை, ஆனால் அதன் பொருள் மிகவும் ஆழமானது. அந்த வார்த்தை புறங்கூறாமை. புறங்கூறுதல் என்பது என்ன? ஒருவர் நம் முன்னால் இல்லாதபோது அவரை பற்றி தீயதாக பேசுவது, சிரித்த முகத்தோடு நட்பு காட்டி பின்னால் திரும்பி பழிப்பது. இது மனித உறவுகளை அழிக்கும் மிகவும் ஆபத்தான பழக்கம். இந்த உண்மையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் இலக்கியம் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றது. திருவள்ளுவர் சொல்கின்றார், பகை சொல்லி கேளிர் பிரிப்பர், நகை சொல்லி நட்பாடல் தோறாதவர். சிலர் முகத்தில் சிரித்து பேசினாலும் பின்னால் பகையை விதைக்கும் வார்த்தைகளை பேசுவார்கள். அத்தகைய போலி நட்பு நெருங்கிய உறவுகளை கூட பிரித்துவிடும். இந்த குறளை அடிப்படையாக வைத்து சோமேசர் முதுமொழி வெண்பா என்னும் நூல் புறங்கூறாமை பற்றிய அறத்தை மிக அழகாக விளக்குகிறது. இந்த நூலை இயற்றியவர் சிவஞான முனிவர். 18ஆம் நூற்றாண்டில் திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தில் பிறந்தவர். இயற்பெயர் முக்கலாலிங்கர். துறவு நிலையில் சிவஞான முனிவர் என்னும் பெயர் பெற்றார். வெறும் 32 ஆண்டுகளே வாழ்ந்தாலும் இலக்கியம், இலக்கணம், தர்க்கம் என பல துறைகளில் நூல்களை படைத்தார். தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் சிறந்த புலமை பெற்றவர். இவர் இயற்றிய சோமேசர் முதுமொழி வெண்பா என்னும் நூலின் சிறப்பு என்னவென்றால், திருக்குறளில் 133 அதிகாரங்கள், அதற்கேற்ப இந்நூலிலும் 133 வெண்பாக்கள். ஒவ்வொரு வெண்பாவிலும் முதல் 2 அடிகளில் வாழ்வியல் சான்று, கடைசி 2 அடிகளில் திருக்குறள். முதுமொழி என்றால் பழமொழி, பல தலைமுறைகளை கடந்தும் உண்மையாக நிற்கும் சொற்கள். திருக்குறளை சாமானிய மக்களுக்கு எளிதில் புரிய வைக்கவே இந்நூல் எழுதப்பட்டது. இப்படி ஒரு சிறந்த நீதி நூல் புறங்கூறாமை பற்றி என்ன சொல்கின்றது என்பதை இன்று நாம் காண்போம். நாம் தினமும் ஒருவர் மற்றொருவரை பற்றி புறம் கூறுவதை பார்க்கின்றோம் இல்லையா? அலுவலகத்தில் ஒரு சக ஊழியரின் முன்னால் நட்பாக இருப்பார்கள். அவர் சென்றதும் அவரது திறமையை உழைப்பை பழிப்பார்கள். குடும்பத்தில் உறவினர் முகத்தில் இனிமையாக பேசுவார்கள். அவர் திரும்பிச் சென்றதும் அந்த வீட்டின் குறைகளை பட்டியலிடுவார்கள். நண்பர்கள் கூட்டத்தில் ஒருவரை புகழ்வார்கள். அவர் எழுந்து சென்றதுமே அதே வாயால் இழிவாக பேசுவார்கள். இதையே சிவஞான முனிவர் தமது சோமேசர் முதுமொழி வெண்பாவில் திருக்குறளோடு இணைத்து சொல்கிறார். உண்மையான நட்பை விரும்பாதவர்கள் புறங்கூறுவார்கள். அவர்கள் அன்பை வளர்க்கவில்லை, வார்த்தைகளை ஆயுதமாக்கி உறவுகளை பிரிக்கிறார்கள். புறங்கூறுதல் ஏன் இவ்வளவு ஆபத்தானது என்று யோசித்து பாருங்கள். புறங்கூறல் நம்பிக்கையை உடைக்கிறது, உறவுகளை பிரிக்கிறது, பேசுவோனின் மதிப்பை குறைக்கிறது, சமூக நல்லிணக்கத்தையும் சிதைக்கிறது. ஒரு தவறான வார்த்தை கூட பல ஆண்டுகளான நட்பை உடைக்கும் சக்தி உடையது. 2000 ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவர் சொன்னதை 18ஆம் நூற்றாண்டில் சிவஞான முனிவர் மக்களுக்கு எடுத்துச் சொன்னார். இன்றும் அது அதே உண்மையோடு நிற்கிறது. இதுதான் தமிழ் இலக்கியத்தின் சிறப்பு. அப்படியெனில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நேர்மையோடு வாழுங்கள், முகத்திற்கு முகமாக பேசுங்கள், புறத்தில் மௌனமாக இருங்கள், அல்லது நல்லதையே பேசுங்கள். நம் வீட்டில் அமைதி வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். நம் அலுவலகத்தில் நம்பிக்கை வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். நம் சமூகத்தில் நல்லிணக்கம் வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். புறங்கூறாமை என்பது ஒரு நாக்கின் ஒழுக்கம் மட்டுமல்ல, அது ஒரு மனசாட்சியின் அடையாளம்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்.
1: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:15. இரு வரிகளில் இமயம் தொட்ட ஞானம் அதை இதயத்துக்கு அருகில் கொண்டு வரும் குரல் அமுதம்.

0: மாறுபட்ட மனக்கோட்பாட்டை விட்டு விலகி நடப்பது நல்லது. அதனை ஊக்கப்படுத்தி வளர்ப்பது அழிவை உண்டாக்கும். குறள் எண் 858 அதிகாரம் இகல்.
1: இகழிற்கு எதிர் சாய்தலாக்கம் அதனை மிகழூக்கின் ஊக்குமாம் கேடு.
0: மாறுபட்ட மனக்கோட்பாட்டை விட்டு விலகி நடப்பது நல்லது. அதனை ஊக்கப்படுத்தி வளர்ப்பது அழிவை உண்டாக்கும். குறள் எண் 858 அதிகாரம் இகல்.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.

கைகள் கூப்பி வணங்கும் போது கண்ணீரும் பூவாய் மாறும். இறையருள் துணையாக இருந்தால் இருள் கூட ஒளியாகும். இறைவனை நினைத்து வழிபடுவோம் பக்தி மாலையில். உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. நிகழ்ச்சியின் முதலில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

நிறைவு பெறுகிறது பக்தி மாலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரத்தார் நிகழ்ச்சி கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 ஆர்கேஜினை வழங்கும் பன்முனை பாடல்கள் கேட்கலாம்.

0: தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். குஜராத் மாநிலம் புச் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஊடுருவலை தடுக்கும் வகையில் ட்ரோன், ரேடார் மற்றும் நவீன வேலி அமைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எல்லையில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் மக்கள் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள், சிறந்த நிர்வாகம், உள்ளூர் காவல்துறையினரின் செயல்பாடுகள், ராணுவம் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். கடந்த 60 ஆண்டுகளாக எல்லை பாதுகாப்பு படையினர் நாட்டை பாதுகாப்பதில் திறம்பட சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். தாய்நாட்டிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்து 2000-க்கும் அதிகமான பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 2 தனியார் நிறுவனங்கள் கையெழுத்திட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். செமிகண்டக்டர் துறையில் ஏராளமான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், பிரதமரின் ஊட்டச்சத்து இயக்கம், பிஎம் ஸ்ரீ திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி திட்டத்திற்கான நிதியை விடுவிப்பது மற்றும் அதன் பயன்பாடு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை திறம்பட அமல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஊட்டச்சத்து, திறன் மேம்பாடு, விளையாட்டு மற்றும் கலைகளில் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக தூத்துக்குடி துறைமுக நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பசுமை எரிசக்தி உற்பத்திக்கான முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான முன்மாதிரியாக திகழ்கிறது என்று கூறினார். பருவநிலை மாற்றம் தொடர்பான இந்தியாவின் இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு இதுபோன்ற நடவடிக்கைகள் பெரும் உத்வேகம் அளிக்கும் என்று திரு சந்தோஷ்குமார் சாரங்கி கூறினார். முன்னதாக இந்த துறைமுகத்தில் 1 ஆண்டுக்கு 10 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அமோனியா ஆலை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறுகள் மீது எவ்வித தயக்கமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வருவாய்த்துறையின் வரவு செலவு குறித்த சரியான புள்ளி விவரங்களை அறிந்து கொள்வதற்கு 1 மாத கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். நிலப்பட்டா வழங்குவது தொடர்பான விவகாரத்தில் தவறு நடந்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா

தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ்

0: உயிரியல் பூங்காவில் நேற்று ஆய்வு மேற்கொண்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாட்டிலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்காவாக உள்ள வண்டலூருக்கு ஆண்டுதோறும் 14 லட்சம் பேர் வருகை தருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் விலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுக்கும் வகையில் வேலிகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உயிரியல் பூங்காவை பராமரிப்பதில் உள்ள குறைபாடுகள் குறித்து பொதுமக்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் மின்கம்பம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். போர்க்களத்தில் நிலவி வரும் தற்போதைய சூழல், யுக்ரைனுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நிலையில் உள்ளதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் தளங்களில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, ஒழுங்குமுறை விதிகள் ஆகிய அம்சங்களில் அரசும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையர் திரு ஒல்கா டர்க் வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றத்தால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்கள் தொடர்பான புகார்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் கிர் வனப்பகுதியில் கடந்த வாரம் 8 சிங்கக்குட்டிகள் உயிரிழந்ததை அடுத்து வன விலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முடுக்கிவிட்டுள்ளது. தேர்வுக்கு பிந்தைய நடவடிக்கைகளுக்கு இணையதளம் ஜூன் 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் 1 க்கு 92 அமெரிக்க டாலராக உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான குறைதீர்ப்பு நாள் கூட்டம் ஆட்சியர் திரு ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. திருவாரூர் மாவட்டம் கட்டக்குடியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டியில் 43 புள்ளிகளுடன் ஹரியானா அணி வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி கர்நாடக அணியை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் கோப்பையும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் ஹாக்கி போட்டியில் மும்பை மற்றும் செகந்திராபாத் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: உங்கள் கருத்துக்கு இடம் உண்டு, கவிதைக்கு பொருள் உண்டு, கேள்விக்கு பதில் உண்டு, மறந்து போன நினைவுகளையும் நினைவூட்டும் பாடல்கள் இங்குண்டு. உங்கள் கருத்தால், கவிதையால், கேள்வி பதில்களால், நீங்கள் விரும்பும் இசையால் என்றும் ஒலித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: நேரம் 6:55. இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 16 சனிக்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்,
1: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
2: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
1: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
3: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
1: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
2: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
0: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். எதிர்பார்க்கப்படும் வானிலை, இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32-33 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகும். வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். இனி வேளாண் அறிவுரை. தோட்டக்கலை பயிர்கள் எல்லா பருவத்திலும் வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். காற்றின் வேகம் மணிக்கு 6-10 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் குலை தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும். மழை கிடைத்தவுடன் எல்லா மிளகு கொடிகளுக்கும் 2% காப்பர் ஆக்சிக்ளோரைட் கரைசலை 5-10 லிட்டர் என்ற அளவில் கலந்து தூர் பகுதியில் ஊற்ற வேண்டும். காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒருமுறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றிற்கு 200 மில்லி வீதம் வேர் வழியாக அளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்மடியும் பகுதிக்கு மேல்புறுத்தி மழை காலத்திலும் பால் வெட்டலாம். நூற்புழு மேலாண்மை. வாழை கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின்னடவு செய்யவும். கோகோ பயிர்களில் தேவைக்கேற்ப பாத்திகளில் களை எடுத்தல் மற்றும் மூடாக்கு இடுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளவும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரசாயன உரம் உருண்டைகள் அதிக விலைக்கு விற்பனை செய்யக்கூடாது. உரங்களை விற்பனை முனைய இயந்திரம் மூலம் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு யூரியா உரங்களை தேவைப்படும் அளவுக்கு அதிகமாக விற்பனை செய்யக்கூடாது. யூரியா உரங்களை விற்பனை செய்யும் போது பட்டியலில் விவசாய முகவரி மற்றும் விவசாயியின் தொலைபேசி எண்ணுடன் விவசாயியின் கையொப்பம் பெற வேண்டும். உரம் விற்பனை நிலையத்தில் உரம் இருப்பு மற்றும் விலை பட்டியல் கட்டாயமாக பராமரிக்க வேண்டும். எப்பொழுதும் விற்பனை நிலையத்தின் இருப்பு விவரங்கள் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பொட்டாஷ் போன்ற உரங்களின் அதிகபட்ச விலைகள் தற்பொழுது மாற்றப்பட்டு வருவதால் புதிதாக வரும் உரம் உடைகளையும் தனியாக பராமரிக்க வேண்டும் என உரம் உடையில் உள்ள அதிகபட்ச விலைக்கு மேல் விற்பனை செய்யக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. உர விற்பனையை கண்காணிக்க அந்தந்த வட்டார உர ஆய்வாளர் கடையை தினமும் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிற மாவட்டங்களில் இருந்து கண்காணிப்பு குழு மாவட்ட கடைகளை சோதனை செய்திட உள்ளது என வேளாண்மை துறை அறிவித்துள்ளது. திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் TBS 5 நெல் விதை விற்பனைக்கு உள்ளதால் விவசாய பெருமக்கள் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கன்னிப்பு சாகுபடிக்கு உகந்த திருப்பதி சாரம் 5 ரக ஆதார விலை நெல் விற்பனைக்கு உள்ளது. இது 118 நாட்கள் வயதுடையது. மழைக்கு சாயாமலும் அதிக மகசூலும் கொடுக்கும் தன்மையுடையது. குறைந்த அளவே இருப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி வாங்கி சென்று பயனடையுமாறு திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9944044193. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நை வழங்கும் பண்மொழி பாடல்கள் கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:00.
4: வட்டார செய்திகள்.

0: மருத்துவமனையில் சிறப்பு ரத்த தான முகாம் சுற்றுலாத்துறை அமைச்சர் சே ராஜேஷ்குமார் அவர்கள் துவக்கி வைத்தார். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஜூன் 2 மற்றும் 3 ஆகிய தினங்களில் நியாய விலைக்கடை அத்தியாவசிய பொருட்கள் நேரில் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள உலாமாக்களுக்கு இருசக்கரம் வாகனம் வாங்க மானியத் தொகை தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பத்மநாபபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கான இரத்த தான முகாம் நேற்று நடைபெற்றது. இந்த இரத்த தான முகாமை சுற்றுலாத்துறை அமைச்சர் சி ராஜீவ்குமார் அவர்கள், பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் செல்விசுவாமி அவர்கள் முன்னிலையில் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து பேசினார். அப்போது இரத்தம் கொடுப்போம், ஒவ்வொருவரின் உயிரை காப்போம் என்பதன் அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 14 தேதி உலக இரத்த தான தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நாளின் நோக்கம் அனைவரும் தாமாக முன்வந்து குருதி கொடை வழங்க வேண்டும் என்பதாகும். இதையடுத்து இந்த முகாமில் சுமார் 1 மாதம் மாவட்டத்திற்குட்பட்ட கல்லூரிகள், மருத்துவமனைகள், பொது நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற உள்ளது என்றும், இரத்த தானம் வழங்குவோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பதற்காக மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்டோர் தாமாக முன்வந்து இரத்த தானம் வழங்குகிறார்கள். எனவே அவர்களை பாராட்டுவதாகவும் அனைவரும் இரத்த தானம் வழங்க முன்வர வேண்டும் எனவும் அவர் பேசினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், 65 வயது முதல் 70 வயதிற்குட்பட்ட மூத்த குடிமக்கள், 18 வயதிற்குட்பட்ட குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கொண்டவராய் இருப்பின் அவர்களது குடும்ப அட்டைக்கு அவர்களது இல்லத்திற்கே நேரில் வந்து ஜூன் மாதம் 2 மற்றும் 3 ஆகிய தினங்களில் நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவார்கள் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி வாசல்களில் பணியாற்றும் பேஷ் இமாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உல மக்களிடமிருந்தும் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உல மக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியத் தொகை 50,000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மானியம் பெற விண்ணப்பிக்க விருப்பமுள்ளோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் படிவத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே இருசக்கரம் வாகனம் வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் ஜூன் மாதம் 30 தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
7: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
8: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU and கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களை இன்று ஒரு தகவல் விளம்பரத்தார் நிகழ்ச்சி கேட்கலாம். நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101, நேரம் காலை 7:05.
10: உச்சத்தில் இன்று

0: இனே
1: ஏய் வந்துட்டான் போலுக்க. ஏய் இவனுக்கு எப்படிமா மோப்பம் அடிச்சுட்டு, ஏய் நான் இப்ப ஒளியவும் முடியாத.
0: என்ன வாசனை, இந்த மனுஷன் இப்படிதான் சாப்பிடுவாரு போல இருக்கு. மூணு இலை போட்டு எத்தனை கறி பாயசம் வேற கமகமன்னு மணக்க. இந்த மனுஷன் அண்ணா தான் நிக்காரு, கண்டுகிடாம நிக்காரு. இளே

0: ஏ தம்பி, என்னப்பா இது? கூப்பிட்டு வர மாட்டியா?
1: கூப்பிடலையா? எத்தனை தடவை கூப்பிட்டு வரோம்னே? எனக்கு இங்க வர்றதுக்கு உரிமை கிடையாது மதனி.
0: ஏ தம்பி, அதெல்லாம் இருக்கட்டு, அண்ணன் ஒரு அலிப்பி சிவாயில தகவலை சொல்லி இருக்க கூடாதா?
1: நீங்க அப்படியான நடந்தீங்க? வீட்டுல ஒரு விசேஷம் வச்சிருக்கீங்க, தடை போடல சாப்பாடு வச்சிருக்கீங்க, நேத்துக்கு சாயங்காலம் நம்ம ரெண்டு தானே சாப்பிட்டோம், அந்த பூரி கடையில எட்டு பூரி சாப்பிட்டீங்களா?
0: ஏ தம்பி, என்னப்பா, நல்ல ஒரு சம்பவம் நடக்கக்கூடிய இடத்துல மகிழ்ச்சியை கெடுத்துருவா போல இருக்க.
1: ஏனே இதுக்கு பதில் சொல்லுங்கண்ணே, ஒரு வார்த்தை. தம்பி, இப்படி ஒரு காரியம் இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமா இல்லையா? நேத்துக்கு சாப்பிட்டதுக்கு 480 ரூபா பில்லு கொடுத்திருக்கேன் நான். அப்படியான பார்த்தேன், உங்களை பிரிச்சு பார்த்தேனே. இனே என்ன விஷயம்னு இன்னைக்கு குதூகலமா இருக்கீங்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, பையனுடைய பிறந்த நாள், நேத்துக்கு சாயங்காலம் தான் திடீர்னு முடிவு பண்ணும். இவா வேற சொல்லிட்டா, அவனுக்கு 12 வயசு ஆகுது, 1 வயசுல பிறந்த நாள் எடுத்தது. நாளைக்கு அவனை ஒரு உற்சாகப்படுத்த மாதிரி ஒரு பிறந்த நாளா எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னான். அதனுடைய வெளிப்பாடாதான் 12 கூட்டு 3 பாயசம், அருமையான சாப்பாடு. தம்பி வந்தது கூட எனக்கு பெருமையா இருக்கு.
2: வந்துட்டான், வேற என்ன பண்ண?
0: நீ சந்தோஷமா இருந்து சாப்பிட்டு தாம்பா போனும்.
1: பேச்சு கிடையில என்னமோ முறங்கின மாதிரி இருந்த, அது சரியா கேக்கலையே.
0: வார்த்தைகள் வரும்போது சில தடங்கல்கள் வரும்பா. தம்பி, இப்ப என்ன அவசியமா வந்த அத சொல்லு.
1: ஏனே உங்களுக்கு இப்ப நேரம் இருக்குமா? ஒரு திட்டத்தை பத்தி தானே சாப்பிட்டுட்டு பேசுவோமா எப்படி?
0: சரிப்பா, 3 இலைய போட்டுட்டேன், 3 இலையிலயும் அந்த தீபாதாரணை அப்படிங்கிற மாதிரி உன்ன குடுத்துட்டு சாப்பிட்டுருவோமா?
1: ஏனே அந்த காலத்துல உள்ள பாரம்பரிய நடைமுறைகளை இப்பவும் பின்பற்றீங்க அப்படித்தானே?
0: எவ்வளவு செழிப்பு வந்தாலும் நம்மளுடைய கலாச்சார நடைமுறைகளை மறக்கவே கூடாதுப்பா.
1: ஏனே இப்ப எல்லாம் நானும் உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை கத்துக்கிட்டு அதையும் என் வீட்டுல நடைமுறைப்படுத்துறேனே.
0: வீட்டுல அடுத்தால என்னப்பா விசேஷம் வருது?
1: அதெல்லாம் இப்ப ஒண்ணு இல்லனே. என்னதான் விசேஷம் வந்தாலும் உங்களை மாதிரி சொல்லாமல செய்ய மாட்டோம்னே. சொல்லேனே. ஏனே நான் கேட்க வந்தது, பிரதம மந்திரியுடைய மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கான்.
0: அதே திட்ட பிரகாரம் தான்ப்பா. நம்ம கணேசன் எப்படி இருந்தவன் பாத்திருக்கல நீ முன்னால?
1: ஆமா, அந்த பையனானே.
0: ஆமா, இப்ப ரொம்ப செழிப்பா இருக்காம்பா. சாப்பாட பாரு, என்ன தரமா கொடுத்துருக்கான் பாரு.
1: ஏனே ஒரு சாப்பாடு எவ்வளோனே இருக்கும்?
0: 150 ரூபாப்பா.
1: பொதுவா உணவுத்துறை, கேட்டரிங் சொல்லுவாங்க இல்லனே, அந்த துறையில சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமா பயனடையலாமா? அது மட்டும் இல்லாம உணவுத்துறையில இந்த மாதிரி செய்யும் போது உதவி பண்றதுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு அருமையான திட்டத்தை உருவாக்கி இருக்கானே.
0: ஆனா உனக்கு ஒரு யோகம்பா, நீ 8ஆம் கிளாஸ் வரைதான் படிச்சிருக்க, அது இந்த திட்டத்துல படிப்பு அப்படிங்கிற ஒரு வரையறை கூட 8 தான் வச்சிருக்காங்கப்பா.
1: அப்படியானே?
0: ஆதார் கையில இருக்குல்ல?
1: இருக்கு.
0: குடும்ப அட்டை இருக்குல்ல?
1: இருக்குனே.
0: புகைப்படம் இருக்குல்ல?
1: இருக்கு.
0: வங்கி புத்தக நகல் இருக்குல்ல?
1: இருக்கு.
0: அப்புறமா தொழில் ரீதியா நல்ல ஒரு உத்வேகமா செயல்படுவேளா, அந்த தொழில வந்து ஏற்கனவே அனுபவம் இருக்கா அப்படின்னு ஒரு காலம் இருக்கும், அதுல கூட அனுபவம் இருக்கு. ஏன்னா வீட்டுல கூட சில வேளைகள் தம்பி கூட சொல்லிருக்கிய, மனைவி 10 நாள் 20 நாள் அவ அம்மா வீட்டுக்கு போயிருவா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு, அந்த நேரத்தில் நான் தான் சமையல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருக்க. அண்ணனும் கூட ஒரு நாள் வந்து சாப்பிடும் போது பிரமாதமா இருந்த, சமையல்ல நீ கெட்டிக்காரன் தானப்பா?
1: ஆமாண்ணே.
0: அந்த அனுபவம் இருக்கு அப்படின்னு ஒரு சான்று கொடுக்கணும், அவ்வளவுதான். ஏய் அது என்னது, வாளில 3 வாளி அங்குண்டு வையம்மா.
1: இல்லை என்னண்ணே மதனிய விரட்டுறீங்க, 3 வாளில என்னமோ குடுக்கணும்னு சொல்லி கொண்டு வராங்க, நீங்க ஏன்னு விரட்டுறீங்க? யார்ட்டையும் குடுக்கணுமாண்ணே? நான் வேணா போவில குடுத்துரட்டுமாண்ணே?
0: ஏய் தம்பிக்கு மனுஷ பாருமா, அது யாருக்குமா? தம்பிக்கா? குடுமா குடுமா.
1: என்ன இந்த மனுஷன், இந்த மனுஷன எதிரையும் சேர்க்க முடியலையே.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 ஆர்கேஜினை வழங்கும் பன்மொழி பாடல்கள் கேட்கலாம். குமரி பண்பலை 101 நாம் இனி கேட்போம்.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: அழகா வந்திருக்கக்கூடிய செல்ல குட்டியோட பேர் என்னதுமா?
3: டியோ பிரவுன்சன். டியோ
2: டியோ எத்தனாம் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? சரி, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கம்மா?
3: அஞ்சு கிராமம்.
2: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
3: அம்மா, அப்பா, அண்ணே.
2: அவங்களோட பேர் எல்லாம் சொல்றீங்களா?
3: எங்க அப்பா பேரு பிரதீப், எங்க அம்மா பேரு சூ.

0: சரி, அழக எல்லாருக்கு பேரும் சொல்லியாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க என்ன சொல்ல போறீங்க
1: பிள்ளை?
0: சொல்றீங்களா?
1: ஆத்தி சூடி அரசே விரும்பு ஆதுவன சீனாம் ஈழ்வரு கதுவு ஈயது விழுக்கு உடையாது விழும்பு ஊக்குமது கைவிடு எண்ணெடுத்து இகிழ்ச்சி ஏப்பது இகிழ்ச்சி ஐயமிட்டூன் ஒப்பது ஒளி போது ஒளி அவ்வியம் பேச அகம் சுருக்கு.
0: சரி, அழகா சொன்னீங்க. ஸ்கூல்ல உள்ள மிஸ் உங்களுக்கு என்னலாம் வேற சொல்லி கொடுத்துருக்காங்க?
1: ABCDFT HIJKLMNOP QRFTUVWXYZ.
0: சரி,
1: ஜானி ஜானி எஸ் பாப்பா கிட்டி சுகர் நோ பாப்பா டார்லிங் லைன்ஸ் நோ பாப்பா ஓபன் யுவர் மவுத் ஆ ஆ ஆ.
0: சரி, அழகா பாடியாச்சு.
1: அச்சமில்லை அச்சமில்லை அச்சாம் எம்பதில்லையே உச்சின் மீது வானீர் வீழுகின்ற போதிதும் அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே.
0: அழகா இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசுனீங்க. டியோ குட்டி சின்ன பிள்ளையா இருக்கிறீங்கல்ல, பெரிய பிள்ளையா ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆக போறீங்க?
1: டாக்டர்.
0: டாக்டர் ஆக போறீங்களா? சரி, கண்டிப்பா நீங்க டாக்டர் ஆகணும். வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
2: இந்த இனிய தருணத்தோட சின்ன பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் நாளைக்கு இன்னொரு மலையின் அமுத மொழிகளோட சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் பாய்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சவாலை சமாளி நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் குழு குழு ஏசி மீளா.

நினைவுபடுத்தியிருமீர்களே, இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 இளையூர் நாடும் இனிய வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். ஊட்டி வானொலி நிலையத்தின் படைப்பாக இன்று முற்பகல் 11:02 ஏக்சூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேர்லை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்றைய தலைப்பு உங்கள் ஊர் என்றாலே உடனுக்கு நினைவுக்கு வருவது எது? இந்த தலைப்பில் நேர்கள் பங்கேற்று பேசலாம். நேர்கள் பங்கேற்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் முறையின் 2907722 இணைப்பு எண் 0465 2 அலைபேசி எண் 8903257309 11:30 வைகாசி விசாகம் சிறப்பு நேரலையும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நேர்களை இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவோம் தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெரின் அவர்கள். இன்று பகல் 1:10 சித்திரம் கேட்கலாம். நேர்களை பெருமை மிகு பாரதம், அதாவது மண் மணக்கும் மதுரை உரை சித்திரம், எழுதியவர் கே புருஷோத்தமன் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். இன்று பிற்பகல் 2:30 நாட்டுப்புற கீதங்கள் குளத்தூர் எஸ் துளசிதாசன் குழுவினர் வழங்கும் கிராமிய பாடல் இசை கேட்கலாம். இன்று பிற்பகல் 3:02 நேயர்களின் திரைக்களஞ்சியம் இருக்கு. ஆதர விலை கி பன்னீர்செல்வம் என்ற நேயர்கள் என்ற நேயர் தொகுத்து அனுப்பியுள்ள திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நேயர்களை தொடர்வது தமிழின் செய்திகள் சென்னை என்ற

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது.

0: மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேகாலயா தலைநகர் ஷிலாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கின் தொடக்க அமர்வில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சி நடவடிக்கைகளில் பங்கேற்க செய்யும் நோக்கில் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கொள்கைகள் வகுப்பது, தலைமைத்துவ பண்பை மேம்படுத்திக் கொள்வது போன்ற நிகழ்ச்சிகள் மை பாரத் இணையதளம் வாயிலாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் மற்றும் கள அதிகாரிகளுக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பு இருக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா காட்சே வலியுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இளையோர் சங்கங்கள் மற்றும் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதன் வாயிலாக வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள இளைஞர்களால் தவறான பாதையில் செல்லாமல் தடுக்க முடியும் என்று அவர் கூறினார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் சவால்களை கண்டறிந்து இளைஞர்களை சிறந்த முறையில் வழிநடத்த உதவிடும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக அவர் கூறினார். நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அவரது இந்த பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையேயான பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சு வார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று அவர் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையில் எல்லைகளை வரையறை செய்வது, எல்லைப்புற மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உகாண்டாவில் நிலவி வரும் பொது சுகாதார சூழலை கருத்தில் கொண்டு மருந்துகள் உட்பட தேவையான உதவிகளை அந்நாட்டிற்கு வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக புலம்பெயர்வது தொடர்பான கேள்விக்கு அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். வளைகுடா பகுதியில் 11 இந்திய கப்பல்கள் நிற்பதாகவும் 14 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியா வந்தடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர அடுத்த வாரத்தில் அமெரிக்க பிரதிநிதிகள் குழு இந்தியா வரவுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வதற்கான முயற்சிகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவா மாநிலம் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைநகர் பனாஜியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். கோவா விடுதலை பெற்றதில் இருந்து இந்தியாவின் ஒரு மாநிலமாக உருவெடுத்தது வரையிலான பயணத்தை குறிக்கும் வகையில் பல

0: பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி வெளியிடும் வருடாந்திர அறிக்கையில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற நிதி மோசடி தொடர்பான வழக்கு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த நிதியாண்டில் இதன் மதிப்பு 48,021 கோடி ரூபாயாக உள்ளது என்று அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. பொது மற்றும் தனியார் வங்கிகளில் நடைபெறும் நிதி மோசடிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ள போதிலும் அண்மை ஆண்டுகளில் அதன் மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிமை கோரப்படாமல் உள்ள நிதிசார் சொத்துக்கள் குறித்த தகவல்களை எளிதாக கையாளும் வகையில் பொது இணையதள சேவையை நிதிசார் சேவைகள் துறை தொடங்கியுள்ளது. பொதுத்துறை வங்கிகள் கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. உரிமை கோரப்படாத வைப்பு தொகை, காப்பீடு, பங்குகள், டிவிடன் மற்றும் பரஸ்பர நிதி போன்றவை குறித்த தகவல்களை பெறுவதற்கான வசதிகளும் இந்த இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளம் எளிதில் பயன்படுத்தும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் மக்களை மையமாக கொண்ட நிதிசார் கட்டமைப்பாகவும் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 958 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 397 வார்டுகளிலும் சிரோன்மணி அகாலிதள் 192 இடங்களிலும் பிஜேபி 172 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஈரான் உடனான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வென்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அனுமதி கிடைத்தவுடன் இந்த பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் குறித்து எவ்வித ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என்று ஈரான் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா, மத்திய பிரதேசத்தில் இன்று வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங் லைன் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கலைகளின் சங்கமமாய், எங்கும் சமநேசமாய், எத்திக்கும் இன்பமயமாய்,
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:25. சேவை செய்திகள் கேட்கும்.
4: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
5: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
4: பாட்டில் வார்ட்ராப்,
5: ஷோகேஸ் பொருட்கள்,
4: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
5: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
6: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல்

0: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
1: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோட் தக்கலை. டிஜி மார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: Fire and safety course நான் நிஸ்கன்யாகுமரில சூஸ் பண்ணனும்.
5: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
6: நிஸ்கன்யாகுமரி.
7: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
8: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
7: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
8: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
7: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
8: போன் 7358737358.
9: மேலசங்கரன்குழி ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில், அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில், ஜீர்ணோத்தாரண புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, நாளை காலை 6 மணிக்கு சிறப்பு பூஜை. கருங்கல் கூடாலமூடு ஸ்ரீ கண்டன் சாஸ்தா பத்ரகாளி இசக்கியம்மன் திருக்கோவில் 11வது வருஷாபிஷேக திருவிழாவில் இன்று காலை 7:30 உஷபூஜை, காலை 9 மணிக்கு நாகரோட்டு பூஜை, பகல் 12 மணிக்கு உச்ச பூஜையும் தேவாராதனையும், மாலை 6 மணிக்கு நெய் தீப வழிபாடு, இரவு 7:30 சிறப்பு பூஜையும் தீபாராதனையும். முருகன் குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவிலில் இன்று காலை 8:30 வழிபாடு, காலை 9 மணிக்கு முருகன் திருப்புகழ் பாராயணம், காலை 9:30 சிறப்பு அபிஷேகம், முற்பகல் 11:30 சிறப்பு வழிபாடு, மாலை 5:30 கந்த கிரிவலம் வருதல், மாலை 6:30 சிறப்பு வழிபாடு. தோட்டிக்கோடு நம்பிமலை ஸ்ரீ மௌன குருசுவாமி கோவில் பௌர்ணமி பூஜை விழாவில் இன்று காலை 9 மணிக்கு அருப்பெருஞ்சோதி அகவல் பாராயணம், காலை 10 மணிக்கு அபிஷேகம், 11 மணிக்கு பஜனை, பகல் 12 மணிக்கு சொற்பொழிவு, 12:30 கோமாதா பூஜை, 12:45 சிறப்பு தீபாராதனை, இன்று மாலை 6 மணிக்கு சிவபுராணம் வாசித்தல், 6:30 திருவிளக்கு வழிபாடு, 7:30 அர்ச்சனை, 7:45 நாமஜபம், 8 மணிக்கு பக்தி பாடல்கள், 9:00 நில பூஜை, 9:15 தீபாராதனை. நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை இம்மாதம் 4ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இணையதளம் வழியாகவோ அல்லது அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் உள்ள மையம் வழியாக நேரடியாக வந்து விண்ணப்பிக்கலாம். 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித் தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் கேட்டுக் கொண்டுள்ளார்.

சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று குறித்த தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் காலை 7:30.

0: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வீந்தே.
1: காலை வணக்கம் வாரம் மந்திரியாரே. அரசவைக்கு வர ஏன் இவ்வளவு காலதாமதம்?
0: அதுவா மன்னா, அது வீட்டை ஒட்டடை அடித்து சுத்தப்படுத்தி வருவதற்குள் காலதாமதம் ஆகிவிட்டது.
1: எனது அரியணையின் மீது இருக்கக்கூடிய இந்த வெண்கொற்ற குடையின் மேலே சிலந்தி கூடு கட்டியிருக்கிறது. அதை ஒட்டடை அடிக்க இந்த பணியாளர்களிடம் கூறி ஒரு வாரம் ஆகிறது, இன்னும் சரி செய்யவில்லை. அதற்கு நானே ஒட்டடை அடித்து விடலாம் என்று நினைக்கிறேன்.
0: உடனே அடித்து விட வேண்டியதுதானே மன்னா?
1: ஒரு வாய் வார்த்தைக்கு கூறினால் உடனே ஒத்துவது உமக்கு வேலையாகிவிட்டது. நான் வேலை செய்வதில் உமக்கு அவ்வளவு சந்தோஷம், நானே செய்து விடுவேன். ஆனால் அரியணை மீது ஏறி நின்று கீழே பார்த்தால் எனக்கு தலையெல்லாம் சுற்றுகிறது மந்திரியாரே. உயரம் என்றாலே ஏதோ பயமாக

0: இருக்கக்கூடிய இந்த வெண்கொற்ற குடையின் மேலே சிலந்தி கூடு கட்டியிருக்கிறது. அதை ஒட்டடை அடிக்க இந்த பணியாளர்களிடம் கூறி ஒரு வாரம் ஆகிறது, இன்னும் சரி செய்யவில்லை. அதற்கு நானே ஒட்டடை அடித்து விடலாம் என்று நினைக்கிறேன்.
1: உடனே அடித்து விட வேண்டியது.
0: ஒரு வாய் வார்த்தைக்கு கூறினால் உடனே ஒத்துவது உமக்கு வேலையாகிவிட்டது. நான் வேலை செய்வதில் உமக்கு அவ்வளவு சந்தோஷம், நானே செய்து விடுவேன். ஆனால் அரியணை மீது ஏறி நின்று கீழே பார்த்தால் எனக்கு தலையெல்லாம் சுற்றுகிறது மந்திரியாரே. உயரம் என்றாலே ஏதோ பயமாக இருக்கிறது.
1: உயரம் என்றால் பயமா? அப்படின்னு
0: அப்படியெனில்
1: உயரமான இடங்களில் நின்று கொண்டு கீழே பார்க்கும் போது தலை சுற்றுவது, உயரத்தை பார்த்து பயப்படுவது, உயரமான கட்டிடங்களை நினைத்து பார்த்தாலே பயம் வருவது, இப்படிப்பட்ட பயத்திற்கெல்லாம் ஆக்ரோபோபியா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள்.
0: அப்படியெனில் நமக்கு ஆக்ரோபோபியாவா? மந்திரியாரே, இந்த ராஜரகசியம் நமக்குள்ளே இருக்கட்டும்.
1: என்ன மன்னர், தாங்கள் 6 அடி உயரம், இதற்கெல்லாம் போய் பயப்படுகிறீர்களே? ஒருவர் உயரமான இடத்தில் ஒரு கயிற்றின் மீது நடந்தே சாதனை படுத்திருக்கிற மன்னா, தங்களுக்கு அது தெரியுமா?
0: உயரமான இடத்தில் கயிற்றின் மீது நடந்தாரா?
1: அதுவும் சாதாரணமாக தரையின் மீது அல்ல மன்னா, கடலில் இருந்து சுமார் 130 மீட்டர் உயரத்தில் கயிற்றை கட்டி அதில் நடந்திருக்கிறார்.
0: என்ன, 130 மீட்டரா? இந்த சாதனையை புரிந்தவர் யார் மந்திரியாரே? எந்த நாட்டை சேர்ந்தவர்? இந்த சாதனை எங்கே நடந்திருக்கிறது?
1: இத்தாலி நாட்டின் மெசினா ஜலசந்தி கடலில் இருந்து சிசிலி வரை கடலின் மேல் 130 மீட்டர் உயரத்தில் கயிற்றை கட்டி அதன் மேல் 2.7 கிலோமீட்டர் வரை நடந்து சாதனை படைத்திருக்கிறார். இந்த சாதனை படைத்தவர் எஸ்டோனியா நாட்டை சேர்ந்த தடகள வீரர் ஜான் ரூஸ். இவர் 3 முறை உலக சாம்பியன் பட்டத்தை தடகளத்தில் வென்றவர் மன்னா.
0: ஓஹோ, அதுதான் இப்படி அசாத்தியமாக சாதித்திருக்கிறார். அதெல்லாம் இருக்கட்டும் மந்திரியாரே, எவ்வளவு நேரத்தில் அந்த தூரத்தை இவர் கடந்திருக்கிறார்?
1: வெறும் 2 மணி நேரம் 57 நிமிடங்களில் இவர் நடந்து சாதனை புரிந்திருக்கிறார் மன்னா. ஆனால் கென்னஸ் உலக சாதனை முறியடிக்க நினைத்திருந்த இவரது எண்ணம் இலக்கை எட்டுவதற்கு வெறும் 80 மீட்டர் இருக்கும் போது தொலைந்திருக்கிறது.
0: அச்சோ, அப்படி என்ன நடந்து விட்டது? ஏன் மந்திரியாரே அவரால் இலக்கை அடைய முடியவில்லை? இடையில் என்னதான் நடந்தது?
1: இலக்கை எட்ட வெறும் 80 மீட்டர் தூரம் இருக்கும் போது அவர் கயிற்றில் நடந்து கொண்டிருக்கும் போது தவறி கடலில் விழுந்து விட்டார் மன்னா.
0: என்ன, கடலில் விழுந்து விட்டாரா? மந்திரியாரே, அதன் பிறகு என்ன நடந்தது?
1: மீண்டும் கயிற்றின் மீது ஏறி விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து நடந்து இந்த சாதனை முடித்திருக்கிறார். அதனால் நீண்ட தூரம் கடலின் மேல் நடந்தவர் இந்த சாதனை நிகழ்த்தி இருந்தாலும் நடப்பதற்கிடையே இடையில் விழுந்ததால் கின்னஸ் உலக சாதனை அவரால் முறியடிக்க இயலவில்லை. ஆனாலும் மனம் தளராமல் இது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய அனுபவம் என்று கூறி சந்தோஷப்பட்டிருக்கிறார்.
0: அடடா, இது அல்லவா ஒரு வீரனுக்கு அழகு! மந்திரியாரே, இவர் சாதனையை கேட்டதும் எனக்கும் ஏதாவது சாதனையை நிகழ்த்த வேண்டும் என்று தோன்றுகிறது. நானும் இந்த அரண்மனையின் இந்த உப்பரிகையில் இருந்து அந்த உப்பரிகை வரை கயிற்றை கட்டி அதன் மேல் நடந்து நாளைய தினமே சாதனை நிகழ்த்தப் போகிறேன்.
1: அப்படியே மன்னா, நாளைய தினம் எனக்கு விடுமுறை வேண்டும்.
0: மந்திரியாரே, நான் நாளைய தினம் சாதனை நிகழ்த்தப் போகிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு தேவையான உதவிகளை செய்வதை விட்டுவிட்டு நீர் என்ன நாளைய தினம் விடுமுறை கேட்டுக் கொண்டிருக்கிறேன்?
1: அது வந்து மன்னா, கயிற்றை கட்டி தாங்கள் நடக்க ஆரம்பிப்பீர்கள், கயிறு மெதுவாக ஆட ஆரம்பிக்கும். ஆக்ரோபோபியா இருப்பதால் தாங்கள் உயரத்தை கண்டதும் தங்களது கால்களும் ஆட ஆரம்பிக்கும். அப்படியே நடுங்க நீங்கள் ஆடுவீர்கள், பின்பு அப்படியே சரிந்து
0: சரிந்து கீழே விழுந்து விடுவேனே. மந்திரியாரே, அதையே நினைவுபடுத்துகிறேன், என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை.
1: பார்த்தீர்கள் அம்மண்ணா, தாங்கள் விழுவதை தங்களால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த நிஜ காட்சியை என் கண்களால் எப்படி பார்ப்பேன் மன்னா, எப்படி பார்ப்பேன்? அதை தாங்கும் அளவுக்கு என்னுடைய பலமானதல்ல. அதனால் தான் மன்னா நாளை விடுமுறை கேட்கிறேன்.
0: என்ன மந்திரியாரே?
2: இன்றைய குறுஞ்செய்தி.

நேரம் காலை 7:35. விடியற்காலையின் முதல் ஒளி போல ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகளை கொண்டு வருகிறது. நேற்றைய தோல்விகளை விடுங்கள், இன்றைய முயற்சிகளை நம்புங்கள். உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. தென்குமரி தேனிலை. நிகழ்ச்சியில முதலாவதா களவாணி திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். நாமத்துக்குமாரின் வரிகள் ஸ்ரீமதுமிதா ஸ்ரீமதி ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்காங்க. SS குமரன் இசையிலர்.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesli Super Speciality Hospital.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோனு கவலையா இருக்கு.
8: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
10: தென்குமரி தேனிலை கேட்டுட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில. இனி பொது அறிவு கேள்விக்கான நேரம். இன்றைய கேள்வி, இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் எங்கும் பாசி மரம் எங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது?

கேள்வி மீண்டும். இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் இயங்கும் பாசிமரம் ஆல்கேட்ரி எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? கேள்விக்கான பதில் என்னன்னு யோசிச்சிருங்க. தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கார்த்திக் நேதாவின் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையில் சந்தோஷ் நாராயணன் புண்ணியா செல்வா பாடியிருக்கும் பாடல்.

0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
1: செல் நம்பர் 9488230666
2: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் அல்போன்சா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்சா நீட் அகாடமி, அல்போன்சா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4465228635, 2 admissionக்கு முந்துங்கள்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: தென்குமரி தென்னிலை கேட்டுக்கும் பண்பலையிலும் கேட்போம்.
3: தேதியும் செய்தியும் இன்று மே மாதம் 30ஆம் தேதி.
4: தமிழக எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
5: தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கிருக்குது முறுக்கிருக்குது மெட்டு போடு.
3: நவீன தமிழ் இலக்கியத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளர்களுள் ஒருவரான சுந்தர ராமசுவாமி அவர்கள் 1931ஆம் ஆண்டு இதே நாளில் நாகர்கோவிலில் பிறந்தார்.
4: நாவலாசிரியர், சிறுகதை எழுத்தாளர், கவிஞர் என பல இலக்கிய இனங்களில் ஆளுமை பெற்றுள்ள இவர் பசுவையா என்ற புனைப்பெயரில் பல கவிதைகளை எழுதியுள்ளார்.
3: நவீன தமிழ் இலக்கியத்தில் தமிழ் மொழியினை பல்வேறு தளங்களுக்கும் கொண்டு சென்றுள்ளார்.
4: ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே ஜே சில குறிப்புகள் போன்றவை இவரது படைப்புகளுள் சிலவாகும்.
3: குமரநாசான் நினைவு விருது, கதா சூடாமணி விருது போன்ற பல விருதுகளை பெற்ற இவரது பெயரிலும் சுந்தர ராமசாமி தமிழ் கணிமை விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
4: பிரபல தமிழ் திரைப்பட இயக்குநர் நடிகர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் 1958ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
3: கோவா இந்தியாவின் தனி மாநிலமான நாள் இன்று.
4: ஆயிரத்து 1987ஆம் ஆண்டு இதே நாளில் கோவா இந்தியாவின் 25வது மாநிலமாக மாற்றப்பட்டது.
3: பரப்பளவில் இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலமாகவும் மக்கள் தொகை அடிப்படையில் 4வது சிறிய மாநிலமாகவும் உள்ள கோவா இந்தியாவின் அனைத்து மாநிலங்களையும் விட தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது.
4: செவ்வாய் கோளின் 70 விழுக்காட்டை படம் பிடிப்பதற்காகவும் அதன் வளிமண்டலத்தை ஆராய்வதற்காகவும் ஐக்கிய அமெரிக்காவின் நாசா விண்ணாய்வு மையத்தினால் மரைனர் 9 என்னும் விண்கலம் 1971ஆம் ஆண்டு இதே நாளில்தான் விண்ணிற்கு அனுப்பப்பட்டது.
3: ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் துவங்கப்பட்டது.
4: தமிழக புலவர் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் நினைவு தினம் இன்று.
6: அழகே தமிழே நீ வாழ்க.
3: தமிழ்மொழி மற்றும் வடமொழி ஆகியவற்றில் சிறந்த புலமை பெற்று சித்திர கவிகள் பல எழுதியுள்ள சைவத்துறவி பாம்பன் சுவாமிகள் அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கும் சைவ நெறியாகிய குகப்பிரம நெறிக்கும் தம் பாடல்களாலும் சாஸ்திரங்களாலும் தொண்டாற்றியுள்ளார்.
4: தமிழ் கடவுள் முருகன் மேல் கொண்ட அன்பினால் இவர் முருகனின் வழிபாடாக 6666 பாடல்களை இயற்றியுள்ளார்.
3: முருகன் மேல் பாடப்பட்ட ஷண்முக கவசத்தை எழுதியவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
4: இவர் 1929ஆம் ஆண்டு இதே நாளில் இறைவனடி சேர்ந்தார்.
3: விமானத்தை கண்டுபிடித்த அமெரிக்க ரைட் சகோதரர்களுள் மூத்தவரான வில்பர் ரைட் அவர்கள் 1912ஆம் ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
4: தென்னிந்திய மிருதங்க இசைக்கலைஞர் பாலக்காடு டி எஸ் மணி ஐயர் அவர்கள் நினைவு தினம் இன்று.
3: கலியுக நந்திகேஸ்வரர் என்ற செல்ல பெயரால் அழைக்கப்படும் தென்னிந்திய மிருதங்க இசைக்கலைஞர் டி எஸ் மணி ஐயர் அவர்கள் சங்கீத கலாநிதி மற்றும் பத்மபூஷன் விருதுகளை பெற்ற முதல் மிருதங்க இசைக்கலைஞர் என்னும் பெருமைக்கு உரியவர் ஆவார்.
4: டி கே பட்டம்மாள், எம் எல் வசந்தகுமாரி, அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் போன்ற பல புகழ்மிக்க கர்நாடக இசை பாடகர்களுக்கு பக்கவாத்தியமாக மிருதங்கம் வாசித்துள்ள இவர் 1956ஆம் ஆண்டு ஜனாதிபதி விருதினையும் பெற்றுள்ளார்.
3: இவர் 1981ஆம் ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர் கே ஜினை வழங்கும் பண்பலை பாடல்கள் கேட்கலாம்.
7: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
8: அந்த பேக போதும்ல, போன வருஷத்து

0: யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
0: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
4: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
3: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
4: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
3: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
4: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர் தடிக்காரன் கோணம். காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
5: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில் மெக்கானிக்கல் EEE
4: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
5: அரசு சலுகைகள் விடுதி வசதி பேருந்து வசதி
4: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பு பெற அழையுங்கள்.
5: 0465223900.
6: இது நம்ம
3: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
7: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
3: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
4: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
3: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
4: உலகத்தரத்தில் லேப் வசதி,
3: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
4: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
3: கால் 7904473872.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சவாலை சமாளி நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் குழுகுழு ஏசி மேளா. நேரலை குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு ஏற்றிருந்து கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. நிகழ்ச்சியில பொது அறிவு கேள்வி கேட்டதும் இப்பதற்கான பதில் என்ன தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் இயங்கும் பாசிமரம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? இதற்கான பதில் போபால், மத்திய பிரதேசத்தில் இருக்கு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆல்கேட்ரி போபால்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இது காற்றை தூய்மைப்படுத்துது, ஆக்சிஜன் லெவல பூஸ்ட் அப் ஆனது, நிறைய ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க. சூரிய சக்தியில இயங்கக்கூடியதான் இந்த பாசிமரம் ஆல்கேட்ரி. இதை உருவாக்கியவர்கள் யாரு அப்படின்னா, மஷ்ரூம் வேர்ல்ட் குரூப் நிறுவனம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. எதுக்குன்னா, காற்று மாசுபாட்டை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பாசிமரம் வந்து மத்திய பிரதேசத்துல போபால்ல உள்ள சுவாமி விவேகானந்தா பூங்கால நிறுவப்பட்டிருக்கு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு திரவ தொட்டி மாதிரி இருக்கும், அதுக்குள்ள நுண் பாசிகள் இருக்கும். இது கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. இதனோட ஒரு யூனிட் அப்படிங்கிறது 25 முதிர்ந்த மரங்கள் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுமோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாசிமரம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இதை சுற்றி 15 மீட்டர் சுற்றளவுக்குள்ள காற்று மாசுபாட்டை 45%லிருந்து 55% வரைக்கும் ரிடியூஸ் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடை வருஷத்துக்கு 1.5 டன் வரைக்கும் இது உறிஞ்சும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது காற்று மாசுபாட்டை குறைக்கிறதுக்கான ஒரு நியூ சொல்யூஷன் சொல்லலாம். சிலர்களே, இன்றைய பொதறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும். இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் இயங்கும் பாசிமரம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? போபால், மத்திய பிரதேசம்.
9: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
0: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
0: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
10: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
4: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
10: செல் நம்பர் 9488230666.
11: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள் இணைய

0: தளம் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: தென்குமரித்தின் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்தல்ல, வாகை சுவடவா திரைப்பட பாடல். கிப்ரானின் இசையில் வைரமுத்து மனோரிகளில் அனிதா கார்த்திகேயன் பாடியிருக்கும் பாடல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு, சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு

0: ஓமின் ஆங்லாங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா சீனா நாடுகளுக்கிடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கோவா மாநிலம் முதிய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 8:02. நேர்களை, தென்குமரி தென்னையின் நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 25 ரூபாய், நாட்டு தக்காளி 40 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 55 ரூபாய், நாட்டு மிளகாய் 75 ரூபாய், நாடன் மிளகாய் 180 ரூபாய், சீனி அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 20 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், இஞ்சி 1 கிலோ 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சீனிக்கிழங்கு 45 ரூபாய், வல்லாரி 30 ரூபாய், கேரட் 90 ரூபாய், முட்டைக்கோஸ் 50 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 75 ரூபாய், பூசணி 65 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 1 கிலோ 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், சவுச்சோ 55 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், பச்சை மாங்காய் 30 ரூபாய், பீட்ரூட் 68 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 150 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமையுடன் 65 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழையிலே ஒருபொட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 65 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால்சேமி 70 ரூபாய், வழுதிலங்காய் 80 ரூபாய், கோவைக்காய் 40 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், காரமணி 40 ரூபாய், கருவேப்பிலை 35 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 50 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய். இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1,700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நிலவரப்படி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பேச்சிப்பாறை அணை 24.70 அடி, பெருச்சாடி அணை 32.25 அடி, சிட்டர் அணை 1 6.53 அடி, சிட்டர் அணை 2 6.63 அடி, பொய்கை அணை 16 அடி, மாமல்லதுறையார் அணை 17.88 அடியாக காணப்படுகிறது.
3: கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
8: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU and கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
10: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜினை வழங்கும் பன்மொழி பாடல்கள் கேட்கலாம்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் பசந்த் அண்ட் கோவின் குழுக்குழு ஏசி மீனா.
1: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
2: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
1: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்க்கைகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
3: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
1: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
3: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கலை.
2: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
7: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
6: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
7: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
8: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
9: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
10: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
11: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
12: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
11: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
12: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவேறுகிறது தென்குமரி தேனிலை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சு.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Naresh Mago. The headlines. Center asks oil marketing companies to build 30 days LPG reserves as West Asia conflict persists. National Family Health Survey shows major gains in maternal and child health. Institutional deliveries rise to 90.6%. Myanmar President Min Aung Hlaing to arrive in India this morning on a 5-day visit. IMD forecasts heavy rainfall and thunderstorms across several states in the country today. Indian athletes shine at Asian Under-20 Athletics Championships in Hong Kong, clinch 7 medals including 4 gold on day 2. And in IPL cricket,

நாம் ஆசைப்பட்டது கிடைச்சிட்டதுன்னா அதனால் வர்ற துன்பம் ஒரு வகை. அது எப்படி? ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா துன்பங்கிறது சரி, ஆசைப்பட்டது கிடைச்சிட்டதுன்னா அது இன்பம் தானே, அது எப்படி துன்பமாகும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா இதை சுலபமாக புரிஞ்சுக்கலாம். இந்த காலத்து அப்பாக்கள் சில பேரை கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, புள்ளை பிறக்கிற வரைக்கும் புள்ளை இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டேன், புள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் ஐயோ புள்ளை பிறந்துட்டானேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. இந்த காலத்து அப்பா மட்டும் இல்லை, அந்த காலத்து அப்பாவே இப்படி கவலைப்பட்டார். யார் அவர்னா தசரதர். பிள்ளைகள்லாம் பிறக்கிறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு நாள் தசரதர் வேட்டையாடுறதுக்கு போனார். அப்போ காட்டில் எங்கேயோ தூரத்தில் யானை தண்ணி குடிக்கிறது மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. மரம் செடி கொடி மறைச்சி இருந்ததுனால அதை சரியாக கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் சத்தம் மட்டும் கேட்டது.

0: மறைச்சி இருந்ததுனால அது சரியாக கண்ணால் பார்க்க முடியல. ஆனால் சத்தம் மட்டும் கேட்டுது. உடனே தசரதர் என்ன பண்ணார், சத்தம் வந்த திசையை நோக்கி அம்பை விடுறார். அவ்வளோதான், ஐயோ அம்மா அப்பான்னு கத்துற சத்தம் வருது. அப்புறம் ஓடி போய் பார்த்தா அது மனித குரல். அங்கே வந்து குளத்தில் தண்ணி மூண்டுக்கிட்டு இருந்த ஒரு முனிகுமாரன் மேலே அம்பு பாஞ்சிருக்குது. அவன் தன்னுடைய கண் இல்லாத அப்பா அம்மாவுக்காக தண்ணி மூடுறதுக்காக அங்கே வந்தவன், இப்போ சாவ கிடக்கிறான். தசரதர் பதறி போய் நிற்கிறார். அவன் இவரை பார்த்து, நான் சாவறதை பற்றி கவலைப்படலை, கண் இல்லாத எங்கள் அப்பாவும் அம்மாவும் அதுவும் அந்த மரத்தடியில் இருக்கிறாங்க, அவங்க குடிக்கிறதுக்கு இந்த தண்ணியை கொண்டுகிட்டு போய் கொடுங்க அப்படிங்கிறான். அந்த கண் இல்லாத முனிவர் தசரதனுக்கு சாபம் கொடுக்குறார். நாங்கள் எப்படி புத்திர சோகத்தால் சாக போகிறோமோ அதே மாதிரி நீயும் சாக போகிற, ஆனால் உன்னுடைய புத்திரன் வந்து சாக மாட்டான், அவன் பிரிவினால் நீ சாக போகிற அப்படிங்கிறார். சாகிறத பற்றி, அதாவது நாம் சுத்துருவோங்கிறத பற்றி தசரதன் வந்து முதல்ல கவலைப்படலை. ஏன்னா அப்போ வந்து அவருக்கு புள்ள இல்லை. ஆனால் ராமன் பிறந்ததும் எப்போ ராமன் தன்னை விட்டு பிரிவானோ, தனக்கு சாவு வருமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார். அதனால தான் விஸ்வாமித்திரர் வந்து ராமனை தா அப்படின்னு சொன்னதும் மார்பில் வந்து வேல் நுழைஞ்சி அதனால் உண்டாகிற புண்ணில் நெருப்பு நுழைஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி தவிச்சார் அப்படின்னு கம்பன் சொல்லுவான். கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் அப்படின்னு கம்பர் வாக்கு. அதாவது கண் இல்லாதவன் கண்ணை பெற்று அதை திடீர்னு இழந்துட்டால் எப்படி தவிப்பானோ அது மாதிரி தவிச்சான் அப்படிங்கிறது அவருடைய விளக்கம். இங்கே கண்ணிலான்ங்கிறது இந்த சாபம் கொடுத்த முனிவரையும் குறிக்கும். அவர் எப்படி தம்முடைய மகனை இழந்து தவிச்சாரோ அப்படி தவிச்சான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இப்போது தசரதன் நிலையை நினச்சி பாருங்கள். பெர்னாட்ஷா சொன்னதையும் நினச்சி பாருங்கள். ஆசைப்பட்டது கிடைக்கலன்னாலும் துன்பம், ஆசைப்பட்டது கிடைச்சாலும் துன்பம் அப்படின்னார் பெர்னாட்ஷா இல்லையா. அதனால் ஆசைப்பட்டது கிடைச்சாலும் ஒரு வகையில் துன்பம்தான். ஒரு திருடன் ஒரு கோவில் வாசலில் ஒரு மரத்தடியில் கையையும் காலையும் உதறிக்கிட்டு வாழ் வாழ்னு கத்திட்டு கிடக்கிறான். அவனுடைய சிநேகிதன் ஒருத்தன் வந்தான். ஏன்டா இப்படி கத்துறேன்னு கேட்டான். சாமி கழுத்தில் இருக்கிற நகையை திருடணும்னு ஆசைப்பட்டேன், ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சிட்டுது. அதுக்கப்புறம் அந்த நகையை, அதுவும் அந்த கருங்கல் தூணில் இருக்கிற சிங்கம் சிலை இருக்குதே, அது வாய்க்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையில் வந்து அந்த சிங்கம் சிலை இருக்குதே அது வாய்க்குள்ளே கையை விட்டேன் நகை எடுக்கிறதுக்கு, அது கடிச்சுட்டுது, அதுதான் சொல்கிறேன்னா. கருங்கல் சிலை எப்படா கடிக்கும் அப்படின்னு கேட்டான். அவன் கடித்தது அந்த சிலை இல்லை, அது வாய்க்குள்ளே இருந்த ஒரு தேள் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் துள்ள ஆரம்பிச்சானான் இவன்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 ஆர்கேஜினை வழங்கும் பன்மொழி பாடல்கள் கேட்கலாம். இதிலே 8:35 ஆயாச்சு. கே கே எக்ஸ்பிரஸ் கேட்குமா?
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நிஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு
5: நிஷ் கன்னியாகுமரி.
8: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
9: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
10: மாட்டிக்கிட்டீங்க,
11: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
12: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
13: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
14: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
15: அந்த இயரிங்க காட்டுங்க.
16: போச்சுவோம் பிரைஸ் மணி.
15: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
16: வரும்போதே பண்ணிட்டேன், மொபைல்ல இருந்து.
15: எங்க?
16: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
10: ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட்.

0: நோ ப்ரோக்கரேஜ்,
1: நோ ஹிடன் ஃபீஸ்.
0: ஒத்துக்கிறேன், உனக்கு இல்ல ஆப்க்கு.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: Ponchesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesly Super Speciality Hospital.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவேறுகிறது கே எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில காதல் கோட்டை சிவப்பதிகாரம் திரைப்படத்துல இருந்து பாடல்கள் கேட்டிருக்கோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. புத்தம் புது பாடல்களின் வழியே இளையோரை கவர்ந்து பயணத்தின் போது தோழமையாய் தொடர்ந்து இளையோரின் இனிய கனவுகளை நினைவுகளை மெல்ல அசை போட்டு இன்பத்தை இதமாய்த் தந்திடும் தங்கள் பாசப்பண்பலையில் பயணம் செய்த அனுபவங்களை பகிர்கின்றனர் நம் இளம் நேயர்கள். இளையோர் நாடும் இனிய வானொலி.
2: ஹாய், ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹாய் மேம், என் பேரு ராபின், நான் குன்னூர்ல இருந்து
2: வரேன். சொல்லுங்க ராபின், உங்களோட ரேடியோ அனுபவம், நீங்க எந்த அளவுக்கு ரேடியோ கேக்குறீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரேடியோல?
3: நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் ரேடியோ அவ்வளவு கேட்க மாட்டேன் மேம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரேடியோ நார்மலா இந்த கார் டிராவல் அப்ப கேட்க ஆரம்பிச்சேன். கேட்க ஆரம்பிக்கிறப்ப எனக்கு மைண்ட்ல நிறைய ரிலாக்ஸேஷன் கிடைச்சு. சாங்ஸா இருக்கட்டும், நியூ சாங்ஸ் போடுறாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க, நம்ம ஜென்ரல் நாலேஜ் நிறைய இருக்கு, அப்டேட்டட் நிறைய இருக்கு. நம்ம எதுனாலும் ஒரு ரோட்ல போறோம், ஒரு டிராபிக் இருக்குன்னா கூட ரேடியோல அப்டேட் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரேடியோ வந்து நமக்கு ஃப்ரெண்டு மாதிரி எல்லா இடத்துலயும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அதுலயும் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்பேன், நிறைய சாங்ஸ் கேட்பேன். ஸ்பெஷலி நான் ஊட்டியில இருக்கிறனால ஊட்டியில ஆகாஷ்வாணி ஊட்டி இருக்கு. அந்த சாங்ஸா இருக்கட்டும், ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், பர்சனலா அவங்க நீலகிரிக்காக போடுற ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும்.
2: என்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப விரும்பி கேட்பீங்க
3: மேம்? அதுல யங்ஸ்டர்ஸ்க்காகவே ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க, இளமை உலகம் பண்றாங்க. முதல்ல வந்து

0: ஊட்டி பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் போடுவாங்க, நம்ம கார்லயே அப்படியே டான்ஸ் ஆடிட்டே போலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அந்த அளவுக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அது நல்லா இருக்கும். நானும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஹாப்பியா இருக்கும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கும், ஏன்னா நம்ம கேட்கற சாங்ஸ் வந்து ஒரு 1000 பேர் கேட்கும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லைங்களா. நம்ம பர்சனலா கேட்ட சாங்ஸ் அந்த மாதிரி நான் நீங்கள் கேட்டவையா இருக்கட்டும், இசை மழையா இருக்கட்டும், நேர் விருப்பமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்கேன். இந்த ப்ரோக்ராம்ஸ் இன்னும் கொஞ்சம் இந்துவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் திங்க் பண்றீங்களா? இப்போதைக்கு அந்த மாதிரி உண்மையாவே சொல்றேன், எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே நமக்கு அப்டேட்டடா தான் கொடுக்குறாங்க, எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும் தான் சொல்றாங்க. சோசியல் மீடியான்னு போனீங்கன்னாக்கா எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். அதுல நல்லதும் வரும் கெட்டதும் வரும், எல்லாமே நம்ம குழந்தைங்க கூட எது கேட்பாங்க எது பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரேடியோ பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. குழந்தைங்களுக்கு ரேடியோ போட்டு கொடுத்தீங்கன்னா கூட அவங்க கேட்கறதுல வெறும் நல்ல விஷயம் மட்டும்தான் இருக்கும். ஒரு சாங்ஸ் கேட்கறது உங்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கும் அது பிடிக்கும். யாரா இருந்தாலுமே ஒரு சாங்ஸ் கேட்டோம்னா அதோட ரிலாக்ஸ் இருக்கு பாருங்க, அது அனுபவிச்சாதாங்க அந்த ஃபீல் தெரியும். நீங்க வீடியோ பார்த்து அதை என்ஜாய் பண்றதை விட காதுல ஹெட்செட் போட்டு கேட்கறதோ, நார்மலா கேட்கறதோ, டீ கடையில டீ குடிக்கும் போது கேட்கறதோ, அந்த அனுபவமே சூப்பரா இருக்குங்க. அனுபவிச்சு பாருங்க, அது அப்பதான் அதோட ஃபீல் நல்லாவே தெரியும்.
1: ஓகே, இப்ப அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரேடியோ எந்த அளவுக்கு கொண்டு போகலாம், அதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன?
0: கண்டிப்பா ஆனா அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும். ஏன்னா ரேடியோல நமக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் செய்யறாங்க அப்படிங்கிறது முத விஷயம். ரெண்டாவது விஷயம், நமக்கு எல்லாமே ஜென்ரல் நாலேஜ் ஆன விஷயம் எல்லாமே சொல்லி தராங்க. மூணாவது விஷயம், நல்ல சாங்ஸ் போடுறாங்க, பாஸ் பீட்டா இருக்கட்டும் இல்ல சோகமான நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க சாங்ஸ் கொடுத்து நம்மளை எப்பயுமே ஹாப்பியா வச்சுக்கிறாங்க, ரிலாக்ஸா வச்சுக்கிறாங்க. அதனால எப்பயுமே யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, அவங்க எஜுகேஷனுக்காக ஃபியூச்சர்ல அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும் அப்படின்னா ரேடியோ எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யும். போன் சிக்னல் கிடைக்காத இடத்துல கூட ரேடியோ ஒர்க் ஆகும். அந்த இடத்துல கூட ஒரு நமக்கு அப்டேட்டடான விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா ரேடியோ கண்டிப்பா வேணும். நீங்க சோசியல் மீடியாவை ரொம்ப யூஸ் பண்ற மாதிரி ரேடியோவும் கேட்டு பாருங்க. கேட்டு பாத்தீங்கன்னா தான் அதுல உங்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குங்கிறது உங்களுக்கு கேட்க கேட்கதான் புரியும். ஏஐ வந்ததுனால உங்களுக்கு விஷுவல் எல்லாமே மாறிடுச்சு, எதுவுமே உங்களுக்கு நம்புற மாதிரியே கிடையாது. நம்ம பாக்குற விஷயம் நம்பலாமா வேணாமே தெரியல. இதே ரேடியோல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க டைரக்டா லைவ் பண்றாங்க, டைரக்டா நம்ம கேக்குறோம், அதுல எந்த ஒரு ஃபேக்கான விஷயமும் கிடையாது. அதை யூஸ் பண்ண பழகுங்க, யூஸ் பண்றதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்க நல்லதை மட்டுமே கேட்கணும், நல்லது மட்டுமே யோசிக்கணுங்கிறதுக்காக நான் இதை வந்து சொல்றேன்.
1: சோ நல்ல விஷயங்களை மட்டுமே அவங்க வந்து கேட்கறதுக்கு ரேடியோ வந்து நிச்சயமா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரேடியோ கேட்க வச்சீங்க குழந்தைங்களை அப்படின்னா நிச்சயமா நல்ல விஷயங்கள் மட்டும் டைம் எல்லாம் கம்மியாயிடும். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ சோ மச் மேம்.
1: ஹாய், வணக்கம். உங்க பேரு, உங்களை பத்தி சொல்லுங்க.
2: ஹாய், வணக்கம். என் பேர் லிவ்யா.
1: என்ன பண்றீங்கப்பா?
2: நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அட்வொகேட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே, நீங்க ரேடியோ கேக்குறீங்களா?
2: ரேடியோ கேட்பேன்.
1: யங்ஸ்டர்ஸ் டிராவல் பண்ணும்போது நிறைய கேட்பாங்க, சோ உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா?
2: டிராவல் பண்றப்ப கண்டிப்பா சாங்ஸ் கேட்டிருக்கோம், ரேடியோ கேட்டிருக்கேன்.
1: என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க, என்னென்ன விரும்பி கேட்டிருக்கீங்க, இத பத்தி சொல்லுங்க.
2: விரும்பி கேட்டதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நல்லா இருக்கும். இந்த லிசனர்ஸ் சாய்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ், டூரிஸ்ட் சாய்ஸ், உழவர் மனம், இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். கேட்டிருக்கேன் இதெல்லாம். அப்புறம் ஒரு பட பாடல்கள், இந்த காலத்துக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேவையானது வந்து இந்த சாங்ஸ் தான். சாங்ஸ் இல்லாம நாங்க இருக்க மாட்டோம். சோ அப்படி இருக்கப்போ ஒரு பட பாடல்கள் கேக்குறப்போ ஒரு மூவிய பார்த்த மாதிரி இருக்கும், அது பிடிக்கும் ரொம்ப.
1: ஓகே, இந்த ஃபிலிம் ரிவ்யூஸ் எல்லாம் போடுறோமே, அதெல்லாம் கேக்குறீங்களா?
2: கேப்போ, அதுவும் மூவி பாக்குற மாதிரி தானே. நம்ம மூவி போனை எடுத்து பாக்குறதுக்கு பதிலா நம்மளுக்கு வந்து இப்படி காதால கேட்டுட்டு நம்ம போறப்போ கேட்டுட்டு இருக்கிறது ஒரு மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் அது கேக்குறப்போ.
1: அப்படியே ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டுட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க.
2: ஆமா, அதுலயும் ரொம்ப ரிவ்யூஸ் அவங்க கேட்டு நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மூவி பாத்துடணும் எப்படியாச்சும். அன்னைக்கு அந்த மூவி எல்லாம் பாத்துறதுதான். ரேடியோ கேக்குறதுனால நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு.
1: சரி, ஓகே, உங்க லைஃப்ல உங்களை வந்து ரேடியோ எஃபெக்ட் பண்ண விஷயம், உங்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க?
2: அதனால இளமை உலகம், எங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி பேசுவாங்க இல்லைங்களா, அது கேக்குறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். அது இந்த ஏஜ்ல எல்லாருமே வந்து ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது கேக்குறப்போ நம்மளுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகும், நம்மளும் ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி நம்மளை பத்தியும் பேசணும்ன்ற ஆசை வருது அது கேக்குறப்போ.
1: ஓகே, சூப்பர். சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம். இப்ப நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, அதுல ஒரு மோஸ்ட் ஃபேவரட் ப்ரோக்ராம், நான் வந்து இதை மிஸ் பண்ணாம கேட்பேன் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கா?
2: வானவில் ப்ரோக்ராம் ரொம்ப விரும்பி கேட்டிருக்கேங்க. அந்த டைம்க்குன்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கேக்குறதுனா இந்த ப்ரோக்ராம் கேட்பேன். அது அந்த சாங் கூட கம்பேரிங் பண்ணி பண்றதுனால இப்ப கேக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதனால அது வந்து கேட்பேன். லிசனர்ஸ் சாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தரோட தாட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவங்க ஒரு சாங் கேட்கற விதத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் விதவிதமான சாங்ஸ், நம்ம இப்போ கேட்டோம்னாக்கா நார்மலா ஒன்னு ரெண்டு சாங்ஸ் தான் கண்டினியூவா கேட்போம். அதுவே லிசனர்ஸ் சாய்ஸ்ன்றப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாங்ஸ் கேட்பாங்க, நம்ம கேட்காத சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். சோ லிசனர்ஸ் சாய்ஸ் நானுமே கேட்டிருக்கேன், ரெண்டு மூணு டைம் நானுமே கேட்டிருக்கேன். சோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, சொல்லுங்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க?
2: கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இது கேட்கணும். அந்த காலத்துல வந்து ரேடியோ இல்லாம இருந்ததே இல்ல, இப்போ மொபைல் இல்லாம யாரும் இல்ல,

0: ஸோ நம்ம க்ரோம்ல கூட யூஸ் பண்ணி நம்ம ரேடியோ வந்து கேட்டுக்கலாம், எந்த பிளேஸ்லனாலும் கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கூட ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணணும்னு இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம டிராவல் பண்றப்போ இல்லை எங்க வீட்டில் வேலை செய்யறப்போ எப்பனாலுமே வந்து நம்ம வந்து ரேடியோ கேட்கலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி இது கேட்கறது வந்து ரொம்ப நல்லது, இதுல வந்து பேட் திங்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு இந்த காலகட்டத்துக்கு நீடடான விஷயங்கள் குட் திங்ஸ் மட்டும்தான் இதுல இருக்கு. ஸோ இதை கண்டிப்பா எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதை வந்து கொண்டுட்டு போகணும், அதிகமான பேர் கேட்கணும் யங்ஸ்டர்ஸ்.
1: தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ.

0: ஹலோ, வணக்கம். உங்க பேர், உங்களை பத்தி சொல்லுங்க.
1: என் பேர் டேனியல். நான் வந்துட்டு குன்னூர்ல இருக்கேங்க.
0: ஓகே, என்ன பண்றீங்க நீங்க?
1: நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கேன்.
0: ரேடியோ கேட்கிற பழக்கம் இருக்கா? வானொலி கேக்குறீங்களா?
1: யா, கேட்பேங்க. நான் டீ கடையில் இருக்கும்போது பின்ன கார்ல டிராவல் பண்ண டைம்லாம் கேட்டுட்டு இருப்பேன்.
0: ஓகே, எந்த எஃப்எம் நீங்க அதிகமா விரும்பி கேக்குறீங்க? என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பிடிச்சிருக்கு?
1: ஸ்டார்டிங் வந்து கோயம்புத்தூர் எஃப்எம்லாம் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ கரண்ட் டைம்ல வந்துட்டு இப்போ நம்ம ஊட்டி இருக்கிறனால ஊட்டி எஃப்எம் வந்து கொஞ்சம் விரும்பி கேட்பாங்க.
0: ஓகே, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ன சொல்வீங்க? என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அதிகமா நீங்க கேக்குறீங்க?
1: டூரிஸ்ட் சாய்ஸ் நல்லா இருக்கும். பின்ன மகளிர் மட்டும் அந்த விமென்ஸ்க்கான ப்ரோக்ராம்ஸ் சூப்பராக பண்றாங்க. அது போக வந்துட்டு நிறைய பேர் நோட் பண்ணதில்லை, ஆனாலும் இந்த மார்னிங் ஃபிலிம் ரிவியூல ஒன்று வரும் பாருங்க, திரைப்பார்வைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். ஐ திங்க் இஸ் குட் ப்ரோக்ராம், நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, ஒரு புது டோனப்பில் பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும். நான் அதை கொஞ்சம் விரும்பி கேட்பேன்.
0: ஓகே, நீங்க வந்து பாடல் கேட்ட அனுபவம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ரேடியோட பேசின அனுபவம், ரேடியோல பேசின எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க.
1: யா, ஒரே டைம் கால் பண்ணி பார்த்தேன், பட் அப்ப கிடைக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ட்ரை பண்ணும்போது ஒரு டைம் ஒரு கால் வந்துச்சு, எனக்கு அட்டன் பண்ணாங்க. எனக்கு ஒரு ரெட்ரோ சாங் ஒன்று பிடிச்சிச்சு, அப்போ கேட்டிருந்தேன் அந்த மாதிரி சாங் கொடுங்க.
0: அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
1: எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா இட்ஸ் குட், நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏன்னா என் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது அந்த மாதிரிலாம். ஆனால் நல்லா இருந்துச்சு.
0: ஓகே, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ரேடியோவை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் நினைக்கிறீங்க?
1: மீடியாஸ் மூழ்கி போன யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அதிகமாக வந்து இந்த ரீல்ஸ் பார்க்கறதுலையும் நீங்கள் செலவு பண்ணுறத விட ஒரு ரேடியோ கேட்கறது மூலமாகவும் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது மூலமாகவும் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம்னு சொல்லுவேன் நான். அதாவது நீ ஃபோன்லேயும் நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது, பட் அதை சூஸ் பண்ணுறது இல்லை நிறைய பேர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தேவையில்லாத ரீல்ஸ் கண்டென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. அது வந்து தேவையில்லாத விஷயம். நல்ல விஷயம் பார்க்கணும்னா கம்பல்சரி வந்து ரேடியோ கேளுங்க. ரேடியோவில் வந்து நிறைய நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கலாம், நிறைய விஷயம் கத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இந்த ரேடியோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ரேடியோ வந்து கேட்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்ப கூடிய யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணுங்க. கீப் லிசனிங். தேங்க்யூ.
0: ஹலோ, வணக்கம். உங்க பேரு, உங்களை பத்தி சொல்லுங்க.
2: வணக்கம், என்னோட பேர் வந்து காவியா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஐடி செக்டரா?
2: ஆமாங்க.
0: வானொலி கேக்குற பழக்கம் இருக்கா?
2: இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நாங்க ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும் போது வானொலி கேட்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கு. அந்த நிகழ்ச்சிகள் வந்து அது மாத்திரம் இல்ல, நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுக்கறாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு வந்து நாங்க அதை கேட்டு அதன்படி நாங்க அதை நாங்க பயன்படுத்திக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, மகளிர் மட்டும் அந்த ப்ரோக்ராம் வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அனுபவங்களை அதில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. பெண்கள் வந்து அது மூலமா நிறைய பயனடைகிறாங்க.
0: நீங்க வந்து ஒரு ஹோம் மேக்கராவும் இருக்கீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமும் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா வானொலி?
2: கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி டைம்ல வந்து ரொம்ப பிரஷரா இருக்கும் போது பொன்மாளி பொழுது அந்த மாதிரி பாடல்களை கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு, பாடல்களும் ரொம்ப நல்லா இருக்கு.
0: ஹாப்பியா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. எத்தனை மணில இருந்து நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க? எவ்வளவு நேரம் நீங்க கேட்பீங்க?
2: நான் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா லேப்டாப்பையும் ஆன் பண்ணிடுவேன், எஃப்எம்யும் ஆன் பண்ணிடுவேன். அப்படி கேட்கறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரஷர் இருக்காது, ஒர்க் பிரஷர் வந்து அதிகமா இருக்காது. கேட்டுட்டே வந்து அந்த பாடலை கேட்டுட்டே வந்து ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
0: ஓகே, ரெகுலரா கேட்டு இருக்கவங்க எல்லாருமே இப்ப இந்த மாதிரி லிசனர்ஸ் சாய்ஸோ ஏதோ ஒரு சாய்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம வந்து கேட்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைப்பாங்க.

0: அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா?
1: இருக்குங்க.
0: என்ன ப்ரோக்ராம் ட்ரை பண்ணிருக்கீங்க?
1: நேயர் விருப்பத்துல எனக்கு பிடிச்ச பாடல நான் கேட்டிருக்கேன்.
0: எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்?
1: ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி எஃப்எம்ல கேட்டோம் அப்படின்னா நம்மளோட லிசனிங் பவரும் வந்து அதிகமாகும். போன் பாக்குறதுனால நம்மளுடைய கண்ணு ரொம்ப அதிகமா வந்து பாதிப்படையுது. சோ இந்த மாதிரி வந்து நம்ம எஃப்எம் கேட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ மேம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார். அமைப்பில் உதவி எம். ராஜேஸ்வரி. படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம். நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9 மணி.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லாங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கோவா மாநிலம் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார்.

0: தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 நேரம் 9:02. இது உங்கள் தினம், மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையட்டும். இணைந்திருங்கள் குமரி பண்பலையுடன். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறீங்க தானே? நேயர்கள் அனைவருக்கும் ஃப்ரெஷ்ஷா குட் மார்னிங் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். இனியவர்களுக்கு இனியவளின் அன்பான காலை வணக்கம். நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கல. நேரம் 9:03 ஆகிவிட்டது.

0: ஆர்கேஜி நெய் வழங்கும்
1: பன்மொழி பாடல்கள்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: கேஜி நெய். எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலே சமாளி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லன் ஒரு ஏசி மேளா.

0: ஹலோ,
1: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: सामाजिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666
2: செல் நம்பர் 9488-230666.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.

0: காட்டுங்க.
1: போச்சுவோ பிரைஸ் மணி.
2: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
0: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
2: எங்க?
0: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல, ஆப்க்கு.
0: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்மலை 101 இன்று காலை 10:02 சவாலை சமாளி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனூர் ஏசி மேலா. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:17 ஆகிவிட்டது. அடுத்ததா ஒரு ஹிந்தி பாடல் உங்களுக்காக வருது. Enjoy பண்ணுங்க.

0: ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
0: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
4: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
5: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
4: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
5: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலா

0: நோ ப்ரோக்கரேஜ்,
1: நோ ஹிடன் ஃபீஸ்.
0: ஒத்துக்கிறேன், உனக்கு இல்ல ஆப்க்கு.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேர்மங்கலம். ஓகே தர்ஷித், விளையாடலாமா?
1: தர்ஷிதா,
0: ஓகே. உங்களுக்கான வார்த்தைகள் ஆறு.
2: ஆறு.
0: ஏரி.
2: ஏரி.
0: குளம்.
2: குளம்.
0: அருவி.
2: அருவி.
0: ஆறு.
2: ரிபீட்.
0: குளம்.
2: ரிபீட்.
0: ஏரி.
2: ரிபீட்.
0: அருவி.
2: ரிபீட்.
0: ஓடை.
2: ஓடை.
0: கால்வாய்.
2: கால்வாய்.
0: அவ்வளவுதான் தர்ஷித், வின் பண்ணிட்டீங்க. உங்களுக்கான வார்த்தைகள் என்னன்னு சொல்றோம், கேட்டுக்கோங்க. தர்ஷித், வட்டம், பெருக்கல், சதுரம், முக்கோணம்.

0: சவாலே சமாளி கேம் ஷோ.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
2: கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்கள்.
3: வணக்கம் நேயர்களே, நம்ம குமரி பண்பலை 101 ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு நேயர்கள் தங்களோட என்ன கருத்துக்களை வண்ண மடல்களா எழுதி நமக்காக அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதங்களை இப்ப வாசிக்க கேட்கலாம்.
4: இரணியல் பழனியாண்டி பிள்ளை இந்த நேயரின் கடிதங்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்ல நம்ம படிக்க போறோம். இவர் இம்மாதம் 16 காலை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் இன்றைய குறுஞ்செய்தியில் பழைய கட்டிடங்களை பயன்படுத்தாமல் பூட்டி வைக்கும் போது அதிவேக காற்றினால் கதவுகளில் ஏற்படும் ஒளி பற்றி மன்னரும் மந்திரியாரும் எடுத்துரைத்த விதம் பயனுள்ளதாக இருந்தது. தினமும் காலை 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம்பெறும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு

பகலில் இம்மாதம் 18ஆம் தேதி எல்லாவற்றிலும் மிக உயர்ந்தது மனிதனின் ஆன்மா எனவும், 19ஆம் தேதி மனித மனம் பாராட்டை விரும்புகிறது என சொன்ன விதம் அருமை. இம்மாதம் 17ஆம் தேதி காலை 10:02 இளைய பாரதம், இதில் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் ஜே அம்ரிஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். அத்லெட்டிக்ஸ் என்பது தடகள மைதானத்தில் இடம்பெறும் ஓடுதல், எறிதல், நடத்தல், தாண்டுதல் போன்ற செயல்திறன்களை உள்ளடக்கிய பல்வேறு விளையாட்டு போட்டியாகும். விருதுநகரில் முதல் விளையாட்டை ஆரம்பித்தது, தென்காசிக்கும் சென்று விளையாடியது, கோகோவில் தேசிய அளவில் கலந்து கொண்டது என நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்ட விதம் பாராட்டுக்குரியது. நினைவூட்டுவோம் நிகழ்வும் அருமை. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்தளித்த டி அனுசா சாஜி அவர்களுக்கும், நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் நவரத்னா அவர்களுக்கும், பண்பலை 101க்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். மேலும் 19ஆம் தேதி காலை 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், இதில் நாகர்கோவில் பி பிலோமினால் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். அவரின் அனுபவ கருத்துக்கள் யாவும் சுவாரஸ்யமானதாக இருந்தன. உடன் உரையாடி நல்ல கேள்விகளை கேட்ட என் சுதானந்தி அவர்களுக்கும் பண்டலை 101க்கும் பாராட்டுக்கள். 19ஆம் தேதி பகல் 12:50 நலமாய்

யாவும் பயனுள்ளதாக இருந்தன. தினமும் பகல் ஒரு மணிக்கு நமது குமரி பண்பலை 101 வலம் வரும் செய்தி தெரியுமா? இதில் இம்மாதம் 17 உயர் இரத்த அழுத்தம் பற்றியும், 18 சர்வதேச அருங்காட்சியகம் குறித்தும், 20 காசிரங்கா தேசிய பூங்கா பற்றியும் நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. 16 பிற்பகல் 3:02 தேனீர் நேரம் திரைக்களஞ்சியம். இதில் கருங்கல் எஸ் விஜயா அவர்களின் தேர்வாக நாடகம் எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் யாவும் அருமை, இனிப்புரையும் சூப்பராக இருந்தது. 20 பிற்பகல் 3:02 தேனீர் நேரம் வெள்ளி திரையில் பாடலாசிரியர் நா முத்துக்குமார் அவர்களை பற்றிய தகவல்களும் இடையிடையே வலம் வந்த பாடல்களும் மனதை கவர்ந்தது என்றால் அது மிகையல்ல. 21 தேனீர் நேரம் சந்திப்போம் சிந்திப்போம். இதில் இறகு பந்தாட்ட தலைமை பயிற்சியாளர் எஸ் ஜே வர்ஷத் அவர்களுடன் சந்திப்பு நிகழ்ச்சி கேட்டேன். விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டிருந்ததோடு தேவையான பயிற்சிகளை பெற்றிருப்பதையும், 12 வெளி இடங்களில் இருந்த அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்ட விதம் பாராட்டுக்குரியது. உடன் உரையாடி நல்ல கேள்விகளை கேட்ட ஜே லிஜு அவர்களுக்கும் பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுகள். 16 மாலை 5:02 வெப்ப அலைகளிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் டாக்டர் ஹச் முகமது கான் அவர்கள் நிறைய பயனுள்ள தகவல்களை எடுத்துரைத்த விதம் பாராட்டுக்குரியது. அன்றிரவு 7:25 உழவர் உலகம். இதில் இயற்கை வேளாண்மையும் மண் பாதுகாப்பும் குறித்து பூந்தோப்பு ஞானதாஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். வாழை, ரப்பர், நல்ல மிளகு ஆகியவற்றை பயிர் செய்து வரும் அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட விதம் பயனுள்ளதாக இருந்தது. 17 இரவு உழவர் உலகம். இதில் கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை குறித்து மெதுக்கும்மல் புஷ்பராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். நிகழ்ச்சி மிக மிக அருமை. அன்றைய தினம் அமுது சுரபியில் பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்தும் அறிந்து கொள்ள முடிந்தது. 19 உழவர் உலகம். இதில் கால்நடை வளர்ப்பின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. மேலும் அதே தினம் அமுது சுரபியில் தூய்மை இந்தியா இயக்கம் உரையாடலும் சிறப்பாக இருந்தது. பாராட்டுகள். மேலும் இம்மாதம் 16 இரவு 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் அகலியின் அறநெறி வாழ்வு, தமிழாசிரியர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்களின் உரை கேட்டேன். ராமாயணம் என்னும் மகா காவியத்தில் முக்கியமாக இடம்பெறும் ஒரு கதாபாத்திரம் கருணை மட்டுமே மனிதனை மாற்றும் தன்மை கொண்டது என சொன்ன விதம் சிறப்பு. தேனமுது தொடரில் படைப்பாளர் ஹச் முஷிப் ரஹ்மான் அவர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பு தகவல்கள் யாவும் மிக மிக அருமை. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்தளித்த RR குமுதினிக்கும் பண்பலை 101 மனம் நிறைந்த பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி சக்தி கார்டன் சரஸ்வதி இந்த நேயரின் கடிதங்கள். இம்மாதம் 12-19 தேதிகளில் காலை 10:02 திருக்குறள் சொல்லாடல் நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள் பேசிய விதம் மிக மிக அருமை, பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. கீழே புத்தேரியிலிருந்து என் லக்ஷ்மணன் இந்த நேயரின் கடிதம். நமது குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகள் யாவும் தினம் தினம் மெருகேறிக்கொண்டே வருகிறது, மனதிற்கு மகிழ்ச்சி. அந்த வகையில் இம்மாதம் 14 காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் இறுதி சுற்றில் எழுதுகோலாக மாறி பேசிய விதம் மிக மிக அருமை, பாராட்டுகள். மேலும் 15 காலை இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி கேட்டேன். மணிவாசக பெருமானின் திருவம்பாவை, ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவை, இரண்டிலும் உள்ள சொல் நயம், பொருள் நயம், இலக்கிய சுவை யாவற்றையும் எடுத்து கூறிய விதம் அருமையிலும் அருமை அப்படின்னு எழுதியிருக்காங்க. சென்னை பாரி நகரிலிருந்து எம் சுபா இந்த நேயரின் கடிதங்கள். இம்மாதம் 12-19 தேதிகளில் காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது, பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பாராட்டியிருக்கும் மற்றும் ஒரு நேயர் துவரங்காட்டிலிருந்து யாழினி. பழவூர் நல்லபெருமாள் ஆசாரி இந்த நேயரின் கடிதங்கள். இம்மாதம் 12 காலை தேதியும் செய்தியும் கேட்டேன். அன்றைய நாளின் சிறப்புகளை அறிந்து கொள்ள முடிந்தது. மேலும் 19 காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை, பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. தொடர்ந்து வரும் கடிதங்கள் திங்கள் நகர் வி ஞான பிரகாசம் இந்த நேயரோடது. இம்மாதம் 16 இரவு இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் முனைவர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் இலக்கியத்தில் அறவாழ்வு எனும் தலைப்பில் கம்பரின் ராமாயணம், 50 காப்பியங்களின் கவிதைகளை மேற்கோள் கூறி அறம் செய்த வரலாற்றை தெரிவித்ததுடன் கவி புதுமை பித்தனின் படைப்பில் சிலவற்றை நினைவூட்டிய உரை சிறப்பாக இருந்தது. தேனமுது தொடரில் படைப்பாளருடன் இடம்பெற்ற சந்திப்பு தகவல்கள் யாவும் மிக மிக அருமை, பாராட்டுகள். 17 காலை தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று

ஒரு தகவலில், மனித உடலில் உள்ள 8 உறுப்புகளும் பயன் தருபவை, அதை பயன்படுத்தி பிறர் உதவியின்றி வாழலாம் என்பதை ஏழை பணக்கார சிறுவர்கள் உரையாடல் வழி தகவலாக அறிய முடிந்தது. பாராட்டுக்கள். மேலும் அதே தினம் இரவு மணி 7:25 உழவர் உலகம், இதில் கால்நடை வளர்ப்பு குறித்து மெது கும்மல் புஷ்பராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். விவசாய குடும்பத்தில் பிறந்து பள்ளி கல்லூரி போவதற்கு முன்பு விவசாய பணிகளை செய்ததும் இன்று அரசு பணிக்கு இடையே கால்நடைகளை வளர்த்து லாபம் அடையும் தகவலையும் அறிந்து கொள்ள முடிந்தது. கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான பல்வேறு கேள்விகளை ரதி அருண்குமார் அவர்கள் கேட்க புஷ்பராஜ் அவர்களின் பதிலுரை மனதிற்கு நிறைவாக இருந்தது. பாராட்டுக்கள். 18 இரவு உழவர் உலகம், இதில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்து பக்தன்காடு சாந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். கால்நடைத்துறை பயிற்சி முகாம்களில் பயிற்சி பெற்றதையும் தற்போது நாட்டுக்கோழிகளை இயற்கை முறையில் அடைக்காத்து குஞ்சு பொறிக்க செய்து குஞ்சுகளை எடுப்பதும் அவைகளை சிறப்பான முறையில் பராமரித்து வளர்த்து வரும் அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட விதம் பயனுள்ளதாக இருந்தது. பாராட்டுக்கள். உடன் உரையாடி நல்ல கேள்விகளை கேட்ட எஸ் சிவகுமார் அவர்களுக்கும் பண்பலை 101 மனமார்ந்த வாழ்த்துக்கள். 21 காலை அரும்புகளின் குறும்புகள் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் பங்கேற்ற குழந்தை பாடலை பாடியதோடு காகம் வடை கதையை மழலை மொழியில் கூறிய விதம் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இறுதியாக படித்து என்னவாக வேண்டும் என்றதற்கு மருத்துவர் ஆக வேண்டும் என சொன்ன விதம் சிறப்பு அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி நாகர்கோவில் எஸ் அகிலா இந்த நேரின் கடிதங்கள். இம்மாதம் 18 பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இரத்த சோகை, இரத்த குறைவு மற்றும் ஆண்களுக்கு பெண்களுக்கு HB எந்த அளவில் இருக்க வேண்டும் என்றும் இரத்த குறைவை எப்படி மேம்படுத்தலாம் என்பது பற்றியும் நிறைய விஷயங்களை எடுத்துரைத்த விதம் பயனுள்ளதாக இருந்தது. 20 காலை நீர் சிக்கனம் பற்றிய உரையாடலும் மிகவும் அருமை. நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதை இனிவரும் தலைமுறைக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். 24 காலை 10 இளைய பாரதம் நிகழ்ச்சி கேட்டேன். நல்ல சமுதாயத்திற்காக பின்பற்றக்கூடிய சமுதாய கருத்துக்களை எடுத்துரைத்த விதம் பாராட்டுக்குரியது. 23 காலை குமரி பண்பலையுடன் நேரலையில் பொறுமை குறித்து நேயர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்றும் பொறுமை கடலினும் பெரிது. தெய்வீக வழிபாடு, தியானம், யோகா மூலமும் பொறுமையை கடைபிடிக்கும் வழிமுறைகளை பற்றி கூறலாம். பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. செட்டியார் மடம் ஸ்ரீ மணிகண்டன் இந்த நேயரின் கடிதங்கள். இம்மாதம் 19 காலை முற்றத்தில் இன்று, இதில் பாரத பிரதமரின் எரிவாயு சிக்கனம் பற்றி நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. அன்றைய தின பகல் 1 செய்தி தெரியுமா, இதில் தேனி பற்றி நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. இடையிடையே வலம் வந்த பாடல்களும் அருமை. 20 பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் பெண்கள் தங்களை வலிமையாக உணர்ந்த தருணம் எனும் தலைப்பில் தோழியர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. பாராட்டுக்கள். 22 பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் நீண்ட நாட்களாக என்னுடன் இருக்கக்கூடிய பொருள் எனும் தலைப்பில் தோழியர்கள் ஒவ்வொருவரும் பங்கேற்று பேசிய விதம் சிறப்பாக இருந்தது. அன்றைய தினம் 8:30 திரைக்களஞ்சியம், இதில் எறும்புக்காடு கலா மணிகண்டன் அவர்களின் கைவண்ணத்தில் பொட்டு எனும் தலைப்பில் வளமது பாடல்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்தன. இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. 23 காலை பன்மொழி பாடல்கள் கேட்டேன். வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க.

0: இனி வாட்ஸ்அப் மூலமாக வந்திருக்கும் கருத்துக்கள்.
1: பார்த்திபபுரம் பாபு. இம்மாதம் 28ஆம் தேதி மாலை மணி 6:40 முதல் இரவு 7 மணி வரையிலான திரை இசையில் அந்தி மழை பொழியும் வேளையில் மழை என வரும் பாடல்களின் தொகுப்பு அகத்தில் அந்தி மழை பொழிந்து ஆனந்தம் அளித்தது என்றால் அது மிகையல்ல. குளச்சல் பிரசாந்த். இம்மாதம் 21ஆம் தேதி காலை மணி 10:02 குண்டக்கமண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் 3 சுற்றுகளிலும் மிகவும் அருமையாக பேசியும் நடித்தும் நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் வழிநடத்திய அறிவிப்பாளர்கள் ஐ மணிகண்ட பிரபு, மீனா வைரமுத்து இருவருக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுக்கள். தொடர்ந்து வந்த கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பாட்டு, கவிதை, கடிஜோக்ஸ், விடுகதை, மாத்தியோசி என அசத்திவிட்டார்கள். கல்லூரி வளாகத்திலிருந்து நிகழ்ச்சியை மிக மிக சிறப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் கலைமகள் வதனஸ்ரீ பரமேஷ் இருவருக்கும் படித்தளித்த குமரி பண்பலை 101க்கும் பாராட்டுக்கள். மேலும் அதேதான் பிற்பகல் மணி 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் இயற்கை உணவுகள் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் எனும் தலைப்பில் தோழியர்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. 23ஆம் தேதி காலை மணி 9:30 வலம் வந்த கான கயிரலை நிகழ்ச்சியில் மலையாள திரைப்பட பாடல்களும் இணைப்புரையும் அருமையிலும் அருமை. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் பிருந்தாஜி அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுக்கள். தொடர்ந்து வந்த சவாலி சமாளி நேரலை நிகழ்ச்சியை கேட்பதற்கு சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருந்தது. நிகழ்ச்சி சூப்பராக கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் ஜெபின் எக்ஸ்ரே, ஜே லிஜு இருவருக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுக்கள். மேலும் அதே தினம் பகல் மணி 11:10 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் இளைய தலைமுறையினருக்கு இன்றைய தேவை பொறுமை எனும் தலைப்பில் நேயர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் அருமையாக இருந்தன. 24ஆம் தேதி முற்பகல் மணி 11:10 பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி கேட்டேன், வலம் வந்த கேள்வி பதில்கள் யாவும் பயனுள்ளதாக இருந்தன. நிகழ்ச்சியை திறம்பட நெறிப்படுத்திய அறிவிப்பாளர்கள் ஸ்ரீ நிருத்யா, ரீப்திகா இருவருக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தினம் பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில் பள்ளி பருவ கோடை விடுமுறை கொண்டாட்டம் எனும் தலைப்பில் நேயர்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்கள் யாவும் கேட்ட பிறகு எங்களின் பழைய நினைவுகளை தட்டி எழுப்பியது. 25ஆம் தேதி முற்பகல் மணி 11:10 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் முன்னிசையை கேட்டு விரைவாக பாடல்களை கண்டுபிடித்து கூறியதோடு விருப்ப பாடலை பாடியும் அசத்தி விட்டார்கள். நிகழ்ச்சியை சூப்பராக கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தின பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரம் நமது பாரதம், இதில் கேரள மாநிலம் மூணார் பற்றிய சுவாரஸ்யமான நிறைய தகவல்களோடு இடையிடையே வலம் வந்த பாடல்களும் மிக மிக அருமை. மேலும் அன்றைய தினம் இரவு மணி 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் மலரி செல்வங்கள் கதை, பாட்டு, திருக்குறள், விடுகதை என்று அசத்திவிட்டார்கள். குழந்தைகளோடு குழந்தையாக நிகழ்ச்சியை நல்ல முறையில் வழிநடத்திய அறிவிப்பாளர் எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன் அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுக்கள். 26ஆம் தேதி காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் 4 சுற்றுகளிலும் பேசிய விதம் அருமையிலும் அருமை. நிகழ்ச்சியை நல்ல முறையில் வழிநடத்திய அறிவிப்பாளர் எஸ் முத்துவானந்தி அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தின பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் நிறைய பயனுள்ள தகவல்களை மிக தெளிவான விளக்கங்களுடன் அறிந்து கொண்டோம். நேர்களுடன் கலகலப்பாக உரையாடி நிகழ்ச்சியை திறம்பட நெறிப்படுத்திய அறிவிப்பாளர்கள் பிரேமா நாகராஜன், முத்து ஆனந்தி இருவருக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுக்கள்.

27 பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் பள்ளி திறப்பதற்கு முன் குழந்தைகள் பெற்றோரிடம் அடம் பிடித்து வாங்கும் சில பொருட்கள் என்னென்ன எனும் தலைப்பில் தோழிகள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் அருமையிலும் அருமை. நிகழ்ச்சியை சூப்பராக கொண்டு சென்ற அறிவிப்பாளர் டி செல்வராணி கலைமணி அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். மேலும் அனைதின பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் வெள்ளித்திரையில் நடிகர் பிரபு அவர்களை பற்றிய சுவாரஸ்யமான குறிப்புகளோடு இடையிடையே வர வந்த பாடல்களும் மிக மிக அருமை. 28 காலை மணி 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் இறுதி சுற்றில் நேயர்கள் மழையாக மாறி பேசியது மிக மிக அருமை. நேயர்களை உற்சாகப்படுத்தி நிகழ்ச்சியை சூப்பராக நெறிப்படுத்திய அறிவிப்பாளர்கள் பி வைஷ்ணா, ஸ்ரீ சுப்புலட்சுமி இருவருக்கும் குமரி பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுக்கள். துவரங்காடு முத்து ஆசாரி, இம்மாதம் 22 இரவு மணி 8:30 திரைக்களஞ்சியம், இதில் பொட்டு எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அத்தனையும் அருமை. இணைப்புறையும் சூப்பராக இருந்தது, பாராட்டுக்கள். 23 காலை தேதியும் செய்தியும் கேட்டேன், அன்றைய நாளின் சிறப்புகளை அறிந்து கொள்ள முடிந்தது. 25 காலை தேதியும் செய்தியும் கேட்டேன், அன்றைய நாளின் சிறப்புகளை அறிந்து கொள்ள முடிந்தது. 26 காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி கேட்டேன், நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. அன்றைய தினம் காலை குமரி பண்பலையுடன் நேரலையில் உங்களின் உணவு கட்டுப்பாடு எனும் தலைப்பில் நேர்கள் பேசிய கருத்துக்கள் அத்தனையும் முத்தானவையே. 28 காலை மணி 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் அனைத்து சுற்றுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக பேசியும் நடித்தும் அசத்திவிட்டார்கள், பாராட்டுக்கள். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, இம்மாதம் 20 இரவு மணி 8:30 வலம் வந்த திரைக்களஞ்சியம், இதில் திங்கள் நகர் வி ஞான பிரகாசம் அவர்களின் தேர்வாக அம்மா எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அத்தனையும் அருமை. இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் பிரேமா நாகராஜன் அவர்களுக்கும் பண்பலை 101 மனமார்ந்த வாழ்த்துக்கள். 22 இரவு மணி 8:30 திரைக்களஞ்சியம், இதில் பொட்டு எனும் தலைப்பில் எறும்புக்காடு கீதா மோகன் அவர்களின் தேர்வாக வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. இணைப்புறையும் சூப்பராக இருந்தது, பாராட்டுக்கள். 23 முற்பகல் மணி 11:10 குமரி பண்பலையுடன் நேரலையில் இளைஞர்களிடம் பொறுமையை வளர்த்துக் கொள்வது எப்படி எனும் தலைப்பில் நேயர்கள் கூறிய கருத்துக்கள் அத்தனையும் அருமை. நேயர்களை உற்சாகப்படுத்தி நிகழ்ச்சியை கலகலப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 வாழ்த்துக்கள். 23 பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் திரைக்களஞ்சியம், இதில் புன்னிநகர் ஜே ஜெயக்குமார் அவர்களின் தேர்வாக பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறந்தன, பாடல்கள் அத்தனையும் அருமை. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் மெருகேற்றி சிறப்பித்த அறிவிப்பாளர் ராதிகா சிவகுமார் அவர்களுக்கும் பண்பலை 101 வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். 24 முற்பகல் மணி 11:10 தேனி நேரம் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விகளும் நேர்கள் அளித்த பதில்களும் மிக மிக அருமை. 25 முற்பகல் மணி 11:10 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி மிக மிக அருமை. பாடலில் முன்னிசையை கேட்டு விரைவாக பாடல்களை கண்டுபிடித்து கூறியதோடு விரும்ப பாடலை பாடியும் அசத்திவிட்டார்கள், பாராட்டுக்கள். 25 பிற்பகல் மணி 3:02 தேனிய நேரம் நமது பாரதம் நிகழ்ச்சியில் கேரளாவில் உள்ள மூணாறு என்னும் இடத்தை பற்றி கூறிய போது நமக்கும் அந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் உருவாகிவிட்டது. அருமையான தகவல்களை தெரிவித்த அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். 25 இரவு 10 நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் வலம் வந்த பாடல்கள் அத்தனையும் அருமை. நேயர்கள் அனைவரும் அழகாக பாடல்களை கேட்டார்கள், ரசிக்கும்படியாக அமைந்தது. நேயர்களை உற்சாகப்படுத்தி நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 மனமார்ந்த வாழ்த்துக்கள். 27 முற்பகல் மணி 11:10 வலம் வந்த நேரலை நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் உணவு கட்டுப்பாடுகள் எனும் தலைப்பில் அருமையான தகவல்களை நேயர்கள் தெரிவித்தார்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மீனா வைரமுத்து அவர்களுக்கும் பண்பலை 101 வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். 27 இரவு மணி 8:30 திரைக்களஞ்சியம், இதில் மாத்தூர் சமன்விளை செல்லன் அவர்களின் தேர்வாக கண்ணன் எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அத்தனையும் அருமை. அதற்கு ஏற்றாற் போல இணைப்பை வழங்கி சிறப்பித்த அறிவிப்பாளர் சாஜ் ஜெனிஃபர் அவர்களுக்கும் பண்பலை 101 மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். 27 பிற்பகல் மணி 3:02 தேனிய நேரம் வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் நடிகர் பிரபு அவர்களை பற்றிய தகவல்களும் வலம் வந்த பாடல்களும் சூப்பராக இருந்தன. அன்றைய தினம் இரவு மணி 8:30 வலம் வந்த திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் மாத்தூர் சமன்விளை செல்லன் அவர்களின் தேர்வாக கண்ணன் எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. கண்ணமங்கலம் முனைவர் வி வேணுகுமார் ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 நிகழ்வு தேசிய அளவில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நமது நாகர்கோவில் அகில இந்திய வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்காக பேச்சு, கட்டுரை, வினாடி வினா ஆகிய போட்டிகளை சிறப்பாக நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கியுள்ளமை மிகவும் சிறப்பு. பல்கலைக்கழக தேர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இவ்வேளையிலும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு போட்டிகளை சிறப்பாக்கியது நமது குமரி பண்பலை

ஒன்று இளம் மாணவர்கள் மத்தியில் ஒரு உன்னத இடத்தை பெற்றுள்ளது என்பதை காட்டுகிறது. கன்னியாகுமரி மாவட்ட அளவில் ஆகாஷ்வாணி 90 போட்டிகளை சிறப்பாக நடத்திய நமது குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி தலைவர் சகோதரி எஸ் நவரத்னா அவர்களுக்கும் பண்பலை 101 வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இம்மாத 22 காலை 10 இளஞ்சாரல் நிகழ்ச்சி கேட்டேன் மிகவும் அருமை. கல்லூரி மாணவர்களின் எண்ணங்களை எண்ணங்கள் எனும் தலைப்பில் ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தியமை அருமை. எண்ணங்கள் எப்போதும் உயர்வாக இருக்க வேண்டும், அதுவே மனிதனை உயர்த்தும். எண்ணங்கள் பற்றிய எண்ணங்களை பகிர்ந்து கொண்ட கல்லூரி மாணவர்களுக்கும் குமரி பண்பலை நிலையத்தாருக்கும் மிகுந்த பாராட்டுகள். 26 பிற்பகல் 3:02 தேதிய நேரம் அருமை. நமது பக்கத்து மாநிலத்தில் உள்ள சுற்றுலா தலமாகிய 3 பகுதியை முழுமையாக காட்சிப்படுத்திவிட்டீர்கள். அந்நிகழ்வினை கேட்ட நேயர்கள் அனைவரையும் ஒரு சேர 3 அழைத்து சென்றது போல ஒரு உணர்வினை ஏற்படுத்திவிட்டது அன்றைய தேனிய நேரம் நிகழ்வு. பாராட்டுகள். நமது தேசத்தின் பிரசார் பாரதியின் அங்கமாகிய அகில இந்திய வானொலி நிலையம் தனது 90 ஆண்டினை சிறப்பாக கொண்டாடி வருகிறது. அவ்வகையில் நமது நாகர்கோவில் அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 பல நிகழ்வுகளை சமூகத்தோடு இணைத்து நடத்தி வருவது மட்டற்ற மகிழ்ச்சி. இம்மாதம் 25 திங்கள் முதல் செவ்வாய் புதன் என தொடர்ந்து 3 நமது வானொலி நிலையம் கல்லூரி மாணவர்களுக்காக நடத்திய பேச்சு போட்டியில் முதலிடம், 2 3 இடம் பிடித்த மாணவர்களின் உரையை ஒலிபரப்பு செய்தமை மிகவும் சிறப்பு. ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை என்ற அரிய தலைப்பில் அனைவரும் பேசியது கேட்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருந்தது. பாராட்டுக்கள். குளச்சல் அபிஷா. இம்மாதம் 21 காலை 10:20 குண்டக்கமண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் இறுதி சுற்றில் வானவில்லாக மாறி பேசியது மிக மிக அருமை. 23 காலை 10:30 கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடிதங்களை தெளிவாக வாசித்த அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுக்கள். 25 முற்பகல் 11:10 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் முன்னிசையை கேட்டு விரைவாக பாடல்களை கண்டுபிடித்து கூறியதோடு விருப்ப பாடலை பாடியும் அசத்தி விட்டார்கள். 27 பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் பள்ளி திறப்பதற்கு முன் பெற்றோரிடம் குழந்தைகள் வாங்கி கேட்டு அடம் பிடிக்கும் பொருட்கள் என்னென்ன எனும் தலைப்பில் தோழியர்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்கள் யாவும் அருமையிலும் அருமை. மேலும் அதேதின பிற்பகல் 3:02 தேனிய நேரம் வெள்ளித்திரையில் நடிகர் பிரபு அவர்களின் திரையுலக பயணம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களோடு இடையிடையே வரும் அந்த பாடல்களும் அருமையிலும் அருமை. பாராட்டுக்கள். புதுக்குடியிருப்பு ஏ கலில் ரஹ்மான். இம்மாதம் 21 காலை 10:02 குண்டக்கமண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் 3 சுற்றுகளிலும் அருமையாக கலந்து பேசியும் நடித்தும் அசத்தி விட்டார்கள். அன்றைய தினம் காலை 11:00 கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பொது அறிவு கேள்வி பதில்கள், பாடல்கள், கவிதை, கடிஜோக்ஸ், மாத்தி யோசி என அசத்தி விட்டார்கள். 24 பிற்பகல் 3:02 தேனிய நேரம் பொது அறிவு பாசறையில் நேயர்கள் பொது அறிவு கேள்விகளுக்கு பதிலளித்தது சிறப்பாக இருந்தது. 25 முற்பகல் 11:10 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் முன்னிசையை கேட்டு விரைவாக பாடல்களை கண்டுபிடித்து கூறியதோடு விருப்ப பாடலை பாடியும் அசத்தி விட்டார்கள். 26 காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் 4 சுற்றுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பு அசத்தினார்கள். நாகர்கோவில் கோபால். இம்மாதம் 23 காலை காணகைரளி நிகழ்ச்சி கேட்டேன் பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தன. இனிப்புறையும் சூப்பராக இருந்தது. பாராட்டுக்கள். மேலும் இம்மாதம் 25 பிற்பகல் 3:02 தேனிய நேரம் நமது பாரதம் நிகழ்ச்சியில் 3 பற்றி கூறிய தகவல்கள் அனைத்தும் மிக மிக அருமை. பாராட்டுக்கள். மூவேந்தர் நகர் செல்லப்பன். இம்மாதம் 23 பிற்பகல் 3:02 தேனிய நேரம் திரைக்களஞ்சியம் இதில் பட்டாம் பூச்சிகள் எனும் தலைப்பில் பலம் வந்து பாடல்கள் அனைத்தும் அருமை. இனிப்புறையும் சூப்பராக இருந்தது. பாராட்டுக்கள். சுங்கான் கடை ஷீலா நாகேந்திரன். இம்மாதம் 25 பிற்பகல் 3:02 தேனிய நேரம் நமது பாரதம் இதில் மூணார் பற்றிய தகவல்களை கேட்டேன். மூணாருக்கு நேரில் சென்று வந்தது போல உணர்வை ஏற்படுத்தியது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் பிருந்தாஜி அவர்களுக்கும் பண்பலை 101 மனம் நிறைந்த பாராட்டுக்கள். மேலும் இம்மாதம் 26 ஆகாஷ்வாணி வானொலி வளர்ந்து வந்த பாதை நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவி அபிராமி பேசிய கருத்துக்கள் அனைத்தும் நன்றாக இருந்தன. 27 தேனிய நேரம் வெள்ளித்திரையில் நடிகர் பிரபு அவர்களை பற்றிய தகவல்களும் வளம் வந்த பாடல்களும் சூப்பராக இருந்தன. 28 பிற்பகல் 3:02 தேனிய நேரம் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சி கேட்டேன். இயக்குநர் ராஜ்கபூர் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டேன். உடன் உரையாடிய என் சுதானந்தி அவர்களுக்கும் பண்பலை 101 மனமார்ந்த நன்றிகள். சரலூர் நாகலிங்கம். இம்மாதம் 23 பிற்பகல் 3:02 தேனிய நேரம் திரைக்களஞ்சியம் இதில் பட்டாம்பூச்சி எனும் தலைப்பில் பாடல்களை தேர்வு செய்து அனுப்பிய புன்னிநகர் ஜே ஜெயக்குமார் அவர்கள்

0: அனைவருக்கும் சிறப்பான இணைப்புரை வழங்கிய நிகழ்ச்சியை மறுகூட்டிய பண்பலை 101க்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களை கடிதம் மூலமாக அனுப்பி வரும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
1: மிக்க நன்றி நேயர்களே.
0: உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அனுப்ப
1: 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யலாம்.
0: நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி:
1: நிலைய இயக்குநர், கடிதமும் கருத்தும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 4.
0: அடுத்த வாரமும் உங்கள் கடிதங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன். நேயர்கள், இதுவரை கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று காலை 11:30 வெள்ளிமலை முருகன் கோவில் வைகாசி விசாகம் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி இருக்குது. நேயர்களே, மறவாது கேட்பீர்கள்.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கோவா மாநில உதய தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை ஆர் கே நகர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 3 தேதி வரை மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் உப்பிலிபுரம் அருகே முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் சென்னை அலுவலகம் சார்பில் நாளை மறுநாள் முதல் 30 தேதி வரை சிறப்பு தொழில் கடன் விழா நடைபெறவுள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார் ஜெகடே தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 3 நாளான இன்று கருட சேவை நடைபெற்றது. உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைதி பேரணியை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 117,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 11:02.

ஏக்சூர் கேட்டீர்கள். நேரம் இப்போது 11:08. உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நேரலை நிகழ்ச்சியின் தலைப்பு, உங்கள் ஊர் என்றால் உடனே நினைவுக்கு வருவது எது? இப்போது முதல் 11:30 வரை நேரலையை கேட்டு ரசிக்கலாம். ஒவ்வொருவருக்கும் அவர்களோட ஊர் அப்படிங்கிறது வந்து வெறும் இடம் இல்லைங்க, அது நினைவுகள் நிறைந்த ஒரு உணர்வுன்னு சொல்லலாம். சிலருக்கு ஊர் என்றாலே மழை வாசனை நினைவுக்கு வரும், சிலருக்கு கோவில் திருவிழா, சிலருக்கு நண்பர்கள், தெருக்கள், பள்ளி நாட்கள். இப்படி நாம் எவ்வளவு தூரம் சென்றாலும் எந்த ஊர் என்றுன்னு சொல்லும்போது, எங்கள் ஊர் அப்படின்னு சொல்லும்போது மனசில் ஒரு மகிழ்ச்சி வந்தே தீரும். அப்படி உங்கள் ஊர்னு சொல்லும்போது உங்களுக்கு எது நினைவுக்கு வருது அப்படிங்கிறத நேயர்கள் பங்கேற்று பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி என்றால் 260-2240 மற்றும் 2907-2222 இணைப்பின் 0462-5252. அலைபேசி எண் 8903257-3199.

0: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். நல்ல மரியாவல் இதேபொழுது இனிய பொழுதாக அறிவித்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்கள் ஊர்னு சொல்லணும், எது நினைவுக்கு வருது?
1: எங்கள் ஊர் எங்கதும் நம்ம ஊர் நல்ல ஊர் நாகர்கோயில். அப்புறம் வந்து நம்ம மாவட்டத்தை சுற்றி அறிவகை நிலங்களும் இருக்கு பாத்தீங்களா, குறிஞ்சி முல்லை மருதம் நெயில். அப்புறம் வந்து இந்த பாலை நிலங்கள் வந்து செயற்கையாக மனோர சுற்றி பகுதிகள் வந்து நிறைய
0: செயற்கையாகவே
1: நம்ம மாவட்டத்துல உருவாயிருக்கு. நம்ம ஊர் தான் அது மணல் ஐயாறு, அதுல வந்து அந்த கடற்கரையோடு போனா வந்து மணல் குவிஞ்சி அப்படி இருக்கிறது. அந்த ஒரு ஏரியா பாலை
0: உங்க இணைப்பு சரியா இல்லைங்கய்யா, நல்லா அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சி பங்கிட்டு நன்றி ஐயா. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க?
2: சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலில் ரஹ்மான் தான்.
0: சொல்லுங்க ஐயா, உங்கள் ஊர்?
2: ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் உடங்குடி பக்கத்தில் உள்ள ஒரு குட்குராம சீருடையார் குரம்னு சாரு. அந்த ஊர் நான் நேரமா போயிட்டு இன்னைக்குமா வந்தேன். போய் மூணு நாள் அங்கதான் இருந்தேன், பகுதிக்கு அங்கதான் கொண்டாடுனேன். ஆனா எங்க ஊர் வந்து கிராமிய சூழ்நிலையில ரொம்ப அருமையா இருக்குமா. அங்குள்ள நிலத்தடி நீர் வந்து நிலத்தடி நீர் தான், மற்றபடி எல்லாம் காப்பேசம் தெரிஞ்சாலும் நிலத்தடி நீர் தான் வரும். குடிக்க அமுதமா இருக்கும். அதாவது அங்க வந்து இயற்கை சூழலை சார்ந்து அங்க எல்லா தெருக்கள்லயுமே, இந்த தெருவில் எங்க ஊர்ல மூணு தெரு உண்டு, மூணு தெருலயும் நிழல் தரும் மரங்கள், அதாவது பூவரசு, நம்ம முருங்கை, அதெல்லாம் ரொம்ப தாராளமா எல்லா தெருவிலையும் இருக்கும். வெயில் அடிக்கிறதே தெரியாம இதமான காற்று, அருமையான சூழ்நிலையில இருக்கும். எங்க ஊர்ல பேமஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கருப்பு கட்டி, பதநீர், நொங்கு, பனங்கிழங்கு, இந்த வகைகள்லாம் அங்க போய் நான் நிறைய சாப்பிட்டமா. மூணு நாளா எனக்கு வந்து பதநீர், சுத்தமான பதநீர், பனையில இருந்து நடக்கிற உடனே கிடைக்கிற பதநீர், அதுதான் ஒரிஜினல் பதநீர்மா. அந்த பதநீர், நொங்கு, பனங்கிழங்கு, இந்த பணம் பழம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பணம் பழத்தை அருமையான அவுச்சி சுட்டு கருப்பிட்டி போட்டு சாப்பிட்டாச்சு வேண்டுமானா, அது தேன் மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி ஒரு அமுதமான சூழ்நிலை நான் வந்து ஒரு அனுபவிச்சுட்டு நான் நேற்று இரவு தான் அங்க வந்தேன். ஆனா உண்மையிலேயே ஒரு அனுபவிக்க வேண்டிய ஊர் கிராமங்கள்ல தான் அந்த சுகாதாரங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். அந்த
0: காற்றுமா அழகா பேசுனீங்க ஐயா, அடுத்த நேருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யாருங்க இது பேசுங்களா?
3: வணக்கம் மேம். சவரியம்மாள் வடக்கு கோணம்.
0: சொல்லுங்க
3: மேம். எங்க அம்மா ஊர் வந்து ராமநாதபுரம். ஆனா எங்க ஏரியா வந்து எப்படின்னா இயற்கை, ஆறு, குளம்.

0: வயல்வெளிகள், வாழைத்தோட்டம்
1: அதாவது உங்க ஊர்னு சொன்னே உங்களுக்கு அந்த இயற்கை அழகு ஞாபகம் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா?
0: ஆமா மேம், இயற்கையாவே நம்ம வந்து வாழைப்பழம், பப்பாளி மரம் அப்படி எந்த மாதிரினாலும் நம்ம இயற்கையாவே விளைச்சி நம்ம சாப்பிடலாம். அந்த மாதிரிப்பட்ட இடம் மேம்.
1: சரிங்கம்மா, அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சி பங்கேற்றதுக்கு நன்றி.
0: நன்றி மேம்.
1: அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்கம்மா?
2: இம்மா தோவாளையில இருந்து சந்திரா பேசலாமா?
1: ம், சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
2: எங்க ஊர்னாலே பூதாமா.
1: ம், பூதான் நினைவுட்டு வரும் இல்லையா?
2: தோவாளையினாலே ஒரு மனந்தாமா.
1: ம், தோவாளைன்னு சொன்னாலே பூ மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
2: ஆமாம்மா, பூமா, ஏகப்பட்ட பூமா.
1: ம்,
2: எல்லா பூ எங்க மார்க்கெட்ல இருந்தாலும் எங்கேயுமே சப்ளை பண்ணுவாங்க.
1: ம்,
2: அதுக்கு பிறகு வந்து இன்னொரு விசேஷம் என்னன்னா, ரெண்டு முருகங்கோயில் இருக்குமா.
1: இன்னைக்கு
2: ரொம்ப விசேஷமா.
1: ம்,
2: இங்க ஒரு முருகன் கோயில் இருக்கு, மலைக்கு மேல ஒரு முருகன் கோயில் இருக்குமா. அவரை யாரும் தெரியுமா? நான் அப்படி யாரவே
1: மாட்டேன்.
2: ஒருத்தர் எங்க வீட்டுக்கார கூட போய் வண்டியில போய் வீங்கிட்டாமா, அதுல இருந்து கோயிலுக்கு போகவே பயமா எனக்கு. அதனால ரெண்டு ரெண்டு சிறப்புமா எங்க ஊர்ல, ஒண்ணு மலர்ச்சண்டை,
1: இல்ல
2: ரெண்டு முருகன் கோயில். அதுக்கு பிறகு இந்த மத்த நாள்லாம் இந்த ஆறு தண்ணி போகுமா, ஆறு மாசத்துக்கு இருக்க தண்ணி போகுமா. இப்ப தண்ணி போகல, என் பேரன் வந்திருக்கான். அவன் சென்னையில இருந்து வந்தவங்க தண்ணி போனாலதான் நினைச்சான்.
1: சரிங்கம்மா, சரிங்க, அழகா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சி பங்கேற்றதுக்கு நன்றி. நன்றி, நன்றி.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
4: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
3: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
2: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ்கன்யாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
4: குமரி பண்பலையுடன் நேர்லை நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். உங்கள் ஊர் என்றால் உடனே நினைவுக்கு வருவது எது? நீங்கள் சார்ட் அண்ட் ஸ்வீட்டா சீக்கிரமா சொல்லிருங்க. அடுத்த நீங்க யாரும் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
5: நல்லா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
5: நல்லா இருக்கேன்.
4: சுங்கான் கடை. சொல்லுங்கம்மா.
5: கன்னியாகுமரி மாவட்டத்துல சிங்காங்கடைய நான் இருக்கிறேன். இப்ப கன்னியாகுமரி அம்மைய பாத்துக்குது. கன்னியாகுமரி அம்மைய சரியா? ஓகே மேடம்.
4: சரிங்கம்மா, அழகா சொன்னீங்கம்மா. நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் இருந்து பேசுறீங்க?
6: நான் கவர்குளம் தெருவிலை கனகராஜ்.
4: சொல்லுங்க.
6: எங்க ஊர் சொந்த ஊர் வந்து கவர்குளம், அது அடுத்த ஊரு. கவின் மிகு சிலையாய் கமழ்ந்த செந்தலாய் புவியினில் வந்த குளம் என்ற கவர்குளம். தான் ஊரை கவர்கின்ற குளம்ங்கிறதால
4: கவர்குளம்
6: குளம். தாமரை மலரும் துள்ளியோடு மீன்களும் பார்த்து அழகா இருக்கும். காற்றோட்டமும் எப்படி ஒன்னாலும் அந்த பாதையா வரக்கூடியவங்க காரம் நிறுத்தி அதுல ஒரு நிமிஷம் நின்று காற்று வாங்கிட்டு போவாங்க.
4: அதுதான் உங்களோட ஊர்னு சொன்னாலே குளம் தான் ஞாபகம் வருதுன்னு சொல்றீங்க.
6: குளம். ஆமா, கவர் குளம்.

0: நிகழ்ச்சி பங்கிட்டு நன்றி. அடுத்த நேய வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் ஐயா. நீங்க எங்கிருந்து பேசுறீங்க?
2: நாங்க இருந்த இடம் ஒரு கிராமம் பகுதியில மேல மலை போல இருக்கும் பாறைகள், அந்த பாறைகள்ல வந்து இந்த பனை மரங்கள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் எங்க ஊர்ல ஒரு குளம் ஆறு போல கிடக்கு, அந்த குளத்துக்கு பேர் வந்து நல்லவர் குளம்னு சொல்லுவாங்க. அது நாலு பக்கமும் வயது தென்னை தென்னை மரம் மது மத்திய ஓட்டு போவோம். அந்த குளத்துல குளிப்பதற்கும் நன்றாக இருக்கும். அந்த ஏரியா பார்க்கறதுக்கே ஒரு பூசாதனம் போல, ஒரு சுற்றுலாத்தலம் போல இருக்கும். அதுல ஒரு அந்த குளத்து பக்கத்துல ஒரு கோவில், அம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்கும். அதுல எல்லா பக்தர்களும் அந்த குளத்துல குளித்து கோயில்ல கும்பிட்டு போவாங்க. அந்த அந்த இடம் நல்ல பேமஸ் ஆகுது மேடம். நன்றி
0: நன்றி நன்றிமா, நன்றி. அழகா சொன்னாங்க. அடுத்த நேய வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்கம்மா?
3: புரியலையில இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
3: எங்க ஊர்னு சொல்ல போனா மேலச்சூர் மேடம். அந்த அங்க ஒரு சங்குத்தர பீச், அதுல ஒரு உடஞ்ச பீச்சில ஒரு சங்கு இருக்கும். அத நினைச்ச அந்த ஊரை நினைச்சாலே அந்த எல்கை தொட்டால் நமக்கு அந்த ஞாபகம் தான் வரும். அது பிறகு எங்க ஊர்ல இருக்க அம்மங்கோயில உள்ள எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த வழிபாடுகள்லாம். அந்த இயற்கை எழில் கொஞ்சம் அந்த வயல்வெளிகள் அந்த குளங்கள் அதெல்லாம் பார்க்கும் போது அந்த ஒரு நாளே நமக்கு அந்த எல்கை தொட்டாலே அந்த ஞாபகம் தான் மேடம் வரும். அவ்வளவு அற்புதமா இருக்கும் அந்த இடங்கள்.
0: சரிங்கம்மா, அழகா சொன்னீங்கம்மா. நன்றிம்மா, நன்றி.
3: நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
4: வணக்கம். பிள்ளைக்குறை
0: சொல்லுங்க.
4: எங்களுக்கு இயற்கை எழில் இடம் என்ன வில்லுக்குறை?
0: வில்லுக்குறில இருந்து யார் பேசுறீங்க?
4: அதாவது மலையிலிருந்து அந்த ஆறு வந்து அப்படியே தண்ணீர் வந்து அப்படியே வந்து இயற்கை இயற்கையான அழகு. அது பிறகு நாங்க வந்து அந்த இயற்கை அழகுல வந்து நாங்க காலத்துல குளிக்க போகும்போது கூட மீன் வந்து நாங்க பிடிப்போம். அந்த அந்த ஆற்றில் உள்ள மீன் அவ்வளவு பிடிப்போம்.
0: சரிங்க சரிங்க, அழகா சொன்னீங்க ஐயா. நன்றி நன்றி
4: நன்றி நன்றி.
5: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில், எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
9: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
8: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
9: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
10: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நேர்களே, இத்துடன் நிறைவுபெறுகிறது குமரி பண்பலையுடன் நேர்லை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை பங்கேற்ற நேர்களுக்கும், பங்கேற்க முயற்சித்த நேர்களுக்கும், கேட்டறிந்த நேர்கள் அனைவருக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி.

0: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 11:31. வைகாசி விசாகம் வெள்ளிமலை முருகன் கோவிலிலிருந்து சிறப்பு நேரலை கேட்கலாம். கோவில் வளாகத்திலிருந்து நேரலையை நமக்கு வழங்குகிறார்கள் வர்ணனையாளர்கள் ஆர் எஸ் அபிலாஷினி மற்றும் எஸ் நிர்த்தியா. இவர்களுடன் நம் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் எஸ் நவரத்னா ஆகியோர். நேரலையில் வெள்ளிமலை முருகன் கோவிலுக்கு செல்வோமா நேர்களே? வணக்கம்.
2: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம குமரி பண்பலை 101 சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்காக நாம வெள்ளிமலை அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் இருந்து தரிசிச்சிட்டு இருக்கோம். இந்த வைகாசி விசாக நன்னாளில்

0: சண்முகா, நாங்கள் எம்பெருமான் முருகனை தரிசித்துக் கொண்டு வெள்ளிமலை முருகன் ஆலயத்திலிருந்து நிகழ்ச்சியை நேரலையாக வழங்குகின்றோம். என்னுடன் இருக்காங்க சகோதரி ஆர் எஸ் அபிலாஷ்மி. இப்ப அவங்க கிட்ட உரையாற்றலாம். வணக்கமா.
1: சிவசக்தியாயுஸ்தோ திதி பவதி சக்த பிரசவித்தும் நச்சே தேவம் தேவோ நகலு குஷலக ஸ்பந்தி துமப்பி அத்தஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விருத்யாதி பிரதி பிரணந்தும் தோட்டும் வா கதம கிருதக புண்ணியக பிரபவதி சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசி வர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் வியாயே சர்வ விக்னோப சாந்தையே. தாயும் தந்தையும் ஆகிய சிவசக்திக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டும் என்னுடைய

ஆகிய ஆயுள் சிவசுடலைமட சுவாமிக்கும் கரைகண்டேஸ்வரனுக்கும் வணக்கங்களை தெரிவித்து, வெள்ளி மல்லை மண்டபா வேதம் நீ அல்லவா, இன்று அற்புதமான ஒரு நாள் வைகாசி விசாகம். இந்த திருநாளில முருகப்பெருமானுக்காக ஒரு சில விஷயங்களை பேசலாம்னு வந்திருக்கேன். இந்த பொன்னான வாய்ப்பை வழங்கிய ஆகாஷவாணிக்கும் ஆகாஷவாணி

ஆகாஷவாணிக்கும் ஆகாஷவாணி சார்ந்த திருமதி நவரத்ன அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த குழுவிற்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று முருகப்பெருமானை பற்றி பார்க்கலாம். வைகாசி விசாகம், வைகாசி அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு பேர் போன்ற மாசம்னு சொல்லுவா. அதே மாதிரி விசாகம்னா என்ன, முருகப்பெருமானுடைய அவதார நோக்கத்தை பத்தி இன்னைக்கு சொல்ல போறேன். சரி, விசாகம்னா என்ன, பொருளை பார்த்துக்கலாம், அதனுடைய பேர் அர்த்தம். வி அப்படிங்கிற சொல்லுக்கு விசேஷமான அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதாவது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். எந்த எந்த வார்த்தைக்கு கூட எல்லாம் இந்த வி அப்படிங்கிற சொல் சேர்கிறதோ அதை விட சிறப்பு வாய்ந்த விஷயம் இந்த லோகத்திலே இல்லைன்னு சொல்லிடலாம். உதாரணத்துக்கு ரூபம்னா எல்லோருக்குமே தெரியும், சுவாமியுடைய அலங்கார ரூபம், அதாவது விசேஷ ரூபம். இன்னொரு ரூபம் இருக்கிறது விஸ்வரூப தரிசனம்னு, அதை விட சிறந்த ரூபம் இந்த பிரபஞ்சத்திலே இல்லைன்னு சொல்லிடலாம். சாகம் அப்படின்னா கிளை அல்லது வழி என்று ஒரு பொருள் இருக்கிறது. வேதத்தின் கிளைகள் சாகை அப்படின்னு சொல்லப்படும். அதே மாதிரி வழி அப்படிங்கிற இன்னொரு பொருளும் இருக்கிறது. பொதுவா இறைவனை அடைய பல வழிகள் இருக்கிறது, அதுல ஒன்று இந்த திருநாளில எம்பெருமான் அவதாரம் செய்த இந்த திருநாளில சுவாமியை நம்ம பிரார்த்தனை பண்றது என்னன்னா ஞான வழிக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். மனுஷால் எப்படிப்பட்டவாளா இருந்தாலும் சரி, பகவானுடைய திருவடியை தொட்டு விட்டா அவளுடைய குழந்தைகள் நம்ம, எந்த ஒரு தோஷமும் சரி நம்ம எழுந்தால் சரி. அடுத்தால முருகப்பெருமானுடைய அவதார நோக்கங்களை சொல்றேன். எம்பெருமானுடைய அவதாரம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். மூன்று முக்கியமான விஷயங்களை பத்தி நான் இன்னைக்கு சொல்லலாம்னு வந்திருக்கேன். சரி, அதுல முதல் விஷயம் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் என்னன்னா, சூரபத்மனை எம்பெருமான் வதம் செய்யவே அவதாரம் எடுத்தா அப்படின்னு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் நல்லா தெரிஞ்சிடுவோ, அவர் கண்டிப்பாக வதம் செய்ய அவதரிக்கவில்லை. அந்த மனுஷால் அதாவது அந்த அசுரனுக்கு முக்தி கொடுக்கவே எம்பெருமான் அவதாரம் செய்தார். யாரையும் அவர் கண்டிப்பதே கிடையாது. ஆணவம், கண்மம், மாலை மூன்று விஷயங்கள் உருவம் கொடுத்தார் போல தேவாதி தேவர்கள் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி இருந்தார். அதுல ஒருத்தர் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன், மூன்று பேர் இருந்தா. ஆனா சுவாமி எப்படி தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, படைக்கும் தெய்வம், காக்கும் தெய்வம், அழிக்கும் தெய்வம், மூன்று தெய்வம் இருக்கு. எம்பெருமான் திருத்தும் தெய்வம், திருத்தி ஆற்றுள்ளது எம்பெருமான் அவதாரம் செய்தார். தாரகாசுரனை சுவாமி வேலிட்டு சாய்த்தார், அதாவது அவர் வதம் செய்ய சாய்க்கல, அந்த வேளானது தாரகாசுரன் மீது பட்ட உடனேயே அவனுக்கு ஞான முக்தி கிடைத்தது. அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்களும் அழிந்து அவனுடைய ஆன்மா முக்தி நிலையை பெற்றுவிட்டது. இதுலதான் ஒரு விஷயம், சுவாமி வேல் கொண்டுதான் காட்சி கொடுப்பார். ஆறு முருகத்தோடும் 12 கரத்தோடும் சுவாமி காட்சி தருவார். அந்த வேல் என்பது கூர்மையான அறிவு என்று அர்த்தம். அப்போ அந்த கூர்மையான அறிவு, அந்த அசுரன் மீது பட்ட உடனே எப்பேற்பட்ட கொடுமையானவளா இருந்தாலும் சரி அவளுக்கு முக்தி கிடைச்சிது. இப்ப பாருங்க, சிங்கமுகன், சிங்கமுகனையும் சுவாமிக்கும் போர் நடக்கிறது. இந்த போரெல்லாம் எங்க நடக்கிறது என்று கேட்டால், இன்றைய திருச்செந்தூரில் தான். தேவர்களுக்கும் சரி அசுரர்களுக்கும் சரி இன்றைய திருச்செந்தூர்ல போர் நடக்கிறது. சிங்கமுகனையும் ஆட்கொண்டார் சுவாமி, திருத்தி ஆட்கொண்டார். இப்பொழுது சிங்கமுகன் எங்கு இருக்கிறார் என்று கேட்டால், துர்கா தேவியினுடைய வாகனமாக இருக்கிறார். எவ்வளவு கொடுத்து வச்சவா பாருங்க, அதுதான் எப்பேற்பட்டவா இருந்தாலும் சரி சுவாமிய சரணாகதி அடைஞ்சுட்டா எந்த ஒரு பிரச்சனையுமே அண்டாது. அசுரர்களா இருந்தாலும் முக்தி கொடுப்பான். இப்போதான் நம்ம கவனிக்க வேண்டியது சூரபத்மன். கந்து புராணம் எழுதிய கச்சியப்ப சிவாச்சாரியர் சொல்றார், சூரபத்மன் குடுத்து வச்சவன் என்று. ஆனா நாமெல்லாம் என்ன சொல்லுவோம், கொடுமையான அசுரன் இல்லையோ, ஆனா குடுத்து வச்சவானா. ஏன்னா விஸ்வரூப தரிசனம் அவ ஒருத்தருக்கு தான் கிடைச்சது. எத்தனையோ யோகிகள், எத்தனையோ முனிவர்கள், அவளுக்கெல்லாம் இந்த புதுத்து வைப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஆறு முகத்தோடு 12 கரத்தோடு 27 நட்சத்திரம், 9 கிரகங்கள், 12 ராசிகள் ஆபரணங்களா சேர்த்து சுவாமி வந்து அருள் காட்சி கொடுக்கிறார். இந்த சூரபத்மன் முதன் முதல்ல சுவாமியுடைய திருப்பாதத்தை தான் பாக்குறான். அந்த பாதத்தை பார்த்த உடனேயே ஒரு நிமிஷத்துல தான் ஒரு அசுரன் என்பதையே மறந்துட்டான். இதுதான் உண்மை. அந்த பாதம் அவ்வளவு பிரகாசமா இருந்தது. அவர் யோசிக்கிறார், என்ன அற்புதமான பாதமாக இருக்கிறது,

இருக்கிறார். அந்த சூர பத்மன் இருக்கணும், தான் யார் என்பதை மறந்து எத்தனையோ அப்சர பெண்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், யாரையும் கண்டு நான் மயங்கியதில்லையே, இவன் யார் என்னை மயக்கி கொண்டிருக்கிறானே, நான் ஒரு அசுரன் என்பதை மறந்து விட்டேனே, பொடிப்பையன், அவனிடம் நாம் தோற்பதா அப்படின்னு சொல்லி அந்த மயக்கத்துல தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டா. அதன் பிறகுதான் ஞாபகம் வருது தான் ஒரு அசுரன், உடனே சுட்டு புட்டுன்னு அந்த ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து முருகப்பெருமானை தாக்க போறார். இங்குதான் ஒரு விஷயம், எம்பெருமான் மறுபடியும் வேளால் அவனை ஆட்கொள்ள போறார். அவனை இரண்டாகி ஒரு பக்கம் மயிலாகவும் ஒரு பக்கம் சேவலாகவும் ஆட்கொண்டிருக்கிறார். இதுல சூரபத்மன் யாருன்னா ஒரு வகையில முருகப்பெருமானுக்கு தாத்தா முறை வரும், தக்ஷ பிரஜாபதி இருக்கணும், அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். கந்த புராணத்துல சொல்ற தாத்தாவா இருந்து தன்னுடைய பேரனை சுமக்கலியோனோ அப்பெல்லாம், அதனால மயிலாக இருந்து சூரபத்மன் பேரனை சுமந்துட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். சரி, முதல் நோக்கத்தை பார்த்தாச்சு, இரண்டாவது நோக்கத்தை பாருங்களேன். இந்த உலோகத்துல மனுஷா எல்லாருக்கும் ஒரு வருத்தம், எப்ப பாரு கஷ்டப்பட்டுட்டே இருக்கான், வேலை இல்லைன்னு ஒரு கஷ்டம், வீடு இல்லைன்னு ஒரு கஷ்டம், எப்ப பாரு மன சங்கடம், விதிய பார்த்து ஒரு கஷ்டம், தோஷத்தை பார்த்து ஒரு பயம், இத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் மனுஷாக்குள்ள இருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சரியான நேரத்துல திருமணம் ஆகலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. இதற்குதான் எம்பெருமான் அவதாரம் செய்து பதில் சொல்லி இருக்கிறார். அதாவது இந்திர பகவான் இருக்கணும், அதாவது சூரபத்மன் தேவாதி தேவர்கள் எல்லாம் கஷ்டப்படுத்தி ரொம்ப நொசுக்கி எடுத்துட்டான். அந்த நேரம் ஸ்வர்க்கத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்திர பகவானையும் அந்த ஸ்வர்க்கத்தை விட்டே அடிச்சு வெளியே அனுப்பிட்டான், ரொம்ப கேவலப்படுத்திட்டான். அந்த சமயத்துல பேர்பட்டவாளா இருந்தாலும் சரி, இந்திர பகவானுடைய மனைவியா இருக்கணும், தன்னுடைய கணவன் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சமயத்துல எந்த பெண்ணாக இருந்தாலும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? உடனேயே அந்த தேவி பார்வதி அம்பாளை நோக்கி தவம் செய்ய இருக்கிறார். பார்வதி மூலமாக சிவபெருமானுக்குள்ள இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்திராணியினுடைய தாழியை காப்பாற்ற அவர் அவதாரம் செய்தார். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வாரேன்னா, கச்சியப்ப சிவாச்சாரியர் கந்த புராணத்தில் தெளிவா சொல்லியிருக்கார், அந்த புராணம் தொடங்குவதும் திருமணத்தில இருந்தே தான், தெய்வீக திருமணம், சிவ பார்வதி தெய்வீக திருமணம், அதன் பிறகு தேவயானி திருமணம், அது முடியும் பொழுது வள்ளி திருமணம். அதனால எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா மனுஷாலே பயமே வேண்டாம், முருகப்பெருமான் என்றைக்கும் அனுகிரகம் செய்வார். மூன்றாவது நோக்கத்தை பாருங்கோ, நாம் பேசக்கூடிய இந்த தமிழுக்காகவும் எம்பெருமான் அன்றைக்கே அவதாரம் செய்தார். தமிழ் ஒரு இனிமையான மொழி அல்லவா? கைலாச மலையில சிவபெருமானுக்கு பார்வதியாளுக்கு திருமணம், அவ யார், தாய் தந்தை இல்லையோ, அப்போ அவர்களுடைய திருமணத்தை காண கோடி கண்கள் தேவை, எல்லாரும் கைலாசம் நோக்கி போகாம், வடக்கு திசையில போய் எல்லா தேவாதி தேவர்களும் போய் நின்னுட்டான். அதனால லோகத்துல சமநிலை என்பது ஒரு விஷயம் இல்லை, சிவன் சக்தி அப்படின்னாலே சமநிலை தான். அப்ப இந்த சமநிலை இல்லாதனால அகத்தியமா முனிவர தென் திசைக்கு போக சொல்ல, அப்ப அவர் கேட்கிறார், சுவாமி சில நாள் நான் உன்னோடு இருந்துதான் இந்த மொழியில இருந்துதான் உன்னை நான் பூஜித்தேன், பிரார்த்தனை பண்ணேன், போற்றினேன், எந்த மொழியில் நாளுமே போற்றுவேன் சுவாமி அப்படின்னு கேட்க, சிவபெருமான் சொல்றார், அகத்தியரை கவலை கொள்ளாதீர்கள், என் திருமகன் வைகாசம் அந்த திருநாளில் அவதாரம் செய்து தீயவற்றை அழித்து உங்களுக்கு தமிழையும் போதிப்பார், என்னுடைய அனுகிரகங்கள் அப்படின்னு சொல்லி அகத்திய மாமுனி வர தென் திசைக்கு அனுப்புறார். இப்படி மூன்று நோக்கங்கள். எம்பெருமான் எப்படி அவதாரம் செய்தார்னு கேட்டா, சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் இருந்து, அதாவது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் அழுத்து புரண்டு சுவாமி கிட்ட வர, சுவாமியுடைய நெற்றி கண்ணில் இருந்து ஆறு ஜோதி பிழம்புகள் வருகிறது. அம்பிகைக்கு ஒரு நாமம் இருக்கிறது, சிதக்னி குண்ட சம்பூதா தேவக்காரி சமுத்திரா உத்யத் பானு சகஸ்ராப சதுர்பாகு சமன்விதம், அதாவது பண்டாசுரன் அப்படிங்கிற அசுரனை அழைக்க அம்பிகையும் அவதாரம் செய்து அவனுக்கு முக்தியை கொடுத்தார். அதே மாதிரிதான் தாய போல குழந்தை எல்லா தேவர்களுக்கும் கஷ்டம் வருது இல்லையோ, சுவாமி அருட்பெரும் ஜோதியாக தோன்றி எல்லோரையும் ஆட்கொள்ள அவர் அவதாரம் செய்தார். இத கட்சியத்த சிவாச்சாரியார் வந்து ரொம்ப அழகா சொல்றார்,

0: ஆறு ஜோதி பிழம்புகளால அவ்வளவு பிரகாசம் கைலாச மலையில யாராலையும் தொட முடியல. அவ்வளவு வெப்பம், அவ்வளவு நெருப்பு, அக்னி பகவான் பயந்துட்டார். நெருப்புக்கு அதிபதியா இருக்கக்கூடிய அக்னி பகவானாலேயே தொட முடியல. பின்பு அக்னி பகவானும் வாயு பகவானும் கங்கை தேவி கிட்ட ஒப்படைக்க கங்கா தேவி சரவண பொய்கையில் அழகாய் பூத்து குழுங்கக்கூடிய தாமரை மீது குழந்தையை வைக்க ஆறு அழகான குழந்தைகளா அது மாற கார்த்திகை பெண்கள் அரவணைத்து வளர்க்க பகவதியாகிய பார்வதி தேவி தன்னுடைய குழந்தையை பார்க்க வர ஆறு குழந்தைகளும் ஒன்றோடு அணைத்து ஒரே உருவமாக ஆறு திருமுகங்கள், 12 திருக்கரங்கள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், 12 ராசிகளை அவர் வந்து ஆபரணமாக இட்டு காட்சி தருகிறார். இன்றும் வெள்ளிமலையில எவ்வளவு அழகாக எம்பெருமான் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி தருகிறார், பார்த்து கொண்டே இருக்கலாம். அதேதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றார் ஸ்கந்த புராணத்துல, அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்று சோதி பிழம்பதூர் மேனியாக்கி கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரம் 12 கொண்டே ஒருவகை தோற்றமுற்றான் உலகெல்லாம் உய அன்றே. அவருக்கு உருவமும் உண்டு, அருவமாகவும் நம் உள்ளத்திலும் அவர் காட்சி தருவார். அதே மாதிரி பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, பலவாய். புராணத்துல சொல்றா சுவாமிக்கு தான் பலவாய் இருக்க வேண்டும் என்ற ஆசையினாலேயே இந்த பிரபஞ்சம் உருவானது. ஏகோஹம் பகுத்யாம்னு சமஸ்கிருதத்துல இதை சொல்லுவார். ஒன்றாய் பல தெய்வங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருந்தாலும் அவ எல்லாரும் ஒரே முகம், ஒரே முகம்தான். அதே மாதிரி பிரம்மமாய் நின்று இதுல ஒரு விஷயம் சொல்லணும். ஆதிசங்கராச்சாரியார் தத்துவ போதம் என்ற நூலில் கடவுளை பர பிரம்மம் என்றுதான் சொல்றார். யஸ்ய நிஸ்வசிதம் வேதா யோ வேதேப்யோ அகிலம் ஜகத்து. வேதங்கள் அப்படிங்கிறது எந்த மனுஷனாலையும் எழுதப்படல, சிவபெருமானுடைய மூச்சு காற்றுதான் வேதம். வேதங்களை வைத்துதான் சுவாமி இந்த பிரபஞ்சத்தையும் உருவாக்கினார். படைக்கும் தொழில் செய்யக்கூடிய பிரம்மாவும் ஒவ்வொரு உயிரினங்களையும் இந்த வேதத்தினுடைய வழிகாட்டுதல் மூலமாகவே ஒவ்வொரு உயிரினங்களையும் சிருஷ்டி பண்றார். ஆதிசங்கராச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, எல்லா மனுஷாளுடைய உயிருக்குள்ளையும் பரபிரம்மமாய் சுவாமி அகிலமாய் இருக்கிறார். மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று, ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று, 100 முகம் அற்புதமா, 6 முகம் என்று, 6 முகம் என்று எல்லா குறைகளையும் தீர்த்து வைக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அதற்காகவே அவதாரம் செய்து இன்றைக்கு எல்லா மக்களையும் பார்த்து அனுகிரகம் அனுகிரகம் செய்கிறார். கடவுளுக்கு மனுஷாளுக்கு தெரிந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்பு மட்டுமே பிரதான் அப்படி சொல்லி அந்த முருகனுடைய அருளாளும் சரி ஆகாசவாணியினுடைய குழுவிற்கும் மிகப்பெரிய நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
1: ஆர் எஸ் அபிலாஷினியோடைய சொற்பொழிவை வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம். இந்த பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் இன்னைக்கு இந்த வைகாசி விசாக நாள்ல ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. அந்த சொற்பொழிவுல மழையினுடைய அந்த வரிசையும் சூப்பரா, அந்த இடம் தத்ரூபமா, ரொம்ப ஆன்மீகமா, ஆத்மார்த்தம்.
2: பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரம் சாஸ்வதம் சிவமச்சுதம்.

நாராயண பரோத்யாதா தியானம் நாராயணம் பரஹ யச்ச கிஞ்சித்.

அனந்தமவ்யயம் கவிகும் சமுத்ரேந்தம் விஸ்வசம்புவம் பத்மகோஷ ப்ரதிகாஷகம் ஹ்ருதயஞ்சாப்யகோமுகம் அதோ நிஷ்ட்ய

0: நேரலையில் மீண்டும் இணைவோம் நேர்களே. வணக்கம்.
1: வணக்கம். நம்ம வந்து வெள்ளிமலை பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் இருந்து நேரலை வழங்கிட்டு இருக்கோம் இந்த வைகாசி விசாக நல்லாள்ல. இப்ப நம்ம பக்கத்துல ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க, அவங்க சந்திக்கலாம். வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ரேஷ்மி.
1: எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
2: நாகர்கோயில்.
1: முருகவன சாமி கும்பிட்டாச்சா?
2: சாமி கும்பிட்டாச்சு.
1: சரி, ஒரு குட்டி பாப்பா, நீங்க அழகா பாட்டு பாடலாமா?
2: ஆ.

0: தொழிலே பால் காவடி சுமந்து ஓடினேன், மறு பழங்கள் கலந்து ஆடினேன், அவன் ஆலயம் உயர்ந்து பாடினேன். வடிவேலனை நினைத்து தொழிலே பால் காவடி சுமந்து ஓடினேன், மறு பழங்கள் கலந்து ஆடினேன், அவன் ஆலயம் உயர்ந்து பாடினேன். வடிவேலனை நினைத்து தந்தைக்கு ஒரு தேசம் செய்ய சுவாமி மலை ஆண்டவள்ளி, மாம்பழத்தில் கோவில் கொண்டு பழனி மலை ஆள்பவள்ளி. செங்குகளோரமாக செங்குழிதே வாழ்பவன் வள்ளிதே யானையுடன் திருத்தணிவை நாயகன் நீ. தனக்கொரு தனித்துவ படையில அளவல் பெற்றவன்.
1: அழகா பாட்டு பாடினீங்க. அந்த மலையில நனைஞ்சிட்டே முருகனையும் கும்பிட்டுட்டு சூப்பரா சிரிச்ச முகத்தோடு பாடினீங்க. அந்த முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
1: வித்தகனை வேலகனை முருகா, வினை தீர்க்க வந்திடுவாய் முருகா, சித்தம் குடிகொண்டவரை முருகா, சிக்கல்களை தீர்த்திடுவாய் முருகா, வாயாரை உன்னை பாட முருகா, வழி துணையாய் நீ வருவாய் முருகா என இந்த நன்னாளில் நம்முடைய முருகப்பெருமானை தரிசித்த வண்ணம் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்த வண்ணம் இருக்காங்க. நம்ம கிட்ட இப்ப ஒரு பக்தர் இருக்காங்க, அவங்களை சந்திக்கலாம். வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க.
2: வணக்கம். என்னோட பேரு திருமதி எஸ் சொர்ணலதா மார்த்தாண்ட பிள்ளை. என்னோட ஊர் வந்து சூரப்பள்ளம்.
1: எத்தனை வருஷமா அந்த முருகப்பெருமான் ஆலயத்துல வந்து சாமி தரிசனம் செய்திருப்பீங்க?
2: என்னோட மேரேஜ் ஆகி எனக்கு வந்து 2000 ஆயிடுச்சு. நான் அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் முருகபக்தனாகதான் இருக்கிறேன், இங்க வந்துட்டே இருக்கிறேன். 26 வருஷமா வந்து கொண்டு இருக்கிறேன். அப்புறம் இப்போ ஒரு 2 வருஷமா இங்க இவங்கதான் அந்த பஜனையோட டீம் குரு. இவங்களோட இதுல பாடும்போது நானும் இருந்து முருகனுக்காக 2 பாட்டு பாடுவேன். அதுல ஒரு மகிழ்ச்சி.
1: ஓகே, இப்ப எங்க நம்முடைய நேயர்கள்லாம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வைகாசி விசாகம், ஒரு சிறப்பு நாள். நேரலை வழி கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்காக வேண்டி ஒரு பாடல் பாடலாமா?
2: நான் பாடுறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்

0: உள்ளிடமுடனே வெள்ளிமலை வாழுன்னு ஒரு ஈஸ்வரனே, சந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேதனுக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா வெள்ளிமலை வாழும்புரி பாலசுப்ரமணியனுக்கு அரோகரா.
1: ரொம்ப ஆத்மார்த்தமா அழகா பாடினீங்க. அப்படி மலையோட இதுல அந்த இசை மலையும் நாங்க நினைஞ்சோம், ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் அம்மா.
0: நன்றி அம்மா. நன்றி.
1: இந்த வெள்ளிமலை பாலமுருகன் திருக்கோவில்ல பல்வேறு தனித்துவ பண்புகள் நாம பிரமிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. அதுல ஒண்ணு வந்து சித்திரை மாதத்துல 10ஆம் நாள் காலையில உதயமாகும் கதிரவரின் ஒளி வந்து நீளமான அந்த மண்டபத்தை கடந்து வந்து முருகப்பெருமானின் திருப்பாதங்கள்ல தழுவி வணங்குறது சிறப்பான காட்சியா இருக்குது. இதே போல இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லலாம். இப்ப நம்ம பக்கத்துல ஒரு ஐயா இருக்காங்க, ஒரு பக்தர், அவங்க சந்திக்கலாம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க ஐயா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
2: எனக்கு பேரு நீலபெருமாள், காருவாராய் ஊரு. ஆமா, கல்படி பஞ்சாயத்து.

0: சந்தோஷம், நிறைய மக்கள் வந்துருக்கு. இப்படி பல்லாண்டு வருஷங்களா கூட்டம் வந்து ரொம்ப மோடியா வந்துருக்கு. இன்னைக்கெல்லாம் மலையில நிக்க இடம் இல்லை, அப்படியெல்லாம் நிறைய மக்கள் கூடியிருக்கு. முருகனுக்கு அருள் சின்னா ஒரு கணக்கு அப்படி.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க வந்து இந்த திருக்கோயிலுக்கு வந்து நிறைய நாள் அனுபவம் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்குதா?
0: மறக்க முடியாத அனுபவம், முந்தி ஆதிநிலை வந்து சின்ன கோயிலா தான் இருந்து, அதுல வந்து அங்க ஒரு சமாகம் முடிவிற்க சமாகம் உண்டு அந்த கோயில அப்படி வந்து. அப்படி பார்க்கறதுல நிறைய ரேடியா நிகழ்ச்சி என்ன வந்து இருந்தது அப்படி இருக்கிறதுல, இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த இடமாகும் முருகப்பெருமானுக்கு அப்படின்னு சொல்லி இப்ப பெரிய மோடியா தான் வந்துட்டு. ஆமா, அதனால
1: இன்னும் இந்த பக்தர்களுடைய இதெல்லாம் தொடரணும் அப்படின்னு சொல்லி நீங்க வாழ்த்துறீங்க அப்படிதானே? ரொம்ப அழகா கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. இந்த திருக்கோயில இன்னைக்கு மழைய கூட பொருட்படுத்தாம நிறைய பக்தர்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம வந்து திருச்சி இந்து கல்லூரியின் பணி நிறைவு தமிழ் பேராசிரியர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா வேணுகுமார் அவங்க நம்ம பக்கத்துல இருக்காங்க, அவங்களை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா.
2: அன்பான குமரி பண்பலை 101 நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாம இப்போது இருப்பது எந்த இடத்துல இருந்ததுன்னா வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நம்முடைய வெள்ளிமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் சன்னிதானத்துல இருக்கிறோம். வைகாசி விசாகம் சிறப்பா வெள்ளிமலை நம்முடைய தென் மாவட்டங்கள்லயே பாலசுப்ரமணிய சாமிக்கு என்று ஒரு தனி கோவில் இருக்கு என்றால் அது நம்முடைய வெள்ளிமலை பாலசுப்ரமணிய சாமி கோவில். முருகன் கோயில் அதே போல மற்ற எல்லாம் குமார கோயில் பல இடங்களிலும் முருகன் வீட்டு இருந்தாலும் நம்ம எல்லாம் தமிழர்கள் வழிபடக்கூடிய ஒரு தம்பை உண்டு. குண்டு இருக்கும் இடம் எல்லாம் குமரர் இருக்கும் இடமாக வழிபடக்கூடிய தம்பை உண்டு. அதிலும் முருகனை தமிழ் கடவுளாக வழிபடக்கூடியது நம்முடைய பண்பாடு. புரிஞ்சுதல கடவுளாகவும் தமிழ் கடவுளாகவும் நாம் வழிபட்டு வருகிறோம். இந்த வெள்ளிமலை பாலசுப்ரமணிய சாமிக்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. ஒவ்வொரு மாதமும் கடைசியா வரக்கூடிய ஒடுக்கத்த கிழமைன்னு சொல்லுவாங்க, ஒடுக்க கடைசி வெள்ளிக்கிழமை, அதே போல வைகாசி விசாகம், தைப்பூசம், இந்த நாட்களில் எல்லாம் சிறப்பாக வழிபாடு நடக்குது. அதே போல மதியானம் மதியம் நடக்கக்கூடிய அன்னதானம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள். அதே போல கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய பாலசுப்ரமணியம் எப்பவுமே முருகன்னாலே அழகு. அதிலும் பாலனாக இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சாமி அழகை சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு. அதே போல முருகனை பற்றி பாடும்போது சொல்வார்கள், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கரியாய் உயிரியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அந்த பாலசுப்ரமணியன் சொல்லக்கூடிய முருகனை பொறுத்த வரைக்கும் நமக்கு குருவாக இருந்து ஞானத்தை போதிக்கக்கூடியவர் அந்த முருகன். அந்த முருகனை வழிபடக்கூடிய வழிபடுவதற்காக இந்த வெள்ளிமலை பாலசுப்ரமணிய சன்னிதானத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, அதே போல ஞாயிற்றுக்கிழமை, அதே போல செவ்வாய்க்கிழமை கூட்டங்கள் அலையும் போதும், அதே போல பேரு போடுறது, குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுறது, அதே போல குழந்தைகளுக்கு முடி எடுக்கிறது, இப்படிப்பட்ட காணிக்கைகளை செய்து வரும்போல அந்த முருகன் கேட்ட வரத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்குது. அதே போல ஐதீகம், அதே போல காலையில் திருமாலய பூஜையை சொல்வதற்காகவும், அதே போல அபிஷேகம் 11 மணிக்கு அபிஷேகத்தை பரப்பதற்காகவும், அதே போல 1 மணிக்கு தீபாராதனை, அதே போல சாயங்காலம் அத்தாள பூஜை எல்லாம் பார்ப்பதற்கு கூட்டம் அலை போதும். அதே போல இதனுடைய சிறப்பு என்னென்னால் சில நிவர்த்திகளை நம்முடைய உபயமாக நடத்தும் போது வெள்ளிக்கிழமை அன்னதான உபயம், அதே போல நிறைய உபயங்கள் எல்லாம் திருவிழாக்களையும் வழிபாடுகளையும் உபயமாக நடத்தும் போது அந்த வெள்ளிமலை பாலசுப்ரமணிய சாமி கேட்ட வரங்களை எப்படி கொடுப்பார் என்ற நம்பிக்கை இந்த சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாம் இருக்கிறது. அதனால சுற்றுவட்டார பகுதி மக்கள் எல்லாம் இந்த இப்படிப்பட்ட தன்னாளில் அது இந்த தைப்பூசத்தில் இந்த வெள்ளிமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் வந்து வழிபட்டது அருமை. அதே போல குமரி மாவட்ட நேயர்கள் அனைவருக்கும் நம்முடைய வெள்ளிமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் மகிமையை பற்றி எடுத்துரைப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிற நன்றி வணக்கம்.
1: ரொம்ப அருமையா அந்த திருக்கோவில நடக்கக்கூடிய சிறப்பு வழிபாடுகள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ரொம்ப அருமையா பட்டியலிட்டு சொன்னாங்க, நன்றி ஐயா. ஓம் சக்தி வேலவா சரவணா போற்றி, ஓம் முக்தி அருளும் முருகா போற்றி, ஓம் பன்னிருக்கை வேலவா போற்றி, ஓம் பவளவாய் சிரிப்பு பாலகா போற்றி என்று இந்த வைகாசி விசாக நாளில் வெள்ளிமலை பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலிருந்து நமது குமரி பண்பலை 101 சிறப்பு நேரலை வழி பாலமுருகனை தரிசித்தோம். முத்தை திரு பற்றி திருநகை அத்திக்கிற கத்தி சரவணம் குருவிட்டு குருவரை எனகோது முருகா. ஒரே விஷயம் மலிஷாலுக்கு நான் இன்றைக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, அன்பு மட்டும் சுவாமிக்கு கொடுங்கோ, ஆசீரம் அடவனாக பெருக்கி உங்கள் முன்பாக அவர் உருவமாகவே வந்து ஆசீர்வாதம் பெறுவார். பாலசுப்ரமணியம் கோவிலில் ஆகாஷ வாணி வாயிலாக இந்த பொன்னான் வாய்ப்பை வழங்கியார்.

0: என்னுடைய நன்றிகளை தெரிவித்துகிறேன். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் யான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் வழியாதங்களை தீர்க்கும் முகம் ஒன்று, துஞ்சுருவாயை வாங்கி நின்று முகம் ஒன்று, மாறுபடும் சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீய உள்ள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெள்ளிமலை பாலமுருகன் திருக்கோவிலிருந்து சிறப்பு நிரலை நிகழ்ச்சிய இந்த வைகாசி விசாக நாளில் நாம் கேட்டோம். எல்லோருக்கும் சகல நலனும் வளமும் அருளும் கிடைக்க எம்பெருமான் நம் முருகப்பெருமான் அருள் புரியட்டும் என்று மனதார வேண்டிய நிலையம் திரும்புகின்றோம். வெள்ளிமலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலிருந்து நேரலையை வழங்கியவர்கள் ஆர் எஸ் அபிலாஷி, பி நிர்த்தியா, நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பிரிவு தலைவர் எஸ் நவரத்தினா. வணக்கம் நேயர்களே.
1: அறுபடை வீடுகளின் அருளை நினைவூட்டும் இந்த நன்னாளில் வெள்ளிமலை வேலவனின் திருவருளும் விசாக நட்சத்திரத்தின் சிறப்பும் உங்கள் இல்லங்களில் நிறையட்டும். வெள்ளிமலை முருகப்பெருமானின் திருவருளை மனம் நிறைந்து அனுபவித்த இந்த வைகாசி விசாக சிறப்பு நேரலை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
5: மனதின் குரலாக,
6: சிரிப்பின் மகிழ்வாக,
5: ஆனந்தத்தின் நிறைவாக
6: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
5: குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்,
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
7: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
1: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி வளமுறை இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவோம். தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். பகல் 12:55 திரை இசை. இன்று பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 சித்திரம், பெருமைமிகு பாரதம், மண்மணக்கும் மதுரை, உரை சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் கே புருஷோத்தமன் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இன்று பிற்பகல் 2:15 திரை இசை. 2:30 நாட்டுப்புற கீதங்கள். குளத்தூர் எஸ் துளசிதாசன் குழுவினர் வழங்கும் கிராமிய பாடல்கள் கேட்கலாம். இன்று பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேனி நிறம் திரைக்களஞ்சியம். ஆதலவிலை கே பன்னீர்செல்வம் எழுதி அனுப்பியுள்ள திரை இசை பாடல்கள். இன்று மாலை 4:02 வானிலை அறிக்கை, தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். இன்று மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள். 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை. இன்று இரவு 7:00 இன்னிசை நேரம். 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதில் கிசான் வாணி, இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பலரக வாழை சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பயங்குளம் எம்

ராஜேந்திரன் அவர்கள். தொடர்ந்து அமுதசுரபி மிஷன் இந்திரதனுஷ் ஸ்கீம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். பழச்செடிகள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள். இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. இரவு 8:30 இலக்கிய சோலை இலக்கிய சுடர் துறவு வாழ்க்கையும் மணிமேகலையும் வழங்குகிறார் எம் ராதிகா அவர்கள். அடுத்து தேனமுது தொடரில் படைப்பாளர் இ ரத்னசுவாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று இரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. இன்று இரவு 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஸ்மிதா முகாஷி அவர்களின் கயால் இசை கேட்கலாம். 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியுமறை திரை இசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. மனநனையும் மதுரமழை, இது தேரில் சுவையில் சாரலிசை. மனம் நினையும் மதுரமழையில் முதலில் விவசாயி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்கும் பாடல், கே வி மகாதேவன் இசையில், உடுமலை நாராயண கவியின் வரிகளில். புதிதாய் உலகம் மாறினாலும் சில பாசங்கள் பழைய வாசமே கொண்டிருக்கும். சிறப்பில் நாணம் கலந்து பேச்சில் பாசம் கலந்து இருந்தால் அதுவே வாழ்க்கையை அழகாக்கும்.

0: அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் கும்பலை. இங்கிலீஷ் படிச்சாலும்
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: மனம் நினையும் மதுர்மழையில் அடுத்ததாக அன்பை வா திரைப்பட பாடல், டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காரு, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் வரிகளில். சில நம் வாழ்க்கையில் வருவது சாதாரணமல்ல. மூடிய ஜன்னலில் தென்று நுழைவது போல வெறுமையாக இருந்த நாட்களுக்கும் வசந்தம் வந்துவிடுகிறது.

பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பலரக வாழை சாகுபடி அனுபவங்கள், பயங்குளம் எம் ராஜேந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி, மிஷன் இந்திரதனுஷ் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பழச்செடிகள் பராமரிப்பு, மேல்புற வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.

குமரி பண்பலை நோட்டு ஒன்றில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனம் நினையும் மதுரமலை. இது தேரல் சபையில் சாரலி செய்யும் வாழ்க்கை வேறு பாதையில் சென்றாலும் மேகங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் மனம் விரும்பிய ஒருவர் மட்டும் எப்போதும் இதயத்தின் அருகில்தான் இருப்பார். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில்.

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.

0: மனம் நனையும் மதுரமழையில் இனி என்னன்னு திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல் கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். மனிதன் அன்பை பலவீனம் என்று பார்க்கும் இடத்தில் உண்மை பேசும் குரலும் மெதுவாக மௌனமாகிவிடுகிறது.
1: கடவுள் ஏன் கல்லானான்,

நினைப்படுத்துகிறேர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவோம். தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: மனம் நினையும் மதுரமலையில் இணை திருவிளையாட திருப்பத்திற்காக கண்ணதாசனின் வரிகளை கே வி மகாதேவன் இசையில் TM சவுந்தரராஜன் பாடிய பாடல். மனித வாழ்க்கையின் நிலையாமையையும் உடம்பின் உண்மையையும் காலம் மாறும்போது எல்லாமே மாறிவிடும் என்பதை எளிய வார்த்தைகளில் அழகாக சொல்கிறார் இவர்.

நினைப்படுத்தும் நிகழ்ச்சி இன்று பகல் 1:10 சித்திரம் பெருமை மிகு பாரதம் மண்மணக்கம் மதுரை உரை சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் கே. புருஷோத்தமன் அவர்கள். அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ் அவர்கள்.

இன்று பிற்பகல் 2:30 நாட்டுப்புற கீதங்கள் குளத்தூர் எஸ் துளசிதாசன் குழுவினர் வழங்கும் கிராமிய இசை பாடல்கள் கேட்கலாம். மனம் நனையும் மதுர மழையில் நிறைவாக கந்தன் கருணை திரைப்படத்திற்காக கண்ணதாசனின் வரிகளில் பிசுசில பாடியிருக்கும் பாடல் கே வி மகாதேவன் இசையில். மலையரசி பெற்றெடுத்த குறிஞ்சி பூக்களை காண வேண்டி மனமும் ஏங்கி தவிக்கின்றதாம் இவள் உள்ளம்

நேர்களை கேட்ட அந்த பாடலோடு நிறைவேறுகிறது மனம் நினையும் மதுரமலை. இது தேரசபையில் சாரலிசை நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர்ஜி மீனா வேதமுத்து. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபில்லா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. திரு சித்தராமையா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக சட்டப்பேரவையில் உள்ள 136 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக மேலிட பொறுப்பாளரான திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா இக்கூட்டத்தை பார்வையிட உள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா மாவட்டத்தில் மல்லவள்ளி தொழிற்பூங்காவை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர மாநிலத்தை பட்டு உற்பத்தியில் முன்னணி மாநிலமாக மாற்ற மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் இத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய அவர், தற்போது ஹெக்டேர் ஒன்றுக்கு 450 கிலோ பருத்தி மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாக கூறியுள்ளார். ஜவுளித்துறையில் ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 10,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் கீழ் செயல்படும் இந்த ஹஜ் குழு ஹஜ் புனித யாத்திரையில் இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கியதற்காக லபைத்தும் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள பதிவில், நடப்பாண்டுக்கான ஹஜ் சிறப்பாக நடத்தப்பட்டதாகவும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் ஹஜ் குழு இந்திய தூதர் தலைமையிலான சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் குழு ஒருங்கிணைந்து செயலாற்றியதாக புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய ஹஜ் யாத்திரியர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுத்த அனைத்து விதமான வசதிகளுக்கும் சவுதி அரேபிய அரசுக்கு திரு கிரண் ரிஜிஜு நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நெதர்லாந்து பாதுகாப்பு அமைச்சர் தெலான் ஜக்ரேஸ் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையே ராணுவ தளவாட உற்பத்தி, ராணுவ ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். கோவா மாநில உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவா கலாச்சார பாரம்பரியத்திலும் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதிலும் சிறப்புமிக்க மாநிலமாக இருப்பதாக கூறினார். கல்வி, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் கோவா முன்னணி மாநிலமாக விளங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கோவா மாநிலம் கலாச்சாரம், பாரம்பரியம், இயற்கை எழில் மற்றும் அன்புடன் சுற்றுலா பயணிகளை வரவேற்று

0: இருக்கும் மக்களை கொண்ட மாநிலம் என்று புகழாரம் சூட்டினார். கோவா மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர்களை நினைவுகூரும் தருணம் இது என்று குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா முக்கிய பங்காற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுலா பயணிகளை உபசரிப்பதில் கோவா மக்கள் சிறப்பாக செயல்படுபவர்கள் என்று கூறியுள்ளார். கோவாவின் வளர்ச்சிக்காகவும் வளமைக்காகவும் அம்மாநில மக்களை தாம் வாழ்த்துவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெறிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் மகப்பேறு மருத்துவ உதவி விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் சுகாதாரத்துறையில் நிதி பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சியடைவதற்கு இந்த திட்டங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். புதுதில்லியில் தேசிய போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற முப்படையினரின் மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். போர் நினைவு சின்னத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின்னர் அவர் முப்படை தலைமை தளபதியாக பதவி வகித்த பின் ஓய்வு பெறுவது பெருமைக்குரியதாக உள்ளது என்று தெரிவித்தார். 1981 இந்திய ராணுவத்தில் இணைந்த அவர் 40 பணிபுரிந்துள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய முப்படை தளபதியாக பதவியேற்க உள்ளார். வானில் ஏற்படும் அரிய நிகழ்வான ப்ளூ மூன் நாளை நடைபெற உள்ளது. ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமி நிலவு தென்படுவதால் இதனை ப்ளூ மூன் என்று அழைப்பதாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆராய்ச்சியாளர் திரு கிறிஸ்டின் கார்த்திக் தெரிவிக்கிறார்.
2: ஒரு கேலண்டர் மந்த்ல 2 ஃபுல் மூன் வந்தா 2வது ஃபுல் மூன் வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மே 1 இந்த வருஷம் ஃபுல் மூன், இப்போ மே 31 ஃபுல் மூன் வருது. அதனால இந்த செகண்ட் மூனை வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் மாதம் வந்தது, அதே போல் இப்போ 26 இருக்கு. அடுத்து 2028 டிசம்பர் 31 ப்ளூ மூன் சொல்லுவோம். இது எதனாலன்னா ஜென்ரலாக கேலண்டர் பார்த்தீங்கன்னா இந்த லூனார் சைக்கிளை வச்சு தான் அதை வச்சிருப்பாங்க. முழுமையான ஒரு சுற்று வந்து 29.53 டைம் பீரியட் எடுக்கும். ஆனால் நம்ம கேலண்டர் பார்த்தீங்கன்னா 30, 31 சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த ரெப்புடேஷன் பார்க்கும்போது ஒரே கேலண்டரில் 2 வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2.53 இருக்கும். மற்றபடி மூன் வந்து ப்ளூ கலராக இருக்கும் அப்படின்றலாம் கிடையாது. அது எப்பயும் போல உள்ள ஃபுல் மூன் தான்.
0: பீகாரில் மின்னல் தாக்கியதில் 7 உயிரிழந்தனர். அம்மாநிலத்தின் கயாவில் 3, அவுரங்காபாத்தில் 2, சரண், ககாரியா மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் அவுங் 5 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். பீகார் மாநிலம் மகோபதி புத்தர் கோவிலில் அவர் வழிபட்டார். புத்தகயாவில் உள்ள புத்தர் மடத்தை அவர் பார்வையிட உள்ளார். முன்னதாக கயா விமான நிலையம் வந்த அதிபரை பீகார் வேளாண் அமைச்சர் திரு விஜயகுமார் சின்ஹா வரவேற்றார். அதிபர் திரு யூ மின் அவுங்கின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இன்று புத்த மதத்தினருக்கான விசாக போயா பண்டிகை தினம் கொண்டாடப்படுகிறது. புத்தரின் பிறந்தநாள் மற்றும் அவர் ஞானம் பெற்ற தினமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இலங்கை தீவில் லட்சக்கணக்கான மக்கள் வேசாக் எனும் வண்ணமயமான விளக்குகள் ஏற்றி வீடுகளை அலங்கரித்து இந்த விழாவை கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2000 இடங்களில் மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் புத்த பாரம்பரிய தலைப்பிலான புகைப்பட கண்காட்சியை இந்திய தூதரகம் ஹம்மந்தோட்டாவில் நடத்தியது. இந்த புகைப்பட கண்காட்சியை இலங்கை அதிபர் திரு அனுரா குமார திசநாயக்க தொடங்கி வைத்தார். இந்தியாவில் புத்தகயா, சாரநாத், குஷிநகர் உள்ளிட்ட இடங்களில் புத்த மத புனித தலங்கள் குறித்த புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால்

அந்நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஷங்கிரி லா பேச்சுவார்த்தை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மேற்காசிய பகுதியில் அமெரிக்காவுக்கு போதிய ராணுவ தளவாடங்கள் இருப்பதாகவும் தாக்குதல் நடத்த தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை ஜப்பானின் யூச்சி சிமோகாமி சாயா ஹோபாரா இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் வின் ஹோ சியூ சிங் ஜே இணையை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் மணி 2:15 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி, இது குமரி பண்பலை 101. நேரம் 12:50.
1: நலமாய் வாழ்வோம்.
2: நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவோம். தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள்.
3: நீரிழிவு, சர்க்கரை வியாதி, டயபெட்டிஸ் என்பது வளர்சிதை மாற்றங்களின் காரணமாக ஏற்படும் ஒரு தொகுப்பு நோய் ஆகும். நமது கணையத்திலிருந்து போதுமான அளவு இன்சுலின் சுரக்காவிட்டால் தசைகள், கல்லீரல் இவற்றால் குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்ற இயலாது. இதன் விளைவாக இரத்தத்தில் குளுக்கோஸ் அதிக அளவு சேர்வதால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறது. இதற்கு ஹைப்பர் கிளைசீமியா என்று பெயர். இந்த குளுக்கோஸ் சிறுநீருடன் சேர்ந்து வெளியேறுகிறது. மெயினாக இதில் மூன்று வகைகள் உண்டு. முதல் வகை இன்சுலினை சார்ந்து வாழ்பவர்கள், IDDM, இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இது Type 1 சர்க்கரை நோய். இரண்டாம் வகை இன்சுலினை சாராமல் வாழ்பவர்கள், NIDDM, நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், Type 2 சர்க்கரை நோய். மூன்றாம் வகை ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், கர்ப்ப கால நீரிழிவு. முதல் வகை இது திடீரென தோன்றும். குழந்தைகள், சிறுவர், சிறுமிகள், இளம் வயதினர் பாதிக்கப்படுவார்கள். இவர்களது கணையத்தில் இன்சுலின் சுரப்பிகள் இன்சுலினை சுரக்கும் தன்மையை முற்றிலுமாக அங்கு இழந்து விடுகிறது. இரண்டாம் வகையினர், அதாவது நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், 35 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது வரும். படிப்படியாகத்தான் தோன்றும். கணையத்தில் போதிய அளவு இன்சுலின் சுரக்காததால் ஏற்படுகிறது. அதிக உடற்பருமன் உள்ளவர்களுக்கு இந்நோய் அதிகமாக வரும். மூன்றாம் வகை கர்ப்ப காலத்தின் போது ஏற்படும். குழந்தை பிறந்தவுடன் இது தானாக மறைந்துவிடும். சிலருக்கு அப்படியே தொடரவும் வாய்ப்பு உள்ளது. இந்த நீரிழிவு நோய் வருவதற்கான காரணங்களாக நாம் பார்க்கும் போது பரம்பரையாய் வரக்கூடியது உடற்பருமன், மனக்கவலை, மன உளைச்சல், உணவு முறை மற்றும் பழக்க வழக்கங்களின் மாறுபாடுகள், மாவுச்சத்து உணவுகள், தின்பண்டங்கள் அதிக அளவிலே எடுத்துக்கொள்வது, ஸ்டீராய்டு மாத்திரைகள், வலிக்கான மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருப்பதால் உடல் உழைப்பே இல்லாமல் உட்கார்ந்தே கொண்டிருப்பது, ஹைப்பர் தைராய்டு போன்ற ஹார்மோன் சம்பந்தப்பட்ட நோய்களால் கணையத்தில் வீக்கம், கட்டி, இன்சுலின் சுரக்காமை போன்றவற்றால் இரத்தத்தில் ட்ரைகிளிசரைட் கொழுப்பு அதிகமாக இருப்பதால் ஏற்படுகின்றன. அறிகுறிகளை நாம் பார்த்தால் அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அதிக தாகம், பசி, திடீரென உடல் எடை குறைதல், சோர்வு, அசதி, அதிக வியர்வை, ஆசனவாய் அரிப்பு, பிறப்பு உறுப்புகளில் அரிப்பு, தடிப்பு, ஆண்குறி பெண்குறியில் புண், கண் பார்வை மங்குதல், ஆறாத புண்கள், சிறுநீர்ப்பை தொற்றுகள், கை காலில் எரிச்சல் மற்றும் உணர்வு இல்லாதிருத்தல், தோள் பட்டை வலிகள், மூட்டு வலிகள் போன்றவை காணப்படும். பரிசோதனைகள் என்ன செய்யலாம்?

0: என்றால் உணவுக்கு முன்பதாக சர்க்கரையின் அளவு 70 முதல் 100 இருக்க வேண்டும். ஃபாஸ்டிங் பிளட் சுகர் உணவுக்கு பின் PPBS 80 முதல் 140 வரை இருக்கலாம். இதன் பாதிப்புகளாக அதிக அளவு சர்க்கரை மற்றும் கொழுப்புகள் இரத்த நாளங்களில் படிந்து இரத்த ஓட்டத்தை தடை ஏற்படுத்துகிறது. எந்தெந்த உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டம் தடைபடுகிறதோ அந்தந்த உறுப்புகள் நிச்சயம் பாதிக்கப்படுகிறது. இதயம் மாரடைப்பு வரலாம். நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போது நரம்பு செயல்திறன் குறைந்துவிடும். மூளை பாதிக்கப்படும் போது பக்கவாதம், கோமா போன்றவை ஏற்படும். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? உணவு முறையிலே மாற்றம் தேவை. அரிசி உணவுகளை தவிர்த்து சிறு தானியங்களான கேழ்வரகு, திணை, கம்பு, சோளம், குதிரைவாலி போன்றவற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெந்தயம், மஞ்சள், உலர்ந்த நெல்லிக்காய், ஆவாரம்பூ, மருதம்பட்டை, சிறு குறிஞ்சான், சீந்தில் கொடி இவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். பழங்களில் பழுக்காத கொய்யா, பப்பாளி, நாவல், வில்வம் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். கறிவேப்பிலை, திரிபலா எடுத்துக்கொள்ளலாம். மருந்துகளாக நிஷாமலைக்கு சூர்ணம், கதகதிராதி கஷாயம் போன்றவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி, யோகா, நடைப்பயிற்சி, நடனம், சைக்கிள் ஓட்டுதல் இவையில் ஏதேனும் ஒன்றை 30 நிமிடம் செய்ய வேண்டும். உடல் பருமன், உடல் உழைப்பு இல்லாதவர்கள், குடும்ப வரலாறு உள்ளவர்கள் இந்த உணவு முறைகளை சரியாக பயன்படுத்தும் போது இந்த நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
1: நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவோம். தகவல்களை தந்தவர் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: Fire and safety course naya niskanyakumar la choose pananum.
6: Idu 4 years engineering program btech in fire and safety. NFP recognize panni american certifications um kedaikiradala velinaatla kuda job opportunities kedaikudhu.
7: Niskanyakumari
8: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
10: திரையிசை கேட்கலாம் நேர்களே. அடுத்ததாக அமரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேயர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 இணைந்துள்ளீர்கள். நேரம் அப்படியே 1 மணி 1 நிமிடம் ஆகிவிட்டது. செய்தி தரிமாவும் வந்துவிட்டது. இன்னைக்கு நேயர்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறோம்? இன்னைக்கு வந்து நேயர்களுக்கு வந்து சுற்றுச்சூழல் பத்தி தான், என்விரான்மெண்ட். சுற்றுச்சூழல் அப்படின்னாவே நம்மளை சுற்றியுள்ள இயற்கை மற்றும் செயற்கையான கூறுகளின் ஒரு தொகுப்பு இல்லையா? மனித குலத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கும் எதிர்கால சந்ததியினரின் பாதுகாப்பிற்கும் சுற்றுச்சூழல் வந்து ஒரு சமநிலையை காப்பது மிகவும் அவசியமாகும். அதனால நம்மளை சுற்றி எப்பொழுதுமே வந்து தூய்மையாக வைத்திருப்பது நல்லது இல்லையா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வழிகள் அப்படின்னா என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழலில் பாதுகாக்க நம்ம அனைவரும் ஒருங்கிணைந்து, நானோ இல்லைனா நீங்களோ மட்டும் இல்லைங்க, எல்லாவரும் இணைந்து சில வழிமுறைகளை பின்பற்றலாம். அது என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரங்கள் நடலாம், அதாவது மரங்கள் நடுதல், காடுகள் அழிக்கப்படுவதை தடுத்து பசுமை பரப்பை அதிகப்படுத்தணும், கரெக்டா? அடுத்தது வந்து நெகிழி பயன்பாட்டை தவிர்த்தல், துணி பைகளை உபயோகித்தல். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்பயும் அந்த பிளாஸ்டிக் கவரெல்லாம் எடுத்துக்கிட்டு கடைக்கு போகும்போது, நீங்கள் கவர் வச்சுருக்கீங்களா, மீன்ஸ் கடைக்காரங்கள்ட்ட இவங்க கேட்குறாங்க, கடை வந்து கவர் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு. அவங்க இல்லைங்க, நீங்கள் ஏதாவது துணி பை கொண்டு வாங்க அப்படின்ற நிலைமைக்கு இருக்குது. ஆனாலும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இடங்களில் துணி பைகளை கொண்டு போய் தான் வாங்குகிறோம். நம்ம கூட இடையில ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், மஞ்சப்பையை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி எங்கே போகும் பொழுதும் ஒரு துணி பைகளை கொண்டுட்டு போங்களேன். நம்ம எதுக்கு அந்த நெகிழியை நம்மளையே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாதிரி எதுக்கு தேவையில்லாமல் துணி பைகளை வந்து உபயோகிக்கலாம் இல்லையா? அப்புறமா வந்து மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை பிரித்தல், குப்பைகளை வந்து முறையாக நிர்வகித்தல். அதாவது மக்கக்கூடிய குப்பைகளை தனியாகவும் மக்காத குப்பைகளை தனியாகவும் நீங்கள் வந்து பிரித்தெடுத்து வைக்கிறது நல்லது. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு,

இயற்கை வளங்களை பாதுகாத்தல், அதாவது மழை நீரை சேமித்தல், அதுக்கப்புறமா மின்சாரம் மற்றும் தண்ணீரை தேவையின்றி வீணாக்காமல் இருத்தல். நிறைய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பைப்பில் அப்படியே தண்ணி போயிட்டே இருக்கும். அதை நம்ம பார்ப்போம், எதுக்கு நம்ம போய்கிட்டு அதை அடிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு போயிடும் இல்லையா? அப்படிலாம் இல்லைங்க, நம்ம எங்கேயாச்சும் பார்த்தோன்னா தண்ணி வீணாகிறத நம்ம பார்த்தோன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் சமயம் செலவழித்து அதை அப்படியே அடிச்சுட்டு போகணும். கரெக்டு தானே? அதனால கண்டிப்பாக வந்து நம்ம சுற்றுச்சூழல், நம்ம இருக்கக்கூடிய நம்மளோட என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பாதுகாக்கணும், ரொம்ப சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது ஒரு பாடல் உங்களுக்கு காத்துட்டு இருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்கி திரைப்படத்தில் அருமையான பாடல் உங்களுக்காக

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
6: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
8: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட்.

0: சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
5: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
6: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
5: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
6: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
5: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
6: வேலை வாய்ப்பு திரும்பி படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447311 கால் பண்ணுங்க.
7: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கு.
8: நேஷ் கன்னியாகுமரி.
9: ஆகாஷ்வாணி. பெருமைமிகு பாரதம். மண்மணக்கும் மதுரை உரைச்சித்திரம். எழுதியவர் கே புருஷோத்தமன்.
10: மதுரை தமிழ்நாட்டின் மிக பழமையான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களில் ஒன்றாகும். தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரை கலாச்சாரம், மதம், வரலாறு மற்றும் சுற்றுலா தலங்களால் புகழ் பெற்றது.
11: சங்க காலத்திலிருந்தே மதுரை தமிழர் நாகரிகத்தின் முக்கிய மையமாக இருந்து வருகிறது. பண்டைய காலங்களில் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த இந்த நகரம் தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் கலை வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியது. இன்று மதுரை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கியமான சுற்றுலா மையமாக உள்ளது.
10: நகருக்குள் உள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் நகருக்கு வெளியே அருகில் உள்ள சுற்றுலா தலங்கள் என மதுரையில் உள்ள சுற்றுலா தலங்கள் பொதுவாக இரண்டு வகைகளாக பார்க்கப்படுகின்றன. இந்த இரண்டு வகை சுற்றுலா தலங்களும் மதுரையின் அழகையும் வரலாற்று பெருமையையும் வெளிப்படுத்துகின்றன.
11: மதுரையில் உள்ள சுற்றுலா தலங்களில் மிக முக்கியமானது மீனாட்சி அம்மன் கோவிலாகும். மதுரையின் அடையாளமாகவும் தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற கோவிலாகவும் இது திகழ்கிறது. கோவிலின் உயரமான கோபுரங்கள் மற்றும் சிற்பங்கள் உலகம் முழுவதும் இருந்து வரும் பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கின்றன. இதற்கு அடுத்ததாக திருமலை நாயக்கர் மகால், காந்தி நினைவகம், மாரியம்மன் தெப்பக்குளம் போன்ற இடங்களும் மதுரையின் முக்கியமான சுற்றுலா தலங்களாகும்.
10: மதுரையை சுற்றியுள்ள வெளிப்புற சுற்றுலா தலங்களும் மிகவும் பிரபலமானவை. மதுரைக்கு அருகில் உள்ள கொடைக்கானல் ஒரு அழகான மலை நகரமாகும். அதன் குளிரான காலநிலை, ஏரி, நீர்வீழ்ச்சிகள் மற்றும் இயற்கை அழகு சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கின்றன. அதேபோல் ராமேஸ்வரம், பழனி, தேக்கடி, குற்றாலம் போன்ற இடங்களும் மதுரைக்கு அருகில் உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்களாகும்.
11: ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த நகரத்திற்கும் அதன் அருகில் உள்ள இடங்களுக்கும் வந்து அதன் அழகையும் பாரம்பரியத்தையும் அனுபவித்து செல்கின்றனர். இதனால் மதுரை தமிழ்நாட்டின் முக்கியமான சுற்றுலா நகரங்களில் ஒன்றாக தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது.
10: முதலில் நாம் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சுற்றுலா செல்வோம்.
11: மீனாட்சி அம்மன் கோவில் பார்வதி தேவியின் அவதாரமான மீனாட்சி அம்மனுக்கும் சிவபெருமானின் வடிவமான சுந்தரேஸ்வரருக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் மிகவும் பழமையானது. இதன் ஆரம்ப கட்டிடங்கள் பண்டைய காலத்தில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் பாண்டிய மன்னர்களும் நாயக்கர் அரசர்களும் இந்த கோவிலை விரிவுபடுத்தி அழகுபடுத்தினர். குறிப்பாக திருமலை நாயக்கர் காலத்தில் கோவிலில் பல கட்டிடங்கள் கட்டப்பட்டன.
10: இந்த கோவிலின் கட்டிடக்கலை மிகவும் சிறப்பானது. கோவில் வளாகம் சுமார் 14 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ளது. இதில் 14 உயரமான கோபுரங்கள் உள்ளன. அவற்றில் மிக உயரமானது தெற்கு கோபுரமாகும். இந்த கோபுரங்கள் அனைத்தும் ஆயிரக்கணக்கான வண்ணமயமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இந்த சிற்பங்கள் இந்து புராண கதைகள், தெய்வங்கள், யாழ்கள் மற்றும் பல்வேறு உருவங்களை அழகாக வெளிப்படுத்துகின்றன.
11: கோவிலின் உள்ளே பொற்குளம் என்று அழைக்கப்படும் பொற்றாமரை குளம் உள்ளது. இந்த குளம் மிகவும்

0: புனிதமானதாக கருதப்படுகிறது. பழங்காலத்தில் கவிஞர்கள் தங்கள் படைப்புகளை இந்த குளத்தில் வைத்து அதன் தரத்தை சோதித்தனர் என்று கூறப்படுகிறது. மேலும் கோவிலின் உள்ளே உள்ள ஆயிரங்கால் மண்டபம் மிகவும் பிரபலமானது. இதில் உள்ள ஒவ்வொரு தூணிலும் அழகான சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தற்போது இந்த மண்டபம் ஒரு அருங்காட்சியகமாக பயன்படுத்தப்படுகிறது.
1: மீனாட்சி அம்மன் கோவில் பல முக்கிய திருவிழாக்களுக்கு பெயர் பெற்றது. அதில் மிகவும் பிரபலமானது சித்திரை திருவிழா ஆகும். இந்த விழாவில் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடைபெறும் நிகழ்ச்சி மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவைக்கான இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் மதுரைக்கு வருகை தருகின்றனர்.
0: இந்த கோவில் மத வழிபாட்டிற்கு மட்டுமல்லாமல் கட்டிடக்கலை மற்றும் வரலாற்று ஆய்வுகளுக்கும் முக்கியமானதாகும். கோவிலின் சுற்றுப்புறத்தில் பல சந்தைகள் மற்றும் பாரம்பரிய கடைகள் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் மதுரையின் கலாச்சாரத்தை அனுபவிக்க முடிகிறது.
1: மொத்தத்தில் மீனாட்சி அம்மன் கோவில் மதுரையின் அடையாளமாகவும் தமிழ்நாட்டின் பெருமையாகவும் விளங்குகிறது. அதன் அழகான கோபுரங்கள், சிற்பங்கள், ஆன்மீக சூழல் மற்றும் திருவிழாக்கள் காரணமாக இது உலகப் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக திகழ்கிறது. நாம் செல்லும் சுற்றுலாவில் அடுத்து நாம் காண இருப்பது திருமலை நாயக்கர் மகால்.
0: மதுரை நகரத்தில் உள்ள முக்கியமான வரலாற்று சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திருமலை நாயக்கர் மகால் விளங்குகிறது. இது மதுரையின் பாரம்பரியத்தையும் கட்டிடக்கலை சிறப்பையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான நினைவு சின்னமாகும். இந்த அரண்மனை மதுரையை ஆண்ட நாயக்கர் அரசர்களில் ஒருவரான திருமலை நாயக்கர் அவர்களால் கிபி 1636 கட்டப்பட்டது. அக்காலத்தில் இந்த அரண்மனை மிகவும் பெரியதாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது.
1: திருமலை நாயக்கர் மகால் அதன் பிரம்மாண்டமான கட்டிடக்கலைக்காக மிகவும் புகழ்பெற்றது. இந்த அரண்மனை திராவிட மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலை அம்சங்களின் கலவையாக உருவாக்கப்பட்டுள்ளது. அரண்மனையின் பெரிய மண்டபங்கள், உயரமான தூண்கள் மற்றும் அழகான வளைவுகள் பார்வையாளர்களை மிகவும் கவர்கின்றன. இங்கு உள்ள தூண்கள் சுமார் 82 அடி உயரம் கொண்டதாக இருக்கின்றன. அவற்றின் அமைப்பு அந்த கால கட்டிடக் கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்துகிறது.
0: பழைய காலத்தில் இந்த அரண்மனை மிகவும் பரந்த பரப்பளவில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் காலப்போக்கில் அதன் ஒரு பகுதி மட்டுமே இன்று வரை பாதுகாக்கப்பட்டுள்ளது. தற்போது சுற்றுலா பயணிகள் பார்க்கும் பகுதி ஸ்வர்க விலாசம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பகுதி அரசர் பொதுமக்களை சந்திக்கும் இடமாகவும் முக்கிய விழாக்கள் நடைபெறும் மண்டபமாகவும் பயன்படுத்தப்பட்டது.
1: அரண்மனையின் உள்ளக அமைப்பும் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. உயரமான கூரைகள், வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறங்களில் அலங்கரிக்கப்பட்ட சுவர்கள், பெரிய திறந்த மண்டபங்கள் போன்றவை அந்த காலத்தின் அரச வாழ்க்கை முறையை நினைவூட்டுகின்றன.
0: இங்கு நடைபெறும் ஒளி மற்றும் ஒலி நிகழ்ச்சி சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் சுவாரஸ்யமான அனுபவமாக உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மதுரையின் வரலாறு, பாண்டியர் மற்றும் நாயக்கர் ஆட்சி மற்றும் திருமலை நாயக்கர் அவர்களின் சாதனைகள் பற்றி விளக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் நடத்தப்படுகிறது.
1: இன்றைய காலத்தில் திருமலை நாயக்கர் மகால் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த அரண்மனையை பார்வையிடுகின்றனர்.
0: மொத்தத்தில் திருமலை நாயக்கர் மகால் மதுரையின் வரலாற்றையும் கட்டிடக்கலை சிறப்பையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான நினைவு சின்னமாகும். அதன் பிரம்மாண்டமான தூண்கள், அழகான மண்டபங்கள் மற்றும் வரலாற்று பின்னணி காரணமாக இது மதுரைக்கு வரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் கண்டிப்பாக பார்வையிட வேண்டிய இடமாக திகழ்கிறது. அடுத்ததாக நமது கண்களுக்கு புலப்படுவது மாரியம்மன் தெப்பக்குளம்.
1: மதுரை நகரத்தில் உள்ள முக்கியமான சுற்றுலா மற்றும் மதத்துடன் தொடர்புடைய இடங்களில் ஒன்றாக மாரியம்மன் தெப்பக்குளம் விளங்குகிறது. இது மதுரையின் மிகவும் பெரிய மற்றும் அழகான தெப்பக்குளங்களில் ஒன்றாகும். இந்த தெப்பக்குளம் மதுரை மாநகரின் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது.
0: இதுவும் 17ஆம் நூற்றாண்டில் மதுரையை ஆண்ட நாயக்க மன்னரான திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டது என்று வரலாறு கூறுகிறது. இந்த தெப்பக்குளம் மிகவும் பரந்த பரப்பளவில் அமைந்துள்ளது. குளத்தின் நடுப்பகுதியில் ஒரு சிறிய மண்டபம் அல்லது கோவில் போன்ற அமைப்பு உள்ளது. அந்த மண்டபம் 4 பக்கங்களிலும் நீரால் சூழப்பட்டிருப்பதால் இது மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது.
1: இந்த தெப்பக்குளம் அழகான படிக்கட்டுகளால் சூழப்பட்டு அமைந்திருக்கிறது. குளத்தின் 4 பக்கங்களிலும் சமமான வடிவமைப்பில் படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த படிகள் வழிகள் மூலம் மக்கள் குளத்திற்குள் இறங்க முடியும். பழங்காலத்தில் இந்த குளம் நகரின் நீர் தேவைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் மழைநீர் சேமிப்பதற்கு அன்றிலிருந்து இன்று வரை இது முக்கிய பங்காற்றி வருகிறது.
0: மாரியம்மன் தெப்பக்குளம் மிகவும் பிரபலமானதற்கு காரணம் அங்கே நடத்தப்படும் அதன் தெப்ப திருவிழா. இந்த திருவிழா பொதுவாக தமிழ் மாதமான தை மாதத்தில் நடைபெறும். இந்த விழாவின் போது மீனாட்சி அம்மன் கோவிலிலிருந்து மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் அழகாக

0: அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் கொண்டு வரப்படுகிறார்கள்.
1: அந்த தெப்ப குளத்தின் நடுவில் சுற்றி வருவது இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாகும். அந்த நேரத்தில் முழு பகுதியும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த விழாவை காண வருகை தருகின்றனர்.
0: இன்றைய காலத்தில் மாரியம்மன் தெப்பக்குளம் மதுரையின் முக்கியமான சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. சுற்றுலா பயணிகளும் இங்கு வந்து புகைப்படங்கள் எடுத்து இந்த இடத்தின் அழகை ரசிக்கின்றனர்.
1: அடுத்து நாம் அழகர் கோவிலுக்கு செல்வோம்.
0: அழகர் கோவில் அல்லது கள்ளழகர் கோவில் மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற மற்றும் புனிதமான இந்து ஆலயங்களில் ஒன்றாகும். இது மதுரை நகரத்திலிருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் அழகான அழகர் மலை பகுதியில் அமைந்துள்ளது. இயற்கை அழகும் ஆன்மீக சூழலும் இணைந்துள்ள இந்த இடம் பக்தர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் மிகவும் முக்கியமான தலமாக விளங்குகிறது.
1: இந்த கோவில் விஷ்ணு பகவானின் அவதாரமான கள்ளழகர் அதாவது சுந்தரராஜ பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அழகர் என்பது அழகானவர் என்ற பொருளை குறிக்கிறது. இங்கு உள்ள பெருமாள் மிகவும் அழகான அலங்காரத்தில் காணப்படுவதால் இந்த பெயர் வழங்கப்பட்டது. இந்த கோவில் மிகவும் பழமையானது. இதன் வரலாறு பண்டைய பாண்டியர் காலம் வரை சென்றடைகிறது. பின்னர் பல அரசர்கள் இந்த கோவிலை விரிவுபடுத்தியும் புதுப்பித்தும் வந்தனர்.
0: அழகர் கோவில் அதன் தனித்துவமான திராவிட கட்டிடக்கலை அமைப்புக்காக மிகவும் பிரபலமானது. கோவிலின் ராஜகோபுரம், அழகான மண்டபங்கள் மற்றும் சிற்பங்கள் அந்த கால கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்துகின்றன. கோவிலின் சுற்றுப்புறம் முழுவதும் பசுமையான மலைகள் மற்றும் காடுகளால் சூழப்பட்டிருப்பதால் இங்கு வரும் அனைவருக்கும் அமைதியான மற்றும் இயற்கை சூழல் கிடைக்கிறது.
1: அழகர் கோவிலுடன் தொடர்புடைய மிகவும் முக்கியமான திருவிழா சித்திரை திருவிழாவாகும். இந்த விழா மதுரையில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவின் போது அழகர் பெருமாள் மதுரை நகரத்திற்கு வருவதாக நம்பப்படுகிறது. குறிப்பாக வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் நிகழ்ச்சி மிகவும் பிரபலமானது. இந்த நிகழ்வைக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மதுரைக்கு வருகை தருகின்றனர். இந்த விழா மதுரை நகரத்தின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் முக்கியமான நிகழ்வாகும்.
0: அழகர் கோவிலுக்கு அருகில் பல சிறிய புனித தலங்களும் இயற்கை இடங்களும் உள்ளன. அவற்றில் நூபுர கங்கை என்ற புனித நீரூற்று மிகவும் முக்கியமானது. இது மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு இயற்கை நீரூற்று ஆகும்.
1: இந்த தீர்த்தம் தெற்கு நோக்கி பாயும் போது சிலம்பாறு என்று அழைக்கப்படுகிறது. ஆற்று நீர் ருசியாகவும் ஆற்று நீரால் விளையும் தானியங்களும் ருசியாக இருப்பதால் இதற்கு தேனாறு என்ற பெயரும் உண்டு. அடுத்ததாக நாம் முருகனின் முதல் வீடான திருப்பரங்குன்றம் செல்வோம்.
0: திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மதுரை அருகில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மற்றும் புனிதமான முருகன் ஆலயங்களில் ஒன்றாகும். இது மதுரை நகரத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பரங்குன்றம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது.
1: இதன் வரலாறு பண்டைய பாண்டியர் காலம் வரை செல்லும் என்று கூறப்படுகிறது. இந்த கோவில் ஒரு மலைக்குள் செதுக்கப்பட்ட குகைக்கோவில் வடிவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலின் கட்டிடக்கலை மிகவும் தனித்துவமானது. மலைப்பாறையை செதுக்கி உருவாக்கப்பட்ட மண்டபங்கள், சுவர்கள் மற்றும் சிற்பங்கள் அந்த கால கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்துகின்றன.
0: இந்த ஆலயம் முருகப்பெருமான் தேவயானையுடன் திருமணமான இடம் என்று புராணங்களில் குறிப்பிடப்படுகிறது. இதனால் இந்த இடம் பக்தர்களுக்கு மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. மேலும் இந்த கோவிலில் சிவபெருமான், விநாயகர், விஷ்ணு, துர்கை போன்ற பல தெய்வங்களுக்கும் தனி சன்னதிகள் உள்ளன.
1: இங்கே கந்தசஷ்டி, கார்த்திகை தீபம், தைப்பூசம் போன்ற திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த விழாக்களின் போது தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகின்றனர்.
0: இந்த கோவில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் மலை இயற்கை அழகிற்கும் புகழ்பெற்றது. மலையை சுற்றியுள்ள பசுமையான சூழல் மற்றும் அமைதியான நிலை பக்தர்களுக்கு ஆன்மீக அமைதியை அளிக்கிறது. மலையின் மேல் பகுதியிலிருந்து சுற்றியுள்ள பகுதியை பார்க்கும் போது மிகவும் அழகான காட்சிகள் புலப்படுகின்றன.
1: அடுத்ததாக நாம் செல்லுமிடம் காந்தி நினைவக அருங்காட்சியகம்.
0: இது மதுரை நகரத்தில் அமைந்துள்ள மிகவும் முக்கியமான வரலாற்று மற்றும் கல்வி தொடர்புடைய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். இது இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாற்றையும் மகாத்மா அவர்களின் வாழ்க்கை மற்றும் தியாகங்களை எடுத்துக்காட்டும் ஒரு முக்கியமான இடமாக விளங்குகிறது. இந்த அருங்காட்சியகம் மதுரை நகரில் உள்ள தமிழ்நாடு காந்தி நினைவக வளாகத்தில் அமைந்துள்ளது.
1: இந்த அருங்காட்சியகம் இந்தியாவில் உள்ள முக்கியமான காந்தி அருங்காட்சியகங்களில் ஒன்றாகும். இது முதலில் 1959 பொதுமக்களுக்கு திறந்து வைக்கப்பட்டது. இந்த அருங்காட்சியகம் அமைந்துள்ள கட்டிடம் பழைய காலத்தில் ராணி மங்கம்மாள் அரண்மனை பகுதியாக இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இந்த கட்டிடம்

0: காந்தியடிகளின் நினைவாக அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டது.
1: இந்த அருங்காட்சியகத்தில் காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாறு, அவருடைய அரசியல் சிந்தனைகள் மற்றும் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் அவர் ஆற்றிய பங்கு ஆகியவை விரிவாக விளக்கப்படுகின்றன. இங்கு பல புகைப்படங்கள், கடிதங்கள், ஆவணங்கள் மற்றும் நினைவுப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாற்றை நமக்கு தெளிவாக அறிய உதவுகின்றன. அருங்காட்சியகத்தில் உள்ள காட்சிகள் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதில் ஒன்று இந்தியா சுதந்திரம் பெற்ற வரலாறு என்ற பகுதியாகும். இதில் இந்தியாவின் சுதந்திர போராட்டம் எவ்வாறு நடைபெற்றது என்பதையும், அதில் காந்தியடிகள் மேற்கொண்ட அமைதியான போராட்டங்கள் மற்றும் சத்தியாகிரகங்கள் பற்றியும் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் காந்தியடிகளின் வாழ்க்கை சம்பவங்கள், அவருடைய எளிய வாழ்க்கை முறை மற்றும் சிந்தனைகள் பற்றிய தகவல்களும் இங்கு வழங்கப்பட்டுள்ளன.
0: குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி என்பது மதுரை மாவட்டத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் அழகான இயற்கை சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். இது மதுரை நகரத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் வாடிப்பட்டி அருகில் உள்ள குட்லாம்பட்டி என்ற கிராமத்தின் அருகே அமைந்திருக்கிறது. இயற்கை அழகு, பசுமையான காடுகள் மற்றும் மலைப்பகுதிகளால் சூழப்பட்ட இந்த நீர்வீழ்ச்சி சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கிறது.
1: இந்த நீர்வீழ்ச்சி சுமார் 90 அடி உயரத்திலிருந்து விழுகிறது. மழைக்காலங்களில் இந்த நீர்வீழ்ச்சியில் அதிக அளவு தண்ணீர் பாயும் போது இதன் அழகு இன்னும் அதிகரிக்கிறது.
0: குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி சுற்றியுள்ள பகுதி அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் பல வகையான மரங்கள், செடிகள் மற்றும் பறவைகள் காணப்படுகின்றன. இதனால் இது இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்களுக்கு மிகவும் பிடித்த இடமாக உள்ளது. இங்கு சுற்றுலா பயணிகள் நடைபயணம் செய்து இயற்கை அழகை ரசிக்க முடியும்.
1: அடுத்து நாம் கொடைக்கானல் செல்வோம். மதுரை நகரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் பலரும் கொடைக்கானலையும் பார்வையிடுகின்றனர். சாலை வழி பயணம் மிகவும் அழகான மலைப்பாதைகளை கொண்டுள்ளது. அந்த பயணத்தில் பசுமையான காடுகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் காணப்படுவதால் பயணம் மிகவும் இனிமையாக இருக்கும்.
0: கொடைக்கானல் தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான மலை நகரங்களில் ஒன்றாகும். இது மதுரை நகரத்திலிருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. குளிர்ச்சியான காலநிலை, அழகான இயற்கை காட்சிகள், பசுமையான மலைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் காரணமாக கொடைக்கானல் மலை நகரங்களின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை பார்வையிட வருகின்றனர்.
1: கொடைக்கானல் அதன் இயற்கை அழகிற்காக மிகவும் பிரபலமானது. இங்குள்ள மலைகள், காடுகள், ஏரிகள் மற்றும் மலர் தோட்டங்கள் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கின்றன. குறிப்பாக கொடைக்கானல் ஏரி மிகவும் முக்கியமான சுற்றுலா தலமாகும். நட்சத்திர வடிவத்தில் அமைந்துள்ள இந்த ஏரி நகரத்தின் மையப்பகுதியில் உள்ளது. இங்கு சுற்றுலா பயணிகள் படகு சவாரி, சைக்கிள் ஓட்டுதல் மற்றும் நடைப்பயணம் போன்ற செயல்களில் ஈடுபடலாம்.
0: கொடைக்கானலில் பல முக்கியமான பார்வையிடத்தக்க இடங்களும் உள்ளன. அவற்றில் கோக்கஸ் வாக், பில்லர் ராக்ஸ், பிரைன் பூங்கா மற்றும் சில்வர் கேஸ்கேட் நீர்வீழ்ச்சி போன்ற இடங்கள் மிகவும் பிரபலமானவை. கோக்கஸ் வாக் என்பது மலைக்கு அருகில் அமைந்திருக்கும் நடைபாதையாகும். இங்கிருந்து மலைகளின் அழகான காட்சிகளை தெளிவாக பார்க்க முடியும். பில்லர் ராக்ஸ் என்பது உயரமான 3 பெரிய பாறைகள் இணைந்து காணப்படும் இயற்கை அமைப்பாகும்.
1: பிரையன் பூங்கா மலர்களால் நிரம்பிய அழகான தோட்டமாகும். இதில் பல வகையான மலர்கள், செடிகள் மற்றும் மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. குறிப்பாக கோடைக்காலத்தில் நடைபெறும் மலர் கண்காட்சி மிகவும் பிரபலமானது. சில்வர் காஸ்கேட் நீர்வீழ்ச்சி கொடைக்கானல் செல்லும் வழியில் அமைந்துள்ள அழகான நீர்வீழ்ச்சியாகும். மழைக்காலங்களில் இந்த நீர்வீழ்ச்சி மிகவும் அழகாக காணப்படும்.
0: அடுத்து நாம் ராமேஸ்வரம் செல்வோம். ராமேஸ்வரம் தமிழ்நாட்டின் மிகவும் புனிதமான மற்றும் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். இது மதுரை நகரிலிருந்து சுமார் 170 கிலோமீட்டர் தொலைவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு தீவு நகரமாகும். இந்த இடம் இந்து மதத்தில் மிகவும் முக்கியமான புனிதத்தலமாக கருதப்படுகிறது. இந்தியாவின் சார்தாம் யாத்திரை தலங்களில் ஒன்றாகவும் ராமேஸ்வரம் குறிப்பிடப்படுகிறது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த இடத்தை பார்வையிடுகின்றனர்.
1: ராமேஸ்வரத்தின் முக்கியமான தலமாக ராமநாத சுவாமி திருக்கோவில் விளங்குகிறது. இந்த கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் அதன் மிக நீண்ட நடைபாதைகளுக்காக உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. கோவிலின் அழகான தூண்கள் மற்றும் கட்டிடக்கலை பார்வையாளர்களை மிகவும் கவர்கின்றன. கோவிலுக்குள் 22 தீர்த்த கிணறுகள் உள்ளன. பக்தர்கள் இந்த தீர்த்தங்களில் குளித்து வழிபடுவது புனிதமாக கருதப்படுகிறது.
0: ராமேஸ்வரத்தில் பார்க்க வேண்டிய மற்ற முக்கிய இடங்கள் அக்னி தீர்த்தம், தனுஷ்கோடி மற்றும் பாம்பன்

0: பாலம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. பாம்பன் பாலம் இந்தியாவின் மிகவும் அழகான கடல் பாலங்களில் ஒன்றாகும். இந்த பாலம் ராமேஸ்வரம் தீவை இந்தியாவின் நிலப்பகுதியுடன் இணைக்கிறது. கடலின் நடுவில் அமைந்திருக்கும் இந்த பாலத்தின் காட்சி சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கிறது.
1: மேலும் தனுஷ்கோடி என்பது கடலோரத்தில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும். 1964 ஏற்பட்ட பெரிய புயலால் இந்த நகரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இன்றும் அந்த இடத்தில் பழைய கட்டிடங்களின் சிதிலங்கள் காணப்படுகின்றன.
0: தமிழ்நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் புனிதமான முருகன் ஆலயங்களில் பழனி முருகன் கோவில் ஒன்றாகும். இது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி என்ற நகரத்தில் அமைந்திருக்கிறது. மதுரை நகரத்தில் இருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புனித தலம் உள்ளது. இந்த ஆலயம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருப்பதால் மிகவும் முக்கியமான ஆன்மீக தலமாக கருதப்படுகிறது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து முருகப்பெருமானை வழிபடுகின்றனர்.
1: பழனி முருகன் கோவில் சிவகிரி மலை என்ற மலைமேல் அமைந்துள்ளது. இந்த மலை சுமார் 500 அடி உயரம் கொண்டதாகும். பக்தர்கள் கோவிலை அடைய சுமார் 690 படிகளை ஏறி செல்ல வேண்டும். இப்போது பக்தர்களின் வசதிக்காக ரோப் கார் மற்றும் விஞ்ச் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதனால் வயதானவர்களும் எளிதாக கோவிலை சென்றடைய முடிகிறது.
0: இந்த கோவிலில் உள்ள முருகப்பெருமான் தண்டாயுதபாணி என்ற பெயரில் வழிபடப்படுகிறார். இங்கு முருகப்பெருமான் கையில் தண்டம் ஏந்திய துறவி வடிவில் காணப்படுகிறார். இந்த சிலை மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. இதை நவபாஷணம் என்ற 9 வகை அரிய மூலிகைகள் மற்றும் கனிமங்களால் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த சிலையை சித்தர் போகர் உருவாக்கியதாக புராணங்கள் கூறுகின்றன.
1: பழனி கோவில் பல முக்கியமான திருவிழாக்களுக்கு பிரபலமானது. அதில் தைப்பூசம், பங்குனி உத்திரம் மற்றும் கார்த்திகை தீபம் போன்ற திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த விழாக்களின் போது தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்கின்றனர். குறிப்பாக தைப்பூசம் திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து முருகப்பெருமானை வழிபடுகின்றனர்.
0: பழனி நகரமும் அதன் சுற்றுப்புறமும் இயற்கை அழகுடன் காணப்படுகின்றன. மலையைச் சுற்றி பசுமையான சூழல் காணப்படுவதால் இந்த இடம் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது. மதுரை, கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் போன்ற நகரங்களில் இருந்து பலர் இந்த புனித தலத்திற்கு வருகை தருகின்றனர்.
1: மதுரை நகரத்திலிருந்து சுமார் 140 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தேக்கடி. தேக்கடி கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள மிகவும் அழகான மற்றும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும்.
0: தேக்கடியின் முக்கியமான சுற்றுலா தலம் தேசிய பூங்காவாகும். இது இந்தியாவின் முக்கியமான விலங்கியல் பாதுகாப்பு காடுகளில் ஒன்றாகும். இந்த தேசிய பூங்கா மற்றும் விலங்கியல் சரணாலயம் சுமார் 900 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரந்து விரிந்திருக்கிறது. இங்கு யானைகள், மான், புலிகள், காட்டெருமைகள் மற்றும் பல்வேறு வகையான பறவைகள் வாழ்கின்றன.
1: தேக்கடியில் உள்ள ஏரி மிகவும் பிரபலமானது. இந்த ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்யலாம். படகு பயணத்தின் போது ஏரியின் அருகே தண்ணீர் குடிக்க வரும் யானைகள், மான் போன்ற விலங்குகளை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த அனுபவம் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும்.
0: தேக்கடி அதன் மசாலா தோட்டங்கள் காரணமாகவும் புகழ்பெற்றது. இங்கு மிளகு, ஏலக்காய், லவங்கப்பட்டை போன்ற பல்வேறு மசாலா பயிர்கள் வளர்க்கப்படுகின்றன. சுற்றுலா பயணிகள் இந்த தோட்டங்களை பார்வையிட்டு மசாலா பயிர்கள் எப்படி வளர்க்கப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்ள முடியும்.
1: மேலும் தேக்கடியில் ட்ரெக்கிங், இயற்கை நடைப்பயணம் போன்ற சாகச செயல்களும் மிகவும் பிரபலமாக உள்ளன. சுற்றுலா பயணிகள் காடுகளில் வழிகாட்டிகளுடன் நடைப்பயணம் செய்து இயற்கையின் அழகை நெருக்கமாக அனுபவிக்க முடிகிறது.
0: மதுரை நகரத்திலிருந்து சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குற்றாலம் நீர்வீழ்ச்சி. இது தமிழ்நாட்டின் மிகவும் அழகான மற்றும் பிரபலமான இயற்கை சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். இது தென்காசி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்துள்ள இந்த நீர்வீழ்ச்சி அதன் இயற்கை அழகிற்கும் மருத்துவ குணம் கொண்ட நீருக்குமான சிறப்பிற்கும் மிகவும் புகழ்பெற்றது. இதனால் குற்றாலம் தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படுகிறது.
1: குற்றாலத்துக்கு அருகே பல்வேறு வகையான நீர்வீழ்ச்சிகள் உள்ளன. அவற்றில் மெயின் ஃபால்ஸ், 5 அருவி, பழைய குற்றாலம் அருவி மற்றும் புலி அருவி போன்றவை மிகவும் பிரபலமானவை.
0: குற்றாலம் நீர்வீழ்ச்சி மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. இந்த நீர் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள பல்வேறு மூலிகை செடிகள் மற்றும் காடுகளின் வழியாக பாய்ந்து வருகிறது. அதனால் இந்த நீருக்கு மருத்துவ குணம் இருப்பதாக மக்கள் நம்புகின்றனர். பலர் இந்த நீர்வீழ்ச்சியில் குளித்து உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்கிறார்கள்.
1: அடுத்து நாம் ஒரு சிறப்பு வாய்ந்த இடத்திற்கு செல்லவிருக்கிறோம். அந்த இடத்தின் பெயர் சமணர் மலை.

0: மதுரை அருகில் அமைந்திருக்கும் ஒரு முக்கியமான வரலாற்று மற்றும் தொல்லியல் சுற்றுலாத்தலம் சமணர் மலை. இது மதுரை நகரத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் கீழ்குயில்குடி என்ற கிராமத்தின் அருகே அமைந்திருக்கிறது. இந்த மலை பழமையான சமண சமயத்துடன் தொடர்புடைய இடமாக இருப்பதால் சமணர் மலை என்று அழைக்கப்படுகிறது. வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக பார்வையிடும் இடங்களில் இதுவும் ஒன்றாகும்.
1: சமணர் மலை பண்டைய காலத்தின் சமண முனிவர்கள் தங்கி தியானம் செய்த இடமாக கருதப்படுகிறது. இந்த மலைப்பகுதியில் பாறைகளில் செதுக்கப்பட்ட சமணர் சிற்பங்கள், சமணர் படுகைகள் மற்றும் பழமையான தமிழ் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இவை அனைத்தும் சுமார் 9ஆம் நூற்றாண்டு காலத்தைச் சேர்ந்தவை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த சிற்பங்கள் அந்த காலத்தின் மத நம்பிக்கைகள் மற்றும்

0: ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த சிற்பங்கள் அந்த காலத்தின் மத நம்பிக்கைகள் மற்றும் கலை திறமைகளை வெளிப்படுத்துகின்றன.
1: சமணர் மலைக்கு மேலே செல்ல சிறிய நடைபாதை இருக்கிறது. அந்த பாதையில் நடைப்பயணம் செய்து மலையின் உச்சியை அடைய முடியும். மலையின் மேல் பகுதியிலிருந்து மதுரை நகரத்தின் அழகான காட்சிகளை தெளிவாக பார்க்க முடியும். குறிப்பாக மாலை நேரங்களில் இந்த இடம் மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும். இன்றைய காலத்தில் சமணர் மலை மதுரை மாவட்டத்தின் முக்கியமான சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. மதுரை நகரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தையும் பார்வையிட்டு அதன் வரலாற்று முக்கியத்துவத்தை அறிந்து செல்கின்றனர்.
0: தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள மிகவும் அழகான மலைப்பகுதிகளில் ஒன்று மேகமலை. இது ஹைவே மவுண்டன்ஸ், அதாவது உயர் அலை அலையான மலைகள் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது. மேகமலை மதுரை நகரத்திலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பசுமையான மலைகள், காடுகள், தேயிலை தோட்டங்கள் மற்றும் குளிர்ச்சியான காலநிலை காரணமாக இந்த இடம் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கிறது.
1: மேகமலை மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்திருக்கிறது. மேகமலை அதன் தேயிலை மற்றும் காஃபி தோட்டங்கள் காரணமாக மிகவும் பிரபலமானது. மலைப்பகுதிகளில் பறந்து விரிந்த பசுமையான தேயிலை தோட்டங்கள் பார்வையாளர்களுக்கு மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றன. சுற்றுலா பயணிகள் இந்த தோட்டங்களை பார்வையிட்டு அங்கு தேயிலை எவ்வாறு வளர்க்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும்.
0: மேலும் மேகமலை பகுதியில் பல சிறிய அருவிகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் காணப்படுகின்றன.
1: மதுரை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் பல மதங்களின் மக்கள் வழிபடும் முக்கியமான மத சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன. குறிப்பாக முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ சமயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மதுரை அருகே பல புகழ்பெற்ற புனித தலங்கள் இருக்கின்றன. இந்த தலங்கள் ஆன்மீக முக்கியத்துவம் மட்டுமின்றி வரலாறு மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தையும் கொண்டவை.
0: மதுரையில் உள்ள முக்கியமான முஸ்லிம் புனித தலங்களில் ஒன்று கோரிப்பாளையம் தர்கா ஆகும். இந்த தர்கா மதுரையின் முக்கியமான மத இடங்களில் ஒன்றாகும். இது 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தர்காவில் 2 பெரிய முஸ்லிம் சாதுக்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தினமும் 1000கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். முஸ்லிம் மக்களுடன் சேர்ந்து மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்களும் இங்கு வந்து வழிபடுவது இந்த இடத்தின் ஒற்றுமையை காட்டுகிறது.
1: அதேபோல் இங்குள்ள காசிமார் பெரிய பள்ளிவாசல் என்று அழைக்கப்படும் காசிமார் பெரிய மசூதி மிகவும் பழமையான மசூதிகளில் ஒன்றாகும். இது சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டது. இந்த மசூதி மதுரையின் பழமையான முஸ்லிம் வரலாற்றை எடுத்து காட்டுகிறது. இந்த மசூதியில் மதுரையின் முதல் முஸ்லிம் குடியிருப்புகள் உருவானதாகவும் கூறப்படுகிறது. ரமலான் மற்றும் பிற முக்கிய இஸ்லாமிய பண்டிகைகளின் போது இங்கு 1000கணக்கான மக்கள் கூடுகின்றனர்.
0: மதுரை அருகில் உள்ள ஏர்வாடி தர்கா முஸ்லிம் மக்களுக்கு மிகவும் முக்கியமான புனித தலமாகும். இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் ஏர்வாடி சந்தனக்கூடு திருவிழா மிகவும் பிரபலமானது. இந்த விழாவில் இந்தியா முழுவதும் இருந்து பக்தர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள்.
1: மேலும் மதுரையில் உள்ள முக்கியமான கிறிஸ்தவ புனித தலங்களில் ஒன்று செயின்ட் மேரிஸ் கத்தீட்ரல் ஆகும். இது புனித மரியாள் ஆலயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தேவாலயம் சுமார் 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இங்கு உள்ள கோபுரங்கள் மற்றும் அழகான கட்டிடக்கலை பார்ப்பவர்களை கவர்கிறது. கிறிஸ்துமஸ் மற்றும் ஈஸ்டர் போன்ற பண்டிகைகளில் இங்கு மிகுந்த திரளான மக்கள் வருகை தருகின்றனர். அதேபோல் செயின்ட் ஜான் டி பிரிட்டோ சர்ச் கிறிஸ்தவ மக்களுக்கு மிக முக்கியமான புனித தலமாகும். இது ஜான் டி பிரிட்டோ என்ற போர்ச்சுகீசிய மிஷனரி நினைவாக கட்டப்பட்டது. இந்த இடம் வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டதாக கருதப்படுகிறது.
0: ஆண்டுதோறும் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து 1000கணக்கான சுற்றுலா பயணிகள் மதுரைக்கு வந்து அதன் அழகையும் ஆன்மீகத்தையும் பாரம்பரியத்தையும் அனுபவித்து செல்கின்றனர்.
1: நாமும் ஒருமுறை நேரில் சென்று காண்போம், ரசிப்போம்.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில்
3: மண்மணக்கும் மதுரை
2: உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் கே புருஷோத்தம்மன். குரல் வண்ணம் விஜய், எம் சித்ரா தேவி. அமைப்பில் உதவி எஸ் சீதாலட்சுமி. அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ்.
4: நேரம் 1:39:30. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரைப்பட

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். புனே தேசிய பாதுகாப்பு அகாடமியின் பயிற்சி நிறைவு விழா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், உயர்தர நிபுணத்துவம், தலைமை பண்புகள், நவீன தொழில்நுட்ப திறனுடன் கூடிய கற்றலின் அவசியத்தை வலியுறுத்தினார். பாதுகாப்பு சேவையில் மகளிர் பங்களிப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்த அவர், தேச சேவையை முதன்மையாக கொண்டு இவ்வீரர்கள் செயல்பட வேண்டும் என்றார். 21 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 353 பேருக்கு பயிற்சி நிறைவு பட்டங்களும் வழங்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் மொழியாக்கம் இடம்பெறும். கோவா நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்ட செய்தியில், கல்வி, தொழில்நுட்பம், ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கோவா முக்கிய பங்காற்றுவதாக பெருமிதம் தெரிவித்தார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், இயற்கை எழில், பன்முக கலாச்சார பெருமைகளை கொண்ட கோவா வளர்ச்சியடைந்த இந்தியாவில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சி இலக்கு மற்றும் மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற தேசிய ஆய்வறிக்கையில், 95.9% மகளிருக்கு கர்ப்பகால சுகாதார வசதிகள் வழங்கப்பட்டு மகப்பேறு, குழந்தைகள் நலன், ஊட்டச்சத்து மற்றும் நிதி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சுகாதார பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டு 64%-க்கும் மேற்பட்ட மகளிர் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் அதிபர் யூ மின் ஆங் 5 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். பீகார் மாநிலம் புத்தகயாவில் வழிபாடுகள் மேற்கொண்ட அவர், மூத்த புத்த துறவிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுடெல்லியில் இன்று மாலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கும் அவர், நாளை நடைபெறும் இந்தியா மியான்மர் வர்த்தக கூட்டமைப்பில் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். ஹஜ் புனித பயணத்தை சிறப்பாக ஒருங்கிணைப்பதற்காக சவுதி அரேபிய அரசின் 2 மதிப்புமிகு விருதுகள் இந்தியாவிற்கு கிடைத்துள்ளதாக மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், நடப்பாண்டிற்கான ஹஜ் புனித பயண திட்டத்திற்கு யாத்ரீகர்களுக்கான மிகச்சிறந்த சேவைகள் மற்றும் வசதிகளை கருத்தில் கொண்டு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலர் திரு ரன்தீப் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மாநிலத்தில் அடுத்த முதல்வர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. முன்னதாக முதலமைச்சர் பதவியிலிருந்து திரு சித்தராமையா விலகிய நிலையில் அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு

0: 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். சென்னையில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் மாநிலத்தில் வரும் வியாழக்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் மாணாக்கர் தங்களது பழைய பேருந்து பயண அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறியுள்ளார். வரும் கல்வியாண்டிற்கான புதிய பேருந்து பயண அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என கூறிய அமைச்சர், கல்வி நிறுவனங்களுக்கு உரிய நேரத்தில் மாணவர்கள் சென்று வர ஏதுவாக போதிய பேருந்துகள் இயக்கப்படுவது மற்றும் அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் பேருந்துகள் நிறுத்தப்படுவதை கண்காணிக்க குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். முன்னதாக தமிழகத்தைச் சேர்ந்த தேசிய உரிமம் பெற்ற சரக்கு வாகனங்களில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்துவதற்கான சிறப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், 2 வார காலத்திற்கு தற்காலிகமாக செயல்படுத்தப்படும் இந்த வாய்ப்பை தற்போது வெளி மாநிலங்களில் உள்ள லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. 28 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுவதன் மூலம் தோவாளை அகஸ்தீஸ்வரம் கல்குளம் வட்டங்களைச் சேர்ந்த 79,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகபெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வசந்த மண்டபத்தில் தங்கச்சப்பரத்தில் ஜெயந்திநாதர் 11 முறை வலம் வரும் சிறப்பு நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுகிறது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 6 படை வீடுகளில் 3 படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் உலக புகழ்பெற்ற வைகாசி விசாக தேரோட்டம் இன்று மாலை மிக விமரிசையாக நடைபெறவுள்ளது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி 4 வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறவுள்ளன. இந்நிகழ்வில் 1,000,000+ பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகுர கோஷ முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுக்க உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை திருக்கோயில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தங்க கருட சேவை இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் மாங்காய் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டம் செம்புடை, தேத்தாக்குடி, புஷ்பவனம், தலைநாயிறு உள்ளிட்ட 25 மேற்பட்ட கிராமங்களில் செந்தூரா, பங்கனப்பள்ளி, நீலம் என 10 மேற்பட்ட வகையான மாவகைகள் 15,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டு நன்றாக காய்த்துள்ளது. ஆண்டுதோறும் இந்த பகுதியிலிருந்து சுமார் 15,000 டன் மாங்காய் தமிழகம் மற்றும் கேரளா, ஆந்திரா, மும்பை உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். இந்த ஆண்டு மாம்பழ சீசனில் மாங்காய் அதிக அளவு காய்த்து நல்ல லாபம் கிடைக்கும் என மா விவசாயிகள் நினைத்திருந்த நிலையில் தற்போது கிலோ 5 ரூபாய் கூட விற்பனை ஆகவில்லை. இதனால் மா விவசாயிகள் கடும் நஷ்டம் அடைந்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: திருச்சி முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் 5 கொண்ட தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டனர். கடந்த 2016 ஆண்டு இந்த தொழிற்சாலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் 19 பேர் உயிரிழந்ததை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக தொழிற்சாலை மூடப்பட்டது. இந்நிலையில் கேரளாவில் அவ்வப்போது நடைபெறும் வெடிவிபத்துகள், சட்டவிரோத வெடிபொருள் கடத்தல் வழக்குகளில் மூலப்பொருட்கள் எங்கிருந்து தயாரிக்கப்படுகின்றன என்பது தொடர்பான அடிப்படையில் இன்றைய ஆய்வு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் அவர்தம் இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் ஜியோ இணையை இன்று எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் அரையிறுதியில் த்ருவ் கபிலா, தனிஷா கிரெஸ்டோ இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் அகமதாபாதில் நாளை குஜராத் டைட்டன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற 2வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் 7 வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும்

0: திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். நம் இந்தியா இன்று சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு காரணம் எண்ணற்ற விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகமும் துணிவும் தான். நாட்டின் விடுதலைக்காக தங்கள் இளமையையும் குடும்ப வாழ்க்கையையும் சிலர் தங்கள் உயிரையும் அர்ப்பணித்த அந்த மாவீரர்களை கௌரவிக்கும் வகையில் இந்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கியமான திட்டம்தான் சுதந்திர சைனிக் சம்மான் யோஜனா. இதனை சுருக்கமாக SSSY என்று அழைக்கிறார்கள். இந்த திட்டம் முதலில் 1972 ஆண்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பென்ஷன் ஸ்கீம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. பின்னர் 1980 ஆண்டு முதல் சுதந்திர சைனிக் சம்மான் யோஜனா என்று மாற்றப்பட்டது. இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று துன்பங்களை அனுபவித்த வீரர்களுக்கும் அவர்கள் மறைந்த பிறகு அவர்களின் குடும்பத்தினருக்கும் மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கி அவர்களை மதிப்புடன் வாழச் செய்வதற்காக. இந்த திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் பயன்பெறலாம்? ஆங்கிலேயருக்கு எதிராக நடைபெற்ற சுதந்திர போராட்டங்களில் பங்கேற்று சிறையில் இருந்தவர்கள், போராட்டத்தின் போது உடல் சேதம், சொத்து இழப்பு போன்ற துன்பங்களை சந்தித்தவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம். மேலும் அந்த விடுதலை போராட்ட வீரர் உயிரிழந்திருந்தால் அவர்களின் மனைவி அல்லது சில சூழல்களில் குடும்ப உறுப்பினர்களும் இந்த ஓய்வூதியத்தை பெறலாம். இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் உதவி வெறும் பண உதவி மட்டுமல்ல, இது ஒரு நாட்டின் நன்றி கடன் என்று கூட சொல்லலாம். ஏனெனில் இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் அவர்களின் தியாகத்தின் பலன் என்பதை இந்திய அரசு இந்த திட்டத்தின் மூலம் நினைவூட்டுகிறது. இந்த திட்டத்திற்கான விண்ணப்பம் பொதுவாக மாநில அரசின் பரிந்துரையுடன் மத்திய அரசிற்கு அனுப்பப்படுகிறது. விண்ணப்பதாரர் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றதற்கான ஆவணங்கள், சிறைச்சான்றுகள் அல்லது அக்கால ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இன்றைய இளைஞர்கள் பலரும் சுதந்திரம் எளிதாக கிடைத்துவிட்டது என்று கூட நினைக்கலாம். ஆனால் இந்த திட்டம் போன்றவை நம் வரலாற்றை நினைவூட்டுகின்றது. சுதந்திரம் என்பது பல தலைமுறைகளின் போராட்டத்தின் பலன் என்பதை நினைவூட்டுகிறது. நாட்டிற்காக வாழ்ந்தவர்களை மதிப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றுவோம். அவர்களின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்வோம். இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள்.

0: This afternoon to elect its new leader. At least 7 people killed in separate incidents of thunderstorms, rain and lightning across Bihar. U.S. Defense Secretary Pete Hegseth says Washington is prepared to resume military action against Iran if efforts to reach a deal fail. And in women's cricket, India to take on hosts England in second T20 international of 3-match series in Bristol today. And with that, we end the midday news.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 2:15. திரை இசை கேட்கலாம் நேர்களே. முதலாவதாக உங்களுக்காக காத்துட்டு இருக்க ஒரு பாடல் என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் கொண்டேன் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
5: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 2:23 ஆகிவிட்டது. மன நிம்மதியுடன் வாழணும்னா என்ன பண்ணணும்? மன நிம்மதியுடன் வாழ மாற்றக்கூடியதை மாற்றுங்கள், மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்க முடியாததை நீக்கிவிடுங்கள். இணைந்திருங்கள் நாகர்கோவில் குமரி பண்பலையுடன். அடுத்ததா ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7G ரெயின்போ காலனில இருந்து ஒரு பாடல் உங்களுக்காக.

நேரம் அப்படி அருமையா போயிட்டு இருக்கல. நேரம் 2:28 ஆகிவிட்டது. மகிழ்ச்சியாய் வாழ 1000 வழிகள் இருக்கிறது, ஆனால் கவலையின்றி வாழ 3 வழிகள் தான். என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? வருவது வரட்டும், போவது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு இருந்துட வேண்டியதுதான். ஆமா,

0: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 2:30. இனி கேட்கலாம் குளத்தூர் எஸ் துளசிதாசன் குழுவினர் வழங்கும் கிராமிய பாடல்கள்.
1: மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் கிராமிய பாடல்கள் வழங்குபவர் குளத்தூர் எஸ் துளசிதாசன் அவர்கள்.
2: அம்மா மாறே ஐயா மாறே கேளுங்க, நீங்க அவசரமா ஒன்னு கூடி சேருங்க. அம்மா மாறே ஐயா.

தட்டி கொடுக்கும் பாட்டு இது தாங்கி பிடிக்கும் பாட்டு, தட்டி கொடுக்கும் பாட்டு இது தாங்கி பிடிக்கும் பாட்டு, இட்டு கிடக்கும் மக்களை எல்லாம் ஏ

பிறக்கும் போது பிறக்கிறது தாலாட்டு. அந்த தாலாட்டிலிருந்து மனிதன் வளரும் போது ஒவ்வொரு பருவத்திலும் பாட்டோடுவே வளர்கிறான் என்பதை தமிழக நாட்டுப்புற பாடல்களில் நிறைய பகுதிகள் இருக்கின்றன. வயலோரும் வாய்க்காலோரும் தன் குழந்தையை மடியில் ஏந்தி புளிய மரத்தின் கீழே அமர்ந்து கொண்டு பாடுகிற அந்த தாலாட்டு பாடலை இப்பொழுது பாடுகிறேன், கேட்போமா?

0: ஆமாம் தாய்மார்களே, தாலாட்டு என்பது உலகத்திலேயே தமிழர்களுக்கு மட்டும்தான் கூட பிறந்தது. அதை தால் என்பது நாக்கு, நாக்கை ஆட்டி பாடுவதுதான் தாலாட்டு.
1: தமிழக நாட்டுப்புற பாடல்களில் ஐயனாரை பாடுவோமா? தமிழர்கள் காலகாலமாய் உழைப்பவர்கள், உழைத்து உண்பவர்கள், உழுது பாடுபட்டு உழைத்து விதை விதைத்து அறுவடை செய்யும் அந்த 6 மாதங்கள் வெயிலென்றும் மழையென்றும் பாராது, இருட்டென்றும் பகலென்றும் பாராது அறுவடை செய்கிறான் தமிழன். செய்த அறுவடை களம் வந்து சேர்கிறது, அடித்து தூற்றுகிறான், நல்ல நெல்மணிகளை பெறுகிறான், அந்த தை பிறக்கிறது. அந்த நெல்மணிகளை தங்களுக்கு காவல் காத்த அந்த தெய்வம் ஐயனார்தான் என்று எல்லையின் ஓரத்தில் நட்டு வைக்கிறான். முதல் பள்ளையம் இட்டு அவன் பெண்டீர்களையும் மகளிர்களையும் குறவையிட்டு பாட வைத்து அந்த ஐயனாரை வழிபடுவது வழக்கம். அம்மா மூக்கு வெடச்சவரு ஐயனாரே, முன்கோபம் கொண்ட

உலகிலே காத்திருக்கும் ஐயனாரே, எங்கள் குல தெய்வம் ஐயா ஐயனாரே. எல்லையிலே எங்க எல்லையிலே நம்ம எல்லையிலே காத்திருக்கும் ஐயனாரே, எங்கள் குல தெய்வம் ஐயா ஐயனாரே. ஏறி பெருகிடனும் ஐயனாரே, ஏறி பெருகிடனும் ஐயனாரே, இளந்தவய விளைஞ்சிடனும் ஐயனாரே, இளந்தவய விளைஞ்சிடனும் ஐயனாரே. முக்கு வெடைச்சவரு ஐயனாரே, முன்கோபம் கொண்டவர் ஐயனாரே. முக்கு வெடைச்சவரு ஐயனாரே, முன்கோபம் கொண்டவர் ஐயனாரே. அம்மா வெள்ளி ஜலங்க கட்டி ஐயனாரே, விளையாட வந்திருக்கார் ஐயனாரே.

அம்மா ஊரு கழிச்சிடணும் ஐயனாரே, உள்ள மழை பெஞ்சிடணும் ஐயனாரே, இந்த ஊரு கழிச்சிடணும் ஐயனாரே, உள்ள மழை பெஞ்சிடணும் ஐயனாரே, நாடு கழிச்சிடணும்

அம்மா குளத்தூரு புள்ளையிது ஐயனாரே, கும்பிட்டு வேண்டிடுது ஐயனாரே. குளத்தூரு புள்ளையிது ஐயனாரே, கும்பிட்டு வேண்டிடுது ஐயனாரே. கோட்டை இறங்கி வந்து ஐயனாரே, கோட்டை இறங்கி வந்து ஐயனாரே. குடிகாக்க வேண்டும்.

காலம் பிறந்துருச்சு, தமிழர்களுக்கு வாழ்வும் பிறந்துருச்சு என்பதை சொல்லும் இந்த வண்டி பாடல் வகைப்பாடலை இப்பொழுது. காலம் பிறந்துருச்சு அண்ணாச்சி கவலை.

வெள்ளம் நம்ம விழியில் ஓடி வந்து வெளிச்சம் போடுதே அண்ணாச்சி, நேரம் பிறந்துருச்சு அண்ணாச்சி, அண்ணாச்சி ஹே நேரம்.

எப்படி ஹேய் ஹேய், நம்ப நடந்திடணும் அண்ணாச்சி, பிறர் நம்ப நடந்திடணும் அண்ணாச்சி, நம்பி நடந்திடணும் அண்ணாச்சி, பிறர் நம்ப நடந்திடணும் அண்ணாச்சி. உதட்டு உறவுகளை உதறி தள்ளிடுங்க, உலகம் பெரியதுங்க அண்ணாச்சி. உதட்டு உறவுகளை உதறி தள்ளிடுங்க, உலகம் பெரியதுங்க அண்ணாச்சி. காலம் பிறந்துருச்சு அண்ணாச்சி, கவலை நமக்கு என்ன அண்ணாச்சி. விடியும் காலம் நம்ம விழியில் ஓடி வந்து வெளிச்சம் போடுதே அண்ணாச்சி. விடியும் காலம் நம்ம விழியில் ஓடி வந்து வெளிச்சம் போடுதே அண்ணாச்சி. ஹே.

வழக்கு முடிஞ்சிருச்சு, வழியும் தெரிஞ்சிருச்சு, வாழ புறப்படுங்க அண்ணாச்சி. வழக்கு முடிஞ்சிருச்சு, வழியும் தெரிஞ்சிருச்சு, வாழ புறப்படுங்க அண்ணாச்சி. காலம் பிறந்துருச்சு அண்ணாச்சி. கவ

மாட்டு வேடிக்கை, மஞ்சு விரட்டு என்ற தமிழர்களின் வீர விளையாட்டு எத்தனையோ வகையில் அடைக்கப்படும். மாட்டுக்கும் மனுஷனுக்கும் நன்றி சொல்லக்கூடிய தமிழர்கள் வீரத்தையும் விட்டு வைக்கவில்லை. தன் மாட்டோடும் மண்ணோடும் ஆடிய அந்த ஆட்டம் இருக்கிறதே, தமிழகம் முழுவதும் தை பிறந்தால் களை கட்டி நிற்கக்கூடிய அந்த மாட்டை பற்றிய, அந்த வீரத்தை பற்றிய பாடல். சிட்டா பறக்கும் காளே, இது செவத்த போட்டு காளே. சிட்டா பறக்கும் காளே, இது செவத்த போட்டு காளே. யார்

நல்ல மனச கண்டுட்டா ஓடி வந்து இது மண்டி போடும் பாரு. நல்ல மனச கண்டுட்டா மண்டு ஓடி வந்து இது மண்டி போடும் பாரு. நல்ல

ஆயிரம் பேரு தான் மடக்கி பிடிச்சாலும் அடங்கிடாத காளே, ஒரு அன்பு கயிறணி போட்டு புடிச்சு என்ன அடங்கி போகும் பாரு, ஒரு அன்பு கயிறணி போட்டு புடிச்சு என்ன அடங்கி போகும் பாரே. சிட்டா பறக்கும் காளே இது செவத்தோ பொட்டு காளே, ஓ சிட்டா பறக்கும் காளே இது செவத்தோ பொட்டு.

நாட்டுப்புறத்திலே நாளும் திரியும் காளே, நல்ல கருணை இதயத்தை கண்டுபிடிச்சிட்டா காவல் காக்கும் பாரே, நல்ல கருணை இதயத்தை கண்டுபிடிச்சிட்டா காவல் காக்கும் பாரே. சிட்டா பறக்கும் காளே, இது செவத்தை போட்டு காளே, ஓ சிட்டா பறக்கும் காளே, இது செவத்தை போட்டு காளே. ஓடுங்கடா. சோலை வனத்திலும் பாலைவனத்திலும் சுத்தி வந்த காளே,

சோலைவனத்திலும் பாலைவனத்திலும் சுத்தி வந்த காளே, சோலைவனத்திலும் பாலைவனத்திலும் சுத்தி வந்த காளே, ஒரு ஜோடி சேர்ந்ததும் ஓடி வந்திடும், கொஞ்சம் நின்னு பாரு.

0: தனனே தான நானே, தனனே தான நானே, தனனே தான நானே.
1: தாலாட்டு முதல் தமிழன் வந்து வளரும் ஒவ்வொரு நிலையிலும் பாடலோடவே கடந்து வளர்ந்து கொண்டிருக்கிறான். சிறுவயதில் என் அம்மா பாடிய தாலாட்டு பாடல் என் காதுகளில் ரீங்கரித்தது. என் அப்பா பாடிய வண்டிப்பாடல் ரீங்கரித்தது. என் வயலில் நட்ட நடவு பெண்கள் பாடிய அந்த நடவு பாடல் என் இரத்தத்தில் ஏறி இருந்தது. புதுக்கோட்டை மாவட்ட புகழ்பெற்ற அம்மனாக போற்றப்படுகிறது நார்த்தாமரை. தாயே, நீங்களும் இந்த பாட்டோடு நடந்து வரலாம்.

கள்ள கொல்லையில காக்கா விரட்டி, எள்ளு கொல்லையில கிளிய விரட்டி, சோழ கொல்லையில குருவி விரட்டி, சொக்கம்மா உன் கைய புடிச்சு நார்த்தாமலை. ஹே.

0: கொடுங்கை கொடங்கையிலே
1: பூவாணி அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கிருஷ்ணகிரியில் 8 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் மூத்து, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, நாலுமுக்கு, தோலம்பாளையம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாரணை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், ஊத்தங்கரை, எடப்பாடி, மாஞ்சோலை, சங்கரி துர்க் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மேட்டூர், பெரியநாயக்கன் பாளையம், ஹொகனேக்கல் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம், மேட்டூர், ஊத்துக்குழி, அன்னூர், பெருந்துறை, நம்பியூர், திருப்பூர், குமாரபாளையம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், டேனிஷ்பெட், கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் வடக்கு, அவிநாசி, ராய்கோட்டை, பவானி, காரியாக்கோவில் அணை, சூளகிரி, தழுதலை, பெனுகொண்டாபுரம், மேட்டுப்பட்டி, கவுந்தப்பாடி, கீழ்கோத்தகிரி, திருப்பூர் தெற்கு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருப்பூர் துணை ஆட்சியர் அலுவலகம், சின்னாரணை, வரட்டுப்பள்ளம், குண்டேரிப்பள்ளம், மேல்கூடலூர், எமரால்டு, ஈரோடு, சோழவந்தான், குடலூர் பசார், குந்தாபாலம், குழித்துறை, பார்வுட், முள்ளங்கினாவிளை, சூரலக்கோடு, கொளச்சல், மாம்பழத்துறையாறு, கிளவரப்பள்ளி அணை, கிளன்மார்கன், திற்பரப்பு, பேச்சுப்பாறை, எழந்தக்குட்டைமேடு, ஆனைக்கிடங்கு, கொடிவேரி, களிகள், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அஞ்செட்டி, பாலமூர், ஹோசூர், ஹாரிசான், அவலாஞ்சி, ஜமுனாமரத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பல்லடம், கோழிப்போர் விளை, வின்ட்வர்த், உட்பிரேயர், கன்னியாகுமரி மாவட்டம் இரண்யேல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் காணப்பட்டது. தென்மேற்கு பருவமழை கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் 4 முதல் 5 நாட்களுக்கு முன்கூட்டியே ஆரம்பமாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பிலிருந்து லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில், அதாவது மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியும் குமரி கடற்பரப்பில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பு, அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நேற்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடியுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னை குமுதம் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். சில

0: மாவட்டங்களில் மழை தூறலுக்கும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி நேரம் 3:20.
1: மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ள வேண்டிய திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட அளவில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் என்றும், இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 3:02. தேநீர் நேரம், திரைக்களஞ்சியம். இன்னைக்கு வந்து தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் நம்மளுக்கு வந்து அழகழகான பாடலாக தொகுத்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. யார் எழுதி அனுப்பியிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதல விலையிலேருந்து கி பன்னீர்செல்வம் அவங்க தான் உலகம் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய பாடல்கள் தொகுத்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம நீங்கள் கேட்க போகிறீங்க.

உலகு அல்லது உலகம் அல்லது வேர்ல்டு என்பது நம்முடைய பூமி, அதன் இயற்கை மற்றும் மனித நாகரிகத்தின் செயல்பாடுகளை குறிக்கிறது இல்லையா? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். உலகத்தை பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்புறமா அவங்க தொகுத்து அனுப்பிய அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறீங்க. உலகத்தில் எத்தனை கலகங்கள் நடக்கிறது என்கிறார் பாடலில். அடி என்னடி உலகம் அப்படின்னு எல்ஆர் ஈஸ்வரி அவங்களோட வாய்ஸ்ல அவள் ஒரு தொடர்கதை படத்துல அந்த ஒரு பாடல் உங்களுக்காக.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.

நேரம் ரொம்பவே அருமையாக போயிட்டு இருக்குல்ல. நேரம் 3:09 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து தேனி நேரத்தில் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் உலகம் அப்படிங்கிற தலைப்பில் அருமையாக தொகுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அதுதான் நீங்க கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உலகம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் மற்றும் இயற்கை என்ன அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். என்ன அப்படின்னா, இதனுடைய நிலப்பரப்பு பூமியின் மேற்பரப்பில்

வந்து 71% தண்ணீரும், அதாவது மேற்பரப்பில் 71% தண்ணீரும் 29% நிலமும் மட்டுமே இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் என்னென்ன கண்டங்கள் இருக்கு அப்படின்னா, பூமி வந்து 7 முக்கிய கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா அப்படிதானே. மக்கள் தொகை, நம்ம இவ்வளோ பெரிய உருண்டையான உலகத்துக்குள்ளாடி இருக்கிறோம். நம்முடைய மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக மக்கள் தொகை வந்து சுமார் 800 கோடி அப்படியே தாண்டி போயிட்டே இருக்குங்க.

அடுத்தது வந்து உலகமே அதிசயம் தானே, அப்படித்தானே? அதிசய உலகத்தில் வந்து அதிசய உலகம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு வரிகளில் எல்லார் ஈஸ்வரி அவங்களோட குரலில் கௌரவம் திரைப்படத்தில் இருந்த ஒரு பாடல் உங்களுக்காக.

0: என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்.
5: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், IEEE,
4: ECE, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
5: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி.
4: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
5: 04652253900.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
10: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
11: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
12: மாட்டிக்கிட்டீங்க.
13: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
14: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
15: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
16: நேரம் அப்படியே தேனி நேரத்தோட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்குல்ல, அருமையா போயிட்டு இருக்கு. நேரம் 3:16 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து தென்னி நேரம் திரைக்கலாச்சியம் நிகழ்ச்சியில வந்து உலகம் அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப அருமையா தொகுத்து அனுப்பியிருக்காங்க. கூடவே ஹிண்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க.

உலகத்தை பற்றிய தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு உலகம் அப்படிங்கிற பாடல்களோட இணைந்து அப்படியும் நம்ம போயிட்டு இருக்கிறோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்க வரலாறு மற்றும் நாகரிகம் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பழமையான நாகரிகங்கள் அப்படின்னா மெசபடோமியா, அப்புறமா வந்து சிந்து சமவெளி மற்றும் எகிப்திய நாகரிகங்கள் உலகின் பழமையான நாகரிகங்களாக கருதப்படுகிறது அப்படிதானே. அதுக்கப்புறம் வந்து மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகெங்கிலும் ஏறத்தாழ 7000 மொழிகள் பேசப்படுகின்றன. அது வந்து ஏறத்தாழ தான், இவ்வளோதான் அப்படின்லாம் குறிப்பிடலை. ஏறத்தாழ 7000 மொழிகள் வந்து பேசப்படுகின்றன அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகமே ஆண்டவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. கூடவே ஆண்டவன் இல்லா உலகம் அப்படின்னா TMS, கூடவே வாணி ஜெயராம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிக்காங்க. ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது அப்படின்ற திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் உங்களுக்காக.

0: நாகர்கோயில்
1: மற்றும்
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420233.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

நேரம் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 3:22 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து தேனி நேரத்துல திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில உலகம் அப்படிங்கிற தலைப்புல சூப்பரா அருமையா தொகுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஆதல விலையில இருந்து கி பன்னீர்செல்வம் அவங்க ரொம்ப அருமையான பாடல்கள். உலகம் உலகம் உலகம் அப்படின்னு பேசிட்டே இருக்கிறோம் இல்லையா. உலகம் அப்படின்னா புதியதொரு உலகம் செய்வோம் அப்படிதானே. பொய்மை, சூது, போட்டி, வஞ்சகம், அடிமைத்தனம், ஆதிக்கம், சிறைகள், கட்டிடங்கள், துப்பாக்கி பீரங்கிகள், வெடிகுண்டுகள், விமானங்கள், இவற்றை நொறுக்கி இவற்றுக்குள் உறைந்து கிடக்கும் அளவற்ற சக்திகளை விடுவித்து பாய விடுவதன் மூலம் புதியதோர் உலகம் செய்வோம். அடுத்ததான் வந்து ஒரு பயங்கரமான ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகமே எல்லோருக்கும் தானே அப்படின்னு. கரெக்டு தானா? உலகம் வந்து நம்ம எல்லாருக்கும் தானே. அடுத்ததா உலகம் பிறந்தது அப்படின்னா அப்படியே டாட்டா டாட்டா வச்சிருக்கிறாங்க அப்படின்னா உலகம் பிறந்தது ஒரு சாங். ஆமா, TMS குரல்ல பாசம் அப்படின்ற திரைப்படத்துல அந்த பாடல் இதோ உங்களுக்காக.

0: ஹலோ,
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்ன சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம் பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்சா அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்சா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்சா நீட் அகாடமி, அல்போன்சா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445918800, 4462265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
7: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
8: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 3:29 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து திரை நேரத்தில் திரைக்கலட்சியம் நிகழ்ச்சியில் உலகம் அப்படின்ற தலைப்பில் தான் அப்படியே சூப்பராக பாடல்கள் கேட்டு இடையிடையே கவிதைகள் உலகத்தை பற்றிய தகவல்கள் எல்லாம் கேட்டு அப்படியே ரசித்து போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா.

மதி கெடுக்கும் மது தவிர்த்து சதுராட்டம் பாலியல் வன்கொடுமை விடுத்து பெண்மையை மாண்புடன் போற்றிட புதியதோர் உலகம் செய்வோம். நிமிர்போல் உழைத்து வாழ இளைஞர்கள் மனதில் பாடம் புகட்டி அச்சம் தவிர்த்து தெளிந்த சிந்தனையுடன் பெண்களும் குன்றன நிமிர்ந்து நிற்க புதியதோர் உலகம் செய்வோம்.

அடுத்ததாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க, என்ன தெரியுமா? கெட்ட போரிடும் முறையை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா புதியதோர் உலகம் அப்படிங்கிற தொடங்குற பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் அவங்க பாடியது, சந்திரோதயம் அப்படின்ற திரைப்படத்தில் இருந்தது பாடல். தோ உங்களுக்காக

0: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: காற்றின் அலைகளில் தவிழ்ந்த நேயர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 இணைந்துள்ளீர்கள்.
2: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
3: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
2: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
3: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
2: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
3: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.

நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 3:36 ஆகிவிட்டது. இன்னைக்கு தீ நேரத்துல திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில உலகம் அப்படிங்கிற தலைப்புல அருமையா தொகுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பாடலும் இடையிடையே ஆன தகவல் தான் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. வானம் தந்த வெளிச்சம், பூமி தந்த உறக்கம், காற்றின் மெல்லிய ஸ்பரிசம், கடலின் ஆழமான மௌனம், பருவங்கள் மாறினாலும் பழமைகள் மறைந்தாலும் சூழலும் இந்த பிரபஞ்சம் மனிதரின் சுவடுகளை தாங்கும் தானே. நேற்றைய நினைவுகள், நாளைய கனவுகள், இன்றின் நிஜங்கள் இணைந்ததே இந்த பூலோகம் இல்லையா? இயற்கையின் மடியில் நாம், இறை அருளின் துணையில் நாம் அன்பை விதைப்போம். வாருங்கள், அமைதியான உலகை உருவாக்குவோம்.

அடுத்து நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க, இது வந்து அருமையான ஹிண்ட், எனக்கு ரொம்ப பிடித்த ஹிண்ட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் சிறந்தது எது அப்படின்னு சொல்லிட்டு, உலகத்தில் சிறந்தது பெற்ற தாய் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. கரெக்டு தானே? உலகத்தில் சிறந்தது எது? அதாவது டிஎம்எஸ் குரல்ல, பி சுசீலா அம்மாவோட குரல்ல, ஏஎல் ராகவன் அவங்க குரல்ல, பட்டணத்தில் பூதம் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

என்றால் எதுவும் இல்லை, தொழில் இல்லை, முதல் இல்லை, கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை, செலவில்லை, வழக்கும் இல்லை. அதனாயுள் கட்டி மெல்ல பார்க்கும் எட்டி

தெரியல.

0: அந்த இயரிங்க காட்டுங்க.
1: போச்சுவோ பிரைஸ் மணி.
2: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
0: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
2: எங்க?
0: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
2: ஹா?
0: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
0: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
7: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
6: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
7: செல் நம்பர் 9488230666.
8: நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்கலாம். அப்படியே தென்னி நேரத்தோட இணைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறதுல நேரம் 3:45 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து திரைக்களஞ்சம் நிகழ்ச்சியில உலகம் அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப சூப்பரா தொகுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அதை கேட்டு நீங்க அப்படியே ரசிச்சு கொண்டிருக்கிறீங்க, அப்படித்தானே? உலகம் அப்படின்னாவே மனித நேயம் மற்றும் அமைதி தான் முக்கியமாக

இடம் வகுக்குது இல்லையா. உலகம் என்பது வெறும் நிலப்பரப்பு மட்டுமல்ல, அங்கு வாழக்கூடிய மனிதர்களின் அன்பும் பண்பும் தான் அதன் அச்சாணி இல்லையா. ஜாதி மதம் எல்லைகளை தாண்டி மனித நேயம் தழைக்கும் பொழுதுதான் உலகம் அமைதியான இடமாக மாறும். அப்படித்தானே?

அடுத்தது பயங்கரமான ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் தான் உலகத்தையே படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இறைவன் படைத்த உலகில் டாட் டாட் டாட். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீர்காழி கோவிந்தராஜன் அவங்க பாடின் பாடல் வா ராஜா வா அப்படின்ற திரைப்படத்தில் இதோ உங்களுக்காக கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும், இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான், மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான்.

0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
1: செல் நம்பர் 9488230666.
2: அந்த இயரிங்க காட்டுங்க.
3: போச்சுவோ பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
2: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
3: எங்க?
2: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு. அதாவது

0: மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்.
1: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கிறேன். உனக்கு இல்ல, ஆப்க்கு.
0: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
4: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைந்துள்ளீர்கள். இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும்.
7: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
8: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
7: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
8: செல் நம்பர் 9488230666.
9: இது நம்ம
10: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
11: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
10: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
11: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
10: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
11: உலகத்தரத்தில் லேப் வசதி,
10: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
11: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
10: கால் 7904473872.
6: நேரம் அப்படியே நிறைவு பகுதியை நோக்கி அப்படியே போய்கொண்டே இருக்கிறது அல்லவா. தேனி நேரத்தில் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் அன்னைக்கு உலகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் தொகுத்து அனுப்பியிருக்கிறவங்க. ரொம்ப அருமையான தலைப்புங்க. மாற்றங்கள் ஒன்றே மாறாதவை இல்லையா. அறிவியல் முன்னேற்றத்தை பயன்படுத்தி இயற்கையை காத்து மனித நேயத்தை வளர்ப்பதன் மூலமே இந்த உலகத்தை வருங்கால சந்ததியினருக்கு உகந்த சிறப்பான இடமாக மாற்ற முடியும். அப்படித்தானே?

அடுத்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இவர் சொல்லுகிறார் உலகம் இருட்டு என்று அப்படின்னு சொல்லிட்டு, உலகம் வெறும் இருட்டு. டிஎம்எஸ் குரல்ல தியாகம் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ வருகிறது உங்களுக்காக.

வருதடா, சாமி எப்போதும் தாங்காதடா. கட்டி முடிச்சவன் வீட்டுல இல்லடா, வீட்டுல உள்ளவன் கட்டியதல்லடா, எத்தனை சொல்லியும் புத்தி புறக்கலடா.

புதியதோர் உலகம் செய்வோம். பொய்மை, சூது, போட்டி, வஞ்சகம், அடிமைத்தனம், ஆதிக்கம், துப்பாக்கி பிரங்கைகள், வெடிகுண்டுகள், விமானங்கள், இவற்றை நொறுக்கி இவற்றுக்குள் உறைந்து கிடக்கும் அளவற்ற சக்திகளை விடுவித்து பாய விடுவதன் மூலம் புதியதோர் உலகம் செய்வோம்.

தேனி நேரம் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இதுவரை ஆதல விலையிலந்துக்கு பன்னீர் சொல்லும் அங்க உலகம் அப்படிங்கிற தலைப்பில் சூப்பராக அருமையாக தொகுத்து அனுப்பியிருக்காங்க. அதுதான் நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டு ரசித்தீங்க. இதுவரை உங்களோடு ஆர்ஜே பிருந்தாஜி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் கூறியுள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.

0: 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கல்லூரி விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிக் கல்லூரி மாணவர்கள் பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட அளவில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் என்றும் இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.

நேரம் 4:03. அலையாடும் குமரியில் இசைப்பாடும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். வானிலை அறிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வரும் 2 வரை வீசக்கூடும். எனவே இந்நாட்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். NGL இதை வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதிட்டு NGL ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களோட பேரு, ஊரு, உங்களோட பிடித்த பாடல், அந்த பாடல் வந்து என்ன திரைப்படத்தில் இடம்பெற்றது அதையும் கூட டைப் பண்ணி எங்களுக்கு இப்போ அனுப்புங்க. 5 மணிக்குள் உங்களோட விருப்ப பாடல்கள் வலம் வரும். குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். சரி, அலைபேசி எண் ஒருத்தர் கூட சொல்லிடலாமா? 9495 96 3201 0.

நிகழ்ச்சியில் இப்போ முதல் பாடலாக வான்மதி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் விளம்பரம் இருக்கு. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க பரத்திலிருந்து இமானுதீன் அப்படிங்கிற நேயர். தேவாவோட இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்காங்க, கேட்போமா?

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவன் தான் மனிதன் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வருது. இந்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க இரணியிலிருந்து பழனி ஆண்டி பிள்ளை. இந்த நேர் நிருப்பமாக இப்போது இந்த பாடல் கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா பாடிய அவன் தான் மனிதன் திரைப்பட பாடல்.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

இனிய மாலை பொழுதில் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 இந்த ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 4:16. நேரில் இப்போது எஸ்எம்எஸ் உங்கள் ஜெயஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் அப்படி கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. உங்களோட விருப்ப பாடல்களும் பலம் வரணும் அப்படின்னா நிச்சயமா இப்போ குறுஞ்செய்தி அனுப்புங்க. 9495963210 இந்த நம்பருக்கு NGL அப்படின்னு போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களோட பேரு, ஊரு, பிடித்த பாடல், என்ன திரைப்படத்தில் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற விவரங்களை எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா 5 மணிக்குள்ளாடி உங்களோட பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில நாகர்கோவிலேருந்து கிருஷ்ணன், பிருந்தா இந்த நேர்கள் எல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க ப்ளூ ஸ்டார் திரைப்பட பாடல்.

எஸ்எம்எஸ் உங்கள் சைத் நிகழ்ச்சியில் அடுத்ததாக புன்னநகர்ல இருந்து ஜெயக்குமார் என்ற நேயர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பல ரக வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பைங்குளம் எம் ராஜேந்திரன் அவர்கள். அமுத சுரபி மிஷன் இந்திரதனுஷ் ஸ்கீம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பழச்செடிகள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள். கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 4:25 ஆகுது. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க 9495963210 என்ற எண்ணிற்கு NGL ஸ்பேஸ் உங்கள் பேரு ஊரு பிடித்த பாடல் பாடல்

சரி, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக சந்திப்பு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்க இருக்கோம். இந்த பாடலை எஸ்எம்எஸ் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. சுங்கன்கடையிலிருந்து சங்கரி, மோனிஷா, அனுஷா. இந்த நேரலின் விருப்பமாக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா பாடிய சந்திப்பு திரைப்பட பாடல் இதோ.

கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெள்ளமோடி நடராஜன் இந்த நேயரின் விருப்பமாக வலம் வருகிறது. 7G ரெயின்போ காலனி திரைப்பட பாடல்.

இன்னிரவு 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர், இதில் துறவு வாழ்க்கையும் மணிமேகலையும் உரை வழங்குகிறார் எம் ராதிகா அவர்கள். தேனமுது தொடர் படைப்பாளர் இ ரத்னசுவாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குமரி பண்பலை 101 நேரம் 4:39. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீயா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியிருக்காங்க. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கவர்குளம் தேருவிளை எஸ் கனகராஜ்.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கே ஜே ஜெயஸ்தாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல் டாக்டர் சிவா திரைப்படத்திற்காக. இந்த பாடலை தன்னோட விருப்ப பாடலை எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க. சுங்கன்கடையிலிருந்து ஷீலா நாகராஜன் ஸ்ரீகுட்டி.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேவாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய மரவன் திரைப்பட பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க தடிக்காரன் கோணம் ஐ மரிய செல்வன்.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நிறைவாக இளையராஜா இசையில் கே ஜே ஜேஸ்தா சுமாரமணன் பாடிய தெண்டலே என்னை தொடு திரைப்பட பாடல். இந்த பாடலை எஸ்எம்எஸ் வழியை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் வடசேரியிலிருந்து கிருஷ்ணன்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியிருக்கிறார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என

0: மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டுவருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என அமைச்சர் திருமதி கமலி கூறியிருக்கிறார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்ததில் குதிரைபேரம் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அரளிக்கரிடம் புகார் மனு அளித்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேற்றைய பொழுது திரும்பாது, நாளைய பொழுது எதிர்பார்ப்போடு, இன்றைய பொழுது நம்மோடு வாழ்வை ரசிப்போம். குமரி பண்பலை 101, இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:03 நிமிடம். இப்போது ஆரம்பமாவது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் இனி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் சோதனைகள் பல வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் காப்பது இறை சக்தியே. டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் கம்பீர குரலில் கே வி மகாதேவன் இசையில் திருவிளையாடல் திரைப்பட பாடல் முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, வீட்டுக்கு மண் சுமந்து திறம்படிப்பட்ட உன்னை, வீட்டுக்கு மண் சுமந்து திறம்படி

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

சொல்லாத வார்த்தைகள் காற்றில் பறந்து செல்லும் காகிதமாய், தவிப்பினை உள்ளத்தில் மறைத்து தத்தளிப்பதும் ஏனோ. டி ராஜேந்திர இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடிய பாடல் ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திற்காக.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: இன்று இரவு 8:30 இலக்கிய ஜோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர் துறவு வாழ்க்கையும் மணிமேகலையும் வழங்குகிறார் எம் ராதிகா அவர்கள். தேரமுது தொடரில் படைப்பாளர் இ ரத்னசுவாமி அவர்களிடம் நேர்முகம் ஆகியன இடம்பெறும் இன்று இரவு 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சிகள்.

திசைகளும் தடுமாற தினங்களும் மாறிப்போக மாதங்களும் நொடியாக மாறிப்போனது அன்பின் அருகாமையில். எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், தேவாவின் இசையில் காளிதாசன் வரிகளில் மதுமதி திரைப்பட பாடல். அடுத்ததாக

சிறந்த நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலி 101 நேரம் 5:19. குழப்பம் என்பது மனதில் ஏற்படாத வரை கலக்கம் என்பது வர வழியில்லை. புகழுக்கும் மயங்காத மனதில் எந்த அச்சமும் நுழைவதில்லை. வைரமுத்து வரிகளில் கே கே ஃபெபிமணி பாடிய மின்சார கனவு திரைப்பட பாடல் அடுத்ததாக.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நிழலாக உந்தன் நினைவுகள் தொடர்ந்து வர காற்றிலும் உந்தன் சங்கீதம், பார்க்கும் இடமெங்கும் உந்தன் முகமே. ஹரிணி ஹரிஹரன் பாடிய பாடல், தேவாவின் இசையில் மின்சார கண்ணத்திரைப்பட பாடல்.

நேரம் 5:30. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. முழுச்சிறந்த நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. ஆசைகள் மனதில் தொடர்ந்து வர ஆவலும் கூடவே தொற்றிக்கொள்ள அளவில்லா மகிழ்ச்சிகள் மங்குகிவள். ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் யுக பாரதியின் வரிகளில் வித்யாசாகர் இசையில் அரையன் 305 கடவுள் திரைப்பட பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

எப்போதும் நிஜமாகாது என தெரிந்தும் சில நினைவுகள் நீங்காமல் சுழலும். இருந்தாலும் மனம் அதை ஏற்க மறுக்கும். வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில், கார்த்திக் பாடிய ராவணன் திரைப்பட பாடல் முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக.

இனிய பாடல்களை கேட்டுட்டே இருக்கீங்க. முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் இன்று இரவு 9:15 பவனி வரும் குமரிதனா நேர்லை நிகழ்ச்சி இருக்கு. இதுல உங்களோட விருப்பப்பாடல கேட்டு ரசிக்கலாம். குமரி பண்பலை 101 அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602-490-2972, இணைப்பு எண்ணாக 04652, அலைபேசி எண் 8903252739.

சரித்திரம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நேரம் 5:44. சந்திரனையும் சூரியனையும் மொத்தமாய் வாங்கிக் கொள்ள மனம் எண்ணுகிறதாம். மகிழ்ச்சியின் பிடியில் சிக்கினால் இப்படியும் தோன்றுமோ என்ன விந்தை? நான் முத்துக்குமார் வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், ஜி வி பிரகாஷ்குமார் மேகா பாடிய பாடல் நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திற்காக.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

மொழிச்சிறந்த நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101 நேரம் 5:56. விழிகள் தேடும் நேரம் எதிரில் நீ இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு அவா இல்லை. மங்கையின் மனதில் ஆசைகள் அத்தனைய பாடலே. முழுச்சிறந்த நிகழ்ச்சியில் நிறைவாக வருவது காளிதாஸ் 2 திரைப்பட பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: நேரம் 6 மணி. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். அதற்கு முன்பாக விளம்பரங்கள்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன?
6: ஒரு டிகிரி படிக்கணும், ஐஏஎஸ் ட்ரை பண்ணனும்.
5: விஷ் கன்னியாகுமரியில பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% ஐஏஎஸ் டீச்சிங் பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க.
7: விஷ் கன்னியாகுமரி.
8: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
9: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
10: மாட்டிக்கிட்டீங்க.
11: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
12: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
13: அந்த இயரிங்க காட்டுங்க. போச்சுவோ பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
14: வரும்போதே பண்ணிட்டேன், மொபைல்ல இருந்து.
13: எங்க?
14: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
13: ஆர்பிஐ ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்.
15: நோ ப்ரோக்கரேஜ்,
13: நோ ஹிடன் ஃபீஸ்.
15: ஒத்துக்கறேன், உனக்கு இல்ல.

0: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். 6:10 சேவை செய்திகள், 6:15 திரையினுன், 6:20 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 தர்மபுரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள், 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை, பலரக வாழை சாகுபடி அனுபவங்கள், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பைங்குளம் எம் ராஜேந்திரன் அவர்கள், அமுத சுரபி மிஷன் இந்திரதனுஷ் ஸ்கீம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பழச்செடிகள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள். 8:00 செய்தியிற்கு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர் துறவு வாழ்க்கையும் மணிமேகலையும் உரை வழங்குகிறார் எம் ராதிகா அவர்கள். தேனமுது தொடர் படைப்பாளர் இ ரத்னசுவாமி அவர்களுடன் நேர்முகம். 9:15 பவனி வரும் குமரிந்தலா நேர்லை நிகழ்ச்சி, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை இடம்பெறும். நாளை காலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 11:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.

கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாளை காளிகேசம் காளியம்மன் கோவில் பௌர்ணமி பூஜை விழாவிற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என வனத்துறை அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், 65 வயது முதல் 70 வயதுக்கு உட்பட்ட மூத்த குடிமக்கள், 18 வயதிற்கு உட்பட்ட குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கொண்டவராயிருப்பின் அவர்களது குடும்ப அட்டைக்கு அவர்களது இல்லத்திற்கே நேரில் வந்து ஜூன் மாதம் 2 மற்றும் 3 ஆகிய தினங்களில் நியாய விலை கடை விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை இம்மாதம் 4ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இணையதளம் வழியாகவோ அல்லது அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி உள்ள மையம் வழியாக நேரடியாக வந்து விண்ணப்பிக்கலாம். 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில்

அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய அரசு மூலம் சிறந்த சாதனையாளர் நலனுக்கான பத்ம விருதுகள், பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தினத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது 2026-2027 ஆண்டுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை, அறிவியல், பொறியியல், பொதுநலத் தொண்டு, குடிமை சேவை, வர்த்தகம் மற்றும் தொழில்கள், தொழிற்சாலைகள் ஆகிய துறைகளில் சிறந்த சாதனை படைத்த சாதனையாளர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் https://awards.gov.in என்ற இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அதன் விபரத்தினை மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாக இணைப்பு கட்டிடம் என்ற முகவரியில் அலுவலக வேலை நாட்களில் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு பின்வரும் விண்ணப்பங்கள் தகவலின்றி நிராகரிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அறிவுரைப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் மாவட்ட மற்றும் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலம் வரும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி மக்கள் நீதிமன்றம் நடத்தப்பட உள்ளது. மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை சமாதானமாகவும் விரைவாகவும் முடித்துக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மக்கள் நீதிமன்றம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்ற வளாகத்திலும் பத்மநாபபுரம், இரணியல், குழுத்துறை மற்றும் பூதப்பாண்டியில் வைத்து நடைபெறுகிறது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் விபத்துகளில் இழப்பீடு சம்பந்தப்பட்ட நிலுவையில் உள்ள வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், உரிமையியல் மேல்முறையீட்டு வழக்குகள், செக் மோசடி, மனவிலக்கு தவிர்த்து குடும்பநல வழக்குகள் மற்றும் இதர பொது பயன்பாடு வழக்குகள் போன்றவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும்.

0: நேர்கள் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ்.
3: இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை நளி. நளி அப்படின்னா குளிர்ச்சி, அடர்த்தி அல்லது செறிவு அப்படின்னு சொல்லலாம்.
0: இதற்கு உதாரணமா புறநானூற்று பாடல்ல இருந்து ஒரு வரி பார்க்கலாம். நளி இருஞ்சோலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து என்ன சொல்லுது நமக்கு அப்படின்னா, சூரிய ஒளி கூட உள்ள நுழைய முடியாத அளவுக்கு மரங்கள் அடர்ந்து சூழ்ந்து இருந்த ஒரு குளிர்ச்சியான காடு அப்படிங்கிற பொருளை தருது.
3: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
0: இனிக்கு இந்த செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போற அந்த ஒரு நியூ வேர்ட் என்ன அப்படின்னா ஹால்சியன். HALCYON. ஹால்சியன் அப்படின்னா பொற்காலம், கடந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த அமைதியான, மகிழ்ச்சியான, வளமான நாட்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இந்த ஹால்சியன்.
3: இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாத்திரலாம். I often remember for halcyon days of my childhood when I had no worries. அதாவது கவலைகளே இல்லாத என்னுடைய சிறிய வயது காலத்தின் அந்த அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நாட்களை நான் அடிக்கடி நினைத்து பார்க்கிறேன்.
0: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
3: இன்னைக்கு சயின்ஸ்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, தேன் கூடுகளின் அருங்கோண வடிவம். ஏன் தேனியோட கூடானது வட்டமாவோ சதுரமாவோ அல்லது செவ்வாயமாகவோ இல்லாம அருங்கோண வடிவத்துல இருக்கு? இதை நாம என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கோமா? சோ அதுக்கான காரணம் என்ன, அதுல இருக்கிற சயின்டிபிக் ரீசனை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம்.
0: அதாவது இந்த தேனீக்களுடைய கூடு வந்து எப்படி இருக்கணும், இது கொண்டு வர தேனை வந்து அதிக அளவுல சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். இது வட்ட வடிவத்துல இருக்கு அப்படின்னா ரெண்டு வட்டங்களுக்கு இடையே தேவையில்லாத இடைவெளிகள் ஏற்படும். அது

0: அதனாலதான் அருங்கோணம் மாதிரி ஒரு சரியான வடிவத்தை இயற்கையே இந்த தேனீக்களுக்கு அமைச்சு கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தேனீக்கள் வந்து இந்த கூட்ட கட்டுறதுக்கு அதனுடைய உடம்புல இருந்து ஒரு மெழுகுதான் உற்பத்தி செய்யணும். இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. அதே நேரம் சதுரம் அல்லது முக்கோண வடிவம் இதுலாம் அந்த கூடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு அதிக மெழுகு தேவைப்படும். அது ரொம்பவே ரொம்ப கஷ்டமான வேலை. அதனாலதான் இந்த அருங்கோண வடிவம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம்.
1: அதே சமயம் இந்த வடிவமானது, அதாவது இந்த ஹெக்சகன் அருங்கோண வடிவமானது, ஒரு பாலத்துடைய தூண்கள் போல மிகவும் உறுதியா இருக்கும். அதிக எடையுள்ள தேனை தாங்கக்கூடிய வலிமை இந்த ஹெக்சகன் ஷேப்புக்கு உண்டா. கணிதவியலாளர்கள் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹனிகோம் கன்ஜெக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சமதளத்தை மிக குறைந்த சுற்றளவுடன் அதிக பரப்பளவை கொண்ட சிறு துண்டுகளாக பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு அருங்கோணம் தான் மிக சிறந்த வடிவமா இருக்கும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம். இனிய மாலை பொழுதில் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.
2: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் பிளஸ் ஒன் நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445918800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
3: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
4: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், EEE,
3: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
4: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
3: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பு பெற அழையுங்கள்.
4: 04652253900.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital,

0: இனி மெல்லிசை கேட்கலாம். அதற்கு முன்பாக
1: இது நம்ம
2: சர்க்கரை
3: நோய் மருத்துவம்,
2: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
3: உலக தரத்தில் லேப் வசதி,
2: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
3: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
2: கால் 7900447 3872.
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420-2233.
2: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
7: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
2: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
7: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
2: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
7: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
8: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
9: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
8: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
9: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
8: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
9: போன் 7358-737-358.
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420-2233.
7: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
10: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
7: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
10: செல் நம்பர் 9488230666.
11: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
12: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
11: பாட்டில் வார்ட்ராப்,
12: ஷோகேஸ் பொருட்கள்,
11: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
12: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
13: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
14: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
15: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
16: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
17: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
18: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
19: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
20: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
21: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
20: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
21: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
10: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
7: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
10: செல் நம்பர் 9488230666.
22: நம் நாடு இது நம் வீடு என தொடங்கும் TK ஜெயராமன் இசையமைப்பில் உருவான பாடலை இயற்றியவர் மலர்கொடி சுகுமாரன். பாடுவோர் TS செல்வகுமார் குழுவினர்.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். லித்தியம் பேட்டரி மற்றும் நிலையான மின்காந்த சக்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே சூரஜ்பூரில் அரிய வகை கனிமவள உற்பத்தி தொழிற்சாலையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்நாட்டிலேயே இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். லோகம் என்ற புத்தாக்க தொழில் முயற்சியின் மூலம் கனிமவள உற்பத்தி துறையில் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கி

0: கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் நீரேற்று நிலையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்த விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவை பரிசீலிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். கும்பகோணம் நகருக்கு நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவைப்படும் நிலையில் தற்போது 16 முதல் 17 மில்லியன் லிட்டர் வரை மட்டுமே குடிநீர் கிடைப்பதாக அவர் கூறினார். இந்த பற்றாக்குறையை விரைவில் சரிசெய்து தேவையான அளவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தில்லியில் அண்மையில் நடைபெற்ற வேளாண்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது பயனுள்ளதாக அமைந்ததாக கூறிய திரு வினோத், விதைநெல், உரம், யூரியா மற்றும் விவசாயத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மத்திய அரசு ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தொழில் நிறுவனங்களின் தற்போதைய நிலை, தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அரசின் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்ததாக தெரிவித்தார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கரிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கே சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவர் அவரிடம் அளித்தவுடனேயே அவர்கள் தாவேகாவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேகாவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும் இதனை தடுக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள முருகப்பெருமான் ஆலயங்களில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொண்டாடப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி விஸ்வரூப தரிசன

0: நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திர திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா ஆண்டுதோறும் வசந்த விழாவாக 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. 10ஆம் நாளான இன்று வைகாசி விசாக திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 1 மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டத்தின் பல பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதனால் அதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டன. இதுபோல் திருநெல்வேலி, திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயிலும் இயக்கப்பட்டது. சுமார் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.

0: தரிசனம் உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டத்தின் பல பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதனால் அதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டன. இதுபோல் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயிலும் இயக்கப்பட்டது. சுமார் 800 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் பி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் லட்சத்தீவு வரை குமரிக்கடல் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை திருவான்மியூர் பகுதியில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பிரம்மகுமாரிகள் மருத்துவத்துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதவரம் ஏரி படகு குழாம் பகுதியில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டுப் பணிகளை சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமன் கோவில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வான் ஹோ கிம், ஜியூங் ஜோ சியூ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: இனிய மாலை பொழுதில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின்

0: கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர் துறவு வாழ்க்கையும் மணிமேகலையும் உரை வழங்குகிறார் எம் ராதிகா அவர்கள். தேனமுது தொடர் படைப்பாளர் இ ரத்னசுவாமி அவர்களின் நேர்முகம் ஆகியன இடம்பெறும். கேட்க தவறாதீர்கள். நேர்களை திரை இசையில் அடுத்ததாக மனோஜ் பட்நாகர் இசையில் பழனி பாரதியின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் பாடிய என்றென்றும் காதல் திரைப்பட பாடல் கேட்போம்.

மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
6: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
7: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
6: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
7: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல், என்இசி ஜப்பான்.
6: அது மட்டும் இல்ல, யுஜி ஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
7: வேலை வாய்ப்பு தரும் படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
8: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
9: திரை சீல் அடுத்ததாக ஹரிஹரன் பாடிய பாடல், பழனி பாரதியின் வரிகளில் சிற்பியின் இசையில் கண்ணன் வருவான் திரைப்பட பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி இன்னிசை நேரம் கேட்கலாம். அதற்கு முன்பாக
0: ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: இன்னிசை நேரம் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஆழ துயரக்கடலில் என தொடங்கும் பாடல் சௌமியா பாடியது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: அடுத்ததாக சங்கரி கிருஷ்ணன் பாடிய பாடல்.

0: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தர்மபுரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள்.
1: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் எர்ரபயன அள்ளி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் 9.20 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் நாற்று பண்ணை கூடத்தினை மாவட்ட ஆட்சியர் அண்மையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நாற்று பண்ணையில் பல்வேறு மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. சுமார் 10,000 செடிகள் மற்றும் நாற்றுகள் இந்த எர்ரபயன அள்ளி ஊராட்சி ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித் துறை திட்டத்தின் கீழ் நாற்று பண்ணை கூடத்தில் வளர்க்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு அலுவலகத்தில் மகளிர் திட்டம் மூலம் 20 மகளிர் சுயஉதவிக் குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மகளிரின் பொருளாதாரத்தினை மேம்படுத்துவதற்கான கோழி வளர்க்கும் பயிற்சி 25 நாட்கள் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் வட்டம் வெதரம்பட்டி கிராமத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் 25 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள மா மகத்துவ மையத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் அண்மையில் பார்வையிட்டு மா நடவு பணிகள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை மூலம் 2022-23 ஆண்டின் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டத்தில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் மா மகத்துவ

0: மையம் அமைப்பதற்கு இலக்கு பெறப்பட்டு மொரப்பூர் வட்டாரம் வெதரம்பட்டி கிராமத்தில் 25 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு நிலத்தினை தோட்டக்கலைத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டு அமைப்பதற்கான கருத்துருவிற்கு ஒப்புதல் அனுப்பப்பட்டுள்ளது. இதன் பின்னர் இந்தோ இஸ்ரேல் கூட்டமைப்பின் வாயிலாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு நில மேம்பாட்டு பணிகள் துவங்கப்பட்டு புதர் அகற்றுதல், நிலம் சமன் செய்தல் மற்றும் சாலை அமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டு 2 ஆழ்துறை கிணறுகள் அமைத்து மின் இணைப்பு பெறப்பட்டுள்ளது. இதில் 3 ஹெக்டேர் பரப்பளவிற்கு செயல் விளக்க திடல் மா நடவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரு, ஆந்திரா மற்றும் வட இந்திய ரகங்கள் சுமார் 60 ரகங்கள் பெறப்பட்டு மரபணு திடலில் நடவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோளையாம்பள்ளி ஊராட்சியில் சிறு பாசன ஏரி திட்டத்தின் கீழ் ₹6.34 லட்சம் மதிப்பீட்டில் ஏரி புனரமைக்கும் பணிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அடிப்படை வசதிகள், கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் மற்றும் மருந்துகளின் இருப்பு, புறநோயாளிகள் பிரிவு, நோயாளிகள் பதிவு செய்யும் இடம் உள்ளிட்ட சிறப்பு சிகிச்சை பிரிவுகளுக்கு சென்று அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகள் பதிவு செய்யும் பிரிவில் பதிவு விவரம், பதிவுகள் மேற்கொள்ளும் பணிகள் குறித்து பணியாளர்களிடம் கேட்டறிந்து தீவிர சிகிச்சை பிரிவு, அவசர கால பிரிவு, இயல்முறை சிகிச்சை பிரிவு, எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு, பொது மருத்துவம், பெண்கள் நலப்பிரிவு, மயக்கவியல் பிரிவு, குழந்தைகள் நலப்பிரிவு மற்றும் விச முறிவு சிகிச்சைகளுக்கான மருந்துகள் இருப்பு உள்ளிட்டவைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் பற்றி மருத்துவ அலுவலர்களிடம் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனைகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் இங்கு வரும் நோயாளிகளுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர், மின்சாரம், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இணையதளத்தில் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தினால் எவ்வித கட்டணமும் இன்றி வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து சேவைகளும் www.tnvelaivaippu.gov.in என்ற இணையதளம் வாயிலாக மனுதாரர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் சித்தேரி கிராமத்தில் அண்மையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பல்வேறு அரசின் துறைகள் சார்பில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் 2 பயனாளிகளுக்கு 1.31 லட்சம் மதிப்பில் நுண்ணீர் பாசன கருவிகளும், தாட்கோ சார்பில் 13 பயனாளிகளுக்கு ₹29.25 லட்சம் மதிப்பில் துரித மின் இணைப்புகளும், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 9 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: தருமபுரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் தண்டபாணி அவர்கள்.

0: தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா போன்ற மாநிலங்களின் வளர்ச்சி முக்கியமானது என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவாவின் பனாஜியில் 40வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், வளர்ச்சியையும் கலாச்சாரத்தையும் சமமாக கொண்டு கோவா மாநிலம் செயல்படுவதாக தெரிவித்தார். சிறந்த சுற்றுலா தளமாக விளங்கும் கோவா மாநிலம் கலாச்சார பாரம்பரியத்திலும் சமூக நல்லிணக்கத்திலும் இலக்கியத்திலும் சிறப்பாக விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வி, சுகாதாரம், டிஜிட்டல் நிர்வாகம் உள்ளிட்டவைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்தியதற்கு முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்தை அவர் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் தீன்தயாள் சுகாதார திட்டத்தை திரு சி பி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜவுளித்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை இது நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளி நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்வதற்கும் இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் விவசாய பண்ணை பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கம் நாளை முதல் 1 மாத காலம் நடைபெறவுள்ளது. இந்த இயக்கத்திற்கான ஆயத்தப் பணிகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்டக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், கேத் பச்சாவோ அபியான் என்ற இந்த இயக்கம் பஞ்சாயத்து முதல் அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். குறைந்த அளவில் சரியான உரங்களை பயன்படுத்தி அறிவியல் பூர்வமான ஆலோசனைகளுடன் வேளாண் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வது குறித்து இந்த திட்டத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வானிலை, மண்ணின் தரம், விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகள் ஆகியவை குறித்து இந்த விழிப்புணர்வு முகாம்களில் விவசாயிகளுக்கு நேரடி ஆலோசனைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் அறிவியல் பூர்வமான ஆலோசனைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்று தேசிய அளவில் இதனை வெற்றி பெறச் செய்ய ஒத்துழைப்பு தருமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட சமாதான் தீதி பொதுமக்கள் குறைதீர் கட்டமைப்பை இன்று மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்கள் குறைகளை தங்கள் குரலிலேயே பதிவு செய்து விரைந்து நிவாரணம் பெறுவதற்கு இந்த கட்டமைப்பு உதவிடும் என கூறினார். 22 இந்திய மொழிகளில் குறைகளை தெரிவித்து விரைந்து தகவல் பெறுவதற்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படையான சட்டங்களுக்கு உட்பட்டு தேர்தல்களை நேர்மையாக நடத்துவதாக கூறினார். மக்களவைத் தேர்தலின் போது 1,80,00,000 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட்டதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தேர்தலை நேர்மையாக நடத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3 பதவியேற்கவுள்ளார். பெங்களூருவில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறும் கேட்டுக் கொண்டார். மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குடிமைப்பணி தேர்வு முடிவுகள் குறித்து தவறான விளம்பரம் வெளியிட்ட தனியார் பயிற்சி மையம் மீது 7,00,000 ரூபாய்

0: அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2023 வெளியான தேர்வு முடிவுகள் தொடர்பான விளம்பரத்திற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். பயிற்சி மையங்கள் வெளிப்படைத்தன்மையாகவும் பொறுப்புடனும் நேர்மையாகவும் செயல்படுவதை உறுதிப்படுத்த இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பல்வேறு பயிற்சி மையங்களுக்கு 1,46,00,000 ரூபாய் மதிப்பிலான அபராதம் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். மாணவர்களின் நலனை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கேரளத்தின் பல்வேறு இடங்களில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை நடத்திய சோதனையில் 24 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவனந்தபுரம், கொச்சி, மலப்புரம் உள்ளிட்ட நகரங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறந்துவிட்ட பின்புதான் அந்நாட்டுடன் சண்டை நிறுத்தம் குறித்து ஒப்பந்தம் நிறைவு பெறும் என குறிப்பிட்டார். அணு ஆயுதத்தை அந்நாடு முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும், அங்குள்ள யுரேனியத்தை முற்றிலுமாக அகற்றுவதற்கு அமெரிக்காவை அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறினார். இருப்பினும் ஈரான் அணுசக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்வதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் 5 நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் விமான நிலையத்தில் அவரை வரவேற்றார். இன்று காலை பீகார் மாநிலம் கயாவில் உள்ள மகாபோதி கோவில் அவர் வழிபட்டார். மியான்மர் அதிபர் நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதியிலும், லட்சத்தீவுகள் மற்றும் கன்னியாகுமரி பகுதியிலும் பருவமழை நெருங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் உள்ள மீனவர்கள் வரும் 3 தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் தற்போது நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 4.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்துள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வாங் ஹோ கிம், சுவாங் ஜே சியோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3 தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரிஸ்டலில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
2: நேரம் 7:25:30.
3: உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன.
2: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்பாக,
4: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?

0: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
1: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
2: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
3: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரசாயன உர மூடைகள் அதிக விலைக்கு விற்பனை செய்யக்கூடாது என வேளாண்மைத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. உரங்களை விற்பனை முனைய இயந்திரம் மூலம் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு யூரியா உரங்களை தேவைப்படும் அளவுக்கு அதிகமாக விற்பனை செய்யக்கூடாது. யூரியா உரங்களை விற்பனை செய்யும் போது பட்டியலில் விவசாயி முகவரி மற்றும் விவசாயியின் தொலைபேசி எண்ணுடன் விவசாயியின் கையொப்பம் பெற வேண்டும். உரம் விற்பனை நிலையத்தில் உரம் இருப்பு மற்றும் விலைப்பட்டியல் கட்டாயமாக பராமரிக்க வேண்டும். எப்பொழுதும் விற்பனை நிலையத்தின் இருப்பு விவரங்கள் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பொட்டாஷ் போன்ற உரங்களின் அதிகபட்ச விலைகள் தற்பொழுது மாற்றப்பட்டு வருவதால் புதிதாக வரும் உரம் மூடைகளை தனியாக பராமரிக்க வேண்டும் எனவும், உரம் மூடையில் உள்ள அதிகபட்ச விலைக்கு மேல் விற்பனை செய்யக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. உர விற்பனையை கண்காணிக்க அந்தந்த வட்டார உர ஆய்வாளர் கடையை தினமும் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் பிற மாவட்டங்களில் இருந்து கண்காணிப்பு குழு இம்மாவட்ட கடைகளை சோதனை செய்திட உள்ளது என வேளாண்மைத்துறை அறிவித்துள்ளது. திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கன்னிப்பூ சாகுபடிக்கு உகந்த டிபிஎஸ் 5 ரக ஆதார விலை நெல் விற்பனைக்கு உள்ளது. மழைக்கு சாயாமலும் அதிக மகசூலும் கொடுக்கும் தன்மையுடையது. குறைந்த அளவே இருப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி வாங்கி சென்று பயனடையுமாறு திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9944044193 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, பலரக வாழை சாகுபடி அனுபவங்கள், பைங்குளம் எம் ராஜேந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி, மிஷன் இந்திரதனுஷ் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பழச்செடிகள் பராமரிப்பு, மேல்புற வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
0: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: விவசாயிகள் விவசாய விளைபொருட்களை ஒரு வணிகமாக கருதி எண்ணாமல், இடைத்தரகர் மூலம் அந்த விளைபொருட்களை விற்பனை செய்யாமல் நேரடியாக அதை சந்தைப்படுத்தும் போது விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும்.

0: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: இப்பொழுது பலரக வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் பயங்குளம் எம் ராஜேந்திரன் அவர்கள்.
2: சார் வணக்கம். சார்
3: வணக்கம்.
2: சார், வேளாண் அனுபவங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை வருடத்து அனுபவங்கள் இருக்கும்?
3: 50 ஆண்டுகள் அனுபவம் இருக்கும். இப்போ குறிப்பாக ஒரு 5 ஆண்டுகள் தான் முழுமையான விவசாயம்.
2: சார், இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து வேளாண்மையிலேன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் தான் வந்து அனுபவங்கள் இருக்குது. இப்போ குறிப்பான்னு பார்க்கும்போது 5 ஆண்டுகளில் வந்து முழு நேரமாட்டும் நீங்கள் வந்து வேளாண்மை சாகுபடி செய்யறேன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வேலைகள் அந்த மாதிரி பார்த்தீங்களா?
3: ஆசிரியர் பணி, ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று அதுக்கு பிறகுதான் இந்த விவசாயத்தில். அதுலேயும் இயற்கை விவசாயம், நஞ்சில்லாத விவசாயம்.
2: இப்போ நீங்கள் கூட வந்து ஆசிரியர் பணி ஓய்வுக்கு பிறகுதான் வந்து முழு நேரமாட்டு ஒரு 5 ஆண்டுகள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஆசிரியர் பணி இருந்தாலும் கூட பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த வேளாண்மையில் வந்து ஈடுபாடு காட்டுனீங்களா?
3: ஆமாம், அதுவும் காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், வாழை, இப்படிப்பட்ட விவசாயம் அப்பவும் செய்துட்டு தான் இருந்தோம்.
2: இப்போ வந்து ஆசிரியர் பணின்னு பார்க்கும்போது நம்ம மாவட்டத்தில் வந்து நீங்கள் ஆசிரியர் பணி செய்தீங்களா, இல்லை வந்து வேற மாவட்டங்களில் வந்து நீங்கள் ஆசிரியர் பணி செய்துட்டு நீங்கள் ஓய்வு பெற்றீங்களா?
3: பக்கத்து ஊர் அம்சி உயர்நிலை பள்ளியில் பணியாற்றி.
2: அப்போ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆசிரியர் பணி செய்தாலும் கூட பார்க்கும்போது அந்த வேளாண்மையிலின் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தீங்க.
3: ஆமாம்.
2: அப்போ பார்க்கும்போது எந்த மாதிரி பயிர்கள் வந்து சாகுபடி செய்தீங்க?
3: அப்போது காய்கறிகள், வாழை, மரவள்ளி கிழங்கு, மற்ற கிழங்கு வகைகள், தென்னை உண்டு, தென்னை கடையில் ஊடுபெற சேனை, சிறுகிழங்கு, காய்ச்சல், இப்படி கிழங்கு வகைகள், மரவள்ளி கிழங்கு, பிறகு வாழை காய்கறிகள்.
2: இப்போ வந்து கிழங்கு வகைகளும் வந்து சாகுபடி செய்யுங்க, அதே போல வந்து வாழைப்பயிர்களை வந்து நீங்கள் சாகுபடி செய்யுங்க.
3: ஆமாம்.
2: இப்போ தற்போதுன்னு பார்க்கும்போது எந்த பயிர் வந்து அதிக அளவில் சாகுபடி செய்யுங்க?
3: இப்போ அதிகப்படியாக வாழை, வாழைக்கு முக்கியத்துவம் கூட செய்துட்டு இருக்கேன்.
2: இப்போ வாழைன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்களை வந்து நீங்கள் சாகுபடி செய்யுங்க?
3: நான் தேர்ந்தெடுத்த ரகங்கள் செவ்வாழை, செந்துழுன்னு சொல்லுவாங்க, பிறகு ரசகதளி, பிறகு இப்போ திருச்சி பனானா ரிசர்ச் சென்டர்ல இருந்து ஒரு 50 டிஷு கல்ச்சர் வாழை கன்று வச்சு அது இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்கு.
2: இப்போ நீங்க செவ்வாழையும் வந்து சாகுபடி செய்யறீங்க, அதே போல வந்து ரசகதளி வாழையும் சாகுபடி செய்யறீங்க, அதே போல வந்து திசு கல்ச்சர் மூலம் பார்க்கும்போது அதுலயும் வந்து நீங்க வாழை சாகுபடி செய்யறீங்க. இப்போ செவ்வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து எவ்வளவு ஏக்கர்ல சாகுபடி செய்யறீங்க, ரசகதளியை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளவு ஏக்கர்ல சாகுபடி செய்யறீங்க, திசு வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து எவ்வளவு ஏக்கர்ல சாகுபடி செய்யறீங்க?
3: டோட்டலா மொத்தமா பார்த்தா 1 ஏக்கருக்கு உள்ள
2: கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்குள்ளதான் வந்து இந்த 3 ரகங்கள் வந்து நீங்க சாகுபடி செய்யறீங்க.
3: ஆமா. இதுல என்ன கலப்பு ரகங்கள், இந்த பனை வாழைன்னு சொல்லுவாங்க, கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க, சிலவங்க அதை சாம்பல் கதலின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது செலவு ரொம்ப குறைவு. அது வாழையை மட்டும் நம்ம ஒரு முறை நடவு செய்தாச்சுன்னா இன்னொரு ரெண்டு தடவை தண்ணி விட்டு ஏதாவது லேசா உரம் போட்டா நல்ல ஈல்டு கிடைக்கும். ஆனா விலை சீப் அண்ட் பெஸ்ட், 20 ரூபா தான் கிடைக்கும் ஒரு கேஜி. ஆனா அதுவும் 20 கிலோ 25 கிலோ வரையிலும் விடும்
2: ஒரு வாழைத்தார்.
3: வாழை, ஆமா, ஒரு வாழைத்தார் 25 கிலோக்கு மேல. இது என்னுடைய இது, நிறைய எடுக்கலாம். அதுக்காக முழு நேரம் அதுலயே, அதாவது இந்த சிவப்பு வாழைக்கு சேர வேலையெல்லாம் செய்தா அது இன்னும் பெரிய கொலையா விட்டலாம்.
2: இது வந்து ஒரே நிலப்பரப்புல போட்டிருக்கீங்களா, இடங்கள்ல இடங்களை வந்து நிலப்பரப்புகள் வந்து மாறுபட வாய்ப்பு இருக்குமா?
3: ஒரே ஏரியா தான், ஆனா நிலங்கள் மாறி மாறி தான் இருக்கு. ஒரு இடம் 25, ஒரு இடம் 25, 3 இடமா தான் போட்டிருக்கேன்.
2: அது வந்து ஒவ்வொரு நிலப்பரப்புலன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ரகங்கள் தான் வந்து நீங்க சாகுபடி செய்யறீங்க?
3: ஆமா, ஒரே ரகம் தான். சிவப்புனா சிவப்பு, ரசகதிரிலாம் அதுல ரசகளி, பிறகு இந்த டிஷு கல்ச்சர்ல அது போட்டு நான் ஊடு பேர் ஒரு அங்கங்க ஒரு 10 வச்சிருப்பேன். அது நம்முடைய தேவைக்காக
2: நாட்டு ரகங்கள்
3: பாளையங்கோட்டன், பனைவாளையன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சாம்பல் கதளி,
2: இந்த மாதிரி ரகங்கள்.
3: அது ஊடுபேர, அதுக்கு இடையில வச்சிருக்கேன்.
2: இப்ப செவ்வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது அதனுடைய கன்று தேர் வந்து நீங்க எங்கிருந்து வாங்குறீங்க?
3: இது நான் 3வது முறை செய்திருக்கேன். அதுக்கு முன்னால பக்கத்து ஊர்ல இருந்துதான் ஒரு 40 கன்று வாங்கிட்டு வந்து அதை நான் தான் போய் செலக்ட் பண்ணி அந்த கண்ணு எப்படின்னா வரும்போது ஊசி இலமா இருக்கும், அந்த கண்ணுக இலைகள் வரும்போது ஊசி இலமா இருக்கும். அப்படிப்பட்ட கண்ணு மீடியம் கண்ணா, ரொம்ப பெருசும் இல்லாம ரொம்ப சரசும் இல்லாம மீடியம் கண்ணாகிட்டு அதை தேர்ந்தெடுத்து இங்க 4 அடி வீதி, 4 அடி அகலத்துல கொண்டு எடுத்து அப்போ அதுல மக்கிய தலைகள், அதாவது இலைத்தலைகள், முன்னாலே எல்லாம் அந்த குழையன்னு சொல்லுவாங்க, இப்பதான் சரிவதெல்லாம் போட்டு சாம்பல் தொழு உரங்கள் ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேல கண்ணை வைக்கும்.
2: இப்ப நீங்க வந்து ஏற்கனவே வந்து முதல் டைம்ல வந்து நீங்க கன்று தேர் வந்து தேர்ந்தெடுக்க போவீங்க. அப்போ ஒரு தாய் வாழை அறுவடை முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பக்க கன்றுகள், ஒரு 4-5 பக்க கன்றுகள் இருக்கும். எத்தனை கன்றுகளை வந்து நீங்க அதை தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க? எப்படிப்பட்ட அந்த தரமான கன்றுகளை வந்து நீங்க பார்த்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க?
3: அதாவது 5 கன்று ஒரு தாய்க்கு நிக்கணும், 3 கன்று அதுல இருந்து எடுக்கணும். அந்த 3 அதாவது

0: அது மீடியமான வளர்ச்சியா இருக்கணும், ரொம்ப வளர்ந்தேன்னா எடுக்கக்கூடாது. அப்புறம் அந்த இலைகள் எல்லாம் ஊசி மாதிரி வரும், அந்த கன்று தான் தரமான கன்று.
1: இப்போ அந்த கன்றுகள் வந்து இலக்கி எடுக்கணும்னு பார்க்கும்போது நீங்களே இலக்கி எடுக்கிறதா இல்லை ஆட்கள் கொண்டு போய் நீங்கள் வந்து கம்பி வச்சு எடுக்கிறது?
0: செய்யலாம், அது நான் ஆள் வச்சு தான் கம்பி வச்சு எடுத்து அதை சைஸ் பண்ணி அவங்க தருவாங்க. இங்கே கொண்டு வந்து அவங்களே நட்டு தருவாங்க. வேலைக்கு ஒரு ஆள் வச்சுருக்கேன், வச்சு அவங்களே நட்டு தான். மற்றொரு வேலையெல்லாம் நான் தான் செய்வேன்.
1: முதல் டைமில் வந்து நீங்கள் அந்த கன்றுகளை வாங்கி நட்டு கிட்டத்தட்ட இப்போ வந்து மூணாவது டைம் வந்து நீங்கள் அந்த வாழை சாகுபடி செய்றீங்க. இப்போ தொடர்ச்சியாட்டு அந்த வாழை சாகுபடி செய்யும்போது அந்த அளவுக்கு வந்து பலன் கிடைக்க ஆரம்பிக்குமா?
0: கிடைக்கும். அதே அதாவது முதல் தடவை 36.5 கிலோ நான் எடுத்திருக்கேன் ஒரு செந்துள்ளூர் வாழையில, 36.5 கிலோ. ரெண்டாவது 20-25 கிலோ அதே மூட்டில், அதே ஆனால் கொஞ்சம் வேலை குறைவு. ஏன்னா அது வெட்டி வந்து ஒரு 4-6 மாசத்துக்குள்ள அடுத்த கோல வந்துடும், இல்லைன்னா அது 12 மாசம் ஆகணும். இப்போ ஒரு கண்ணு வச்சு அது முழுசா வாழை அறுவடை செய்யணும்னா 12 மாசம், சில டைம்ல 13 மாசம் வரையில ஆகும். ஆனா அதே மூட்டில் விட்டு வேலை செய்தா ஒரு 6 மாசத்துல அது முதல்ல அறுவடைக்கு அடுத்தது 6-7 மாசத்துல அடுத்த செகண்ட் ட்ரிப் அதை நம்ம அறுவடை செய்யலாம்.
1: இப்போ முதல் டைம்ல வந்து நீங்க கன்றுகளை வாங்கி நீங்க நிலத்துல நட்டுட்டு அதுல இருந்து அந்த பக்க கன்றுகளை வந்து தொடர்ச்சியாட்டு ஒரு 3 டைம் வந்து நீங்க விட்டு அதுல இருந்து பலன் எடுக்கிறீங்க.
0: ஆமா.
1: அப்ப வந்து நமக்கு வந்து செலவு குறைய வாய்ப்பு இருக்கும்.
0: ஆமா. செலவுனா இப்போ ஏற்கனவே எடுத்த குண்டு தேவையில்லை, ஏற்கனவே கண்ணு பாதி தூரத்துக்கு வளர்ந்துருக்கும். அப்ப முதல் தடவை செய்யற அந்த தாய்க்கு கொடுத்த உணவு தான் இதுக்கும் கிடைக்கும். அது போனவரை அதுக்கு போற, அப்ப நம்ம 6 மாசத்துக்கு பிறகுதான் செய்யணும். அப்ப 6 மாசம் வரையிலும் அதுக்கு ஒரே வேலை தான், அதுக்கு பிறகுதான் 2வது இந்த ஸ்டெப் வரும். அப்ப நமக்கு விவசாயம்

0: முதல் தடவை செய்யற அந்த தாய்க்கு கொடுத்த உணவு தான் இதுக்கும் கிடைக்கும். அது போனவரும் அதுக்கு போற அப்ப நம்ம 6 மாசத்துக்கு பிறகுதான் செய்யணும். அப்ப 6 மாசம் வரையிலும் அதுக்கு ஒரே வேலை தான், அதுக்கு பிறகுதான் ரெண்டாவது இந்த ஸ்டெப் வரும். அப்ப நமக்கு விவசாய செலவு குறைவு, அப்புறம் 6 மாசத்துல அடுத்த ஈல்டு கிடைக்கும். ஆக விவசாயத்தை பொறுத்த அளவுல இந்த கண்டு விட்டு செய்தல், நடைமுறை செய்தல் ஒரு சிறப்பான முறை.
1: இப்ப செவ்வாழை பொறுத்தளவு பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு இடைவெளி கொடுக்க வேண்டியிருக்கும்?
0: குறையாம ஒரு 10 அடிக்கு ஒரு வாழை வைக்கணும். இலைக்கையில தட்டாம இருந்தா வாழை நல்லா வரும், கொலையும் நல்லா விடும். ஒரு இலையோட ஒரு இலை உள்ள போய் அப்படி இருந்தோம்னா கொஞ்சம் எனக்கு அனுபவத்துல கொஞ்சம் ஈல்டு குறைவா தான் இருக்கும், வளர்ச்சியும் குறைவா தான் இருக்கும்.
1: இப்ப செவ்வாழை வச்ச பிறகு அதுல நீங்க ஊடு பயிர்கள் அந்த மாதிரி சாப்பிட்டு செய்றீங்களா?
0: வச்சிருக்கேன், சேம்பு வச்சிருக்கேன், பிறகு சேனக்கிழங்கு வச்சிருக்கேன், இந்த ரெண்டும் வச்சிருக்கு.
1: கிழங்கு வகைகள் வந்து சாகுபடி செய்யறீங்க?
0: ஆமா.
1: இப்ப வந்து செவ்வாழை கண்ணு வச்ச பிறகு வந்து நமக்கு வந்து முதல் உரம் பார்க்கும்போது எத்தனை நாள் பிறகு நீங்க முதல் உரம் கொடுக்கறீங்க?
0: நடும்பவே நம்ம அந்த தொழு உரம் மக்கிய இலைத்தலைகள் சாம்பல் போட்டுதான் நடுறோம். அதுக்கு பிறகு 3 இலை 4 இலை எடுத்த பிறகு ஒரு உரம் தொழு உரமோ இல்ல சாதா கொஞ்சம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டு மண் அணைச்சு விடணும். மண்ணை கொஞ்சம் அணைச்சு அதுக்கு மேல மூடாக்கு போடணும். எப்பவுமே வாழையை பொறுத்த அளவுல மூடாக்குல தான் அதுக்கு முழு பலனும் கிடைக்கும். இந்த சூரிய ஒளி நேர் தாக்கம் வேருக்கு இருக்கக்கூடாது, அதனால மூடாக்கு போட்டு மண் அணைச்சு கொடுத்தா. பிறகு அடுத்தது 3வது மாசத்துல லேசா அது ஒரு கையுறம், அப்போ 45வது நாள்ல 54வது நாள்ல ஒரு கையுறம் போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு அதே மாதிரி கொஞ்சம் லேசா ஒரு மூட்டுக்கு ஒரு 200 கிராம் அளவுல அது போட்டு, பிறகு ஒரு 4வது மாசம் ஒரு தடவை தொழு உரம் கொடுக்கணும். தொழு உரம் கொடுத்து அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு குறைஞ்ச 10 கிலோவாவது தொழு உரம் போட்டு கொடுக்கணும்.
1: கொடுத்தா வந்து அது நல்ல ஒரு வளர்ச்சி,
0: நல்ல ஒரு வளர்ச்சியில வரும்.
1: இது போக வந்து நீங்க வந்து ரசகதளி வாழை கூட சாகுபடி செய்யறேன்னு சொன்னீங்க. இப்ப அந்த ரசகதளியை பொறுத்தவரை பார்க்கும்போது அதனுடைய கன்று தேர்வுகள் வந்து நீங்க எங்கிருந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க?
0: அதுவும் அப்படிதான், அது வயல் பக்கத்துல வயல்கண்டத்துல வச்சவங்க அங்க இருந்து அதுவும் நம்ம பார்த்தோம். அது வயல்கண்டத்துல நிறைய இந்த கன்றுக்கு அடியில இந்த கிழங்கு கருவங்க பிடிச்சிருக்கும், அதனால அது இல்லாம அதை செலக்ட் பண்ணி பார்த்து, பிறகு இந்த வயலண்டு வாங்கக்கூடிய கண்டை பொறுத்த அளவில் அப்படி நேராக கொண்டு வந்து இங்கே வைக்கிறது நல்லா இல்லை. அதுக்கு இந்த மீன் அமிலம் இருக்கு, அது பூச்சி விரட்டி, அதுக்கு பூச்சி விரட்டியும் வளர்ச்சி ஊக்கியும் கூட, அதில் இப்போ 100 மில்லி மீன் அமிலத்தில் 2 லிட்டர் அல்லது 5 லிட்டர் தண்ணியை விட்டு அதில் முக்கி மற்றபடி செவ்வாழைக்கு என்ன செய்தோமோ அதே மாதிரி குண்டெடுத்து அதுபோல அடியில் உரம் போட்டு மக்கிய தலைகள் சாம்பல் போட்டு நட்டுற வேண்டும்.
1: இது வந்து ஒரு டைம் நீங்கள் அந்த அந்த கன்றுகள் வாங்கி வச்சு தொடர்ச்சியாட்டு நீங்கள் அந்த பக்க கன்றுகளை விட்டு வளர்க்குறதா, இல்லை ஒரு டைம் வந்து நீங்கள் அறுவடை முடிஞ்சிட்டு திரும்ப அந்த நிலங்களை வந்து சமன்படுத்திட்டு திரும்பவும் புதிய கன்றுகள் வச்சு நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுக்கிறதா?
0: இல்லை, நான் 3 முறை ஒரே இதில் செய்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை திருப்பி கலையில் போட்டு அதை மறைச்சு அந்த கண்ணு வைக்க கூடாது, வேற கண்ணு தான் வைக்கணும். சுலபத்தில் 3 முறைக்கு தான் அது சாத்தியம்.
1: இப்போ ரசகதளியை பொறுத்தவரை பார்க்கும்போது அது எவ்வளோ இடைவெளி நமக்கு கொடுக்க வேண்டியிருக்கும்?
0: அது இதே மாதிரி 8 அடி, அது 10 அடி, இது 8 அடி.
1: செவ்வாழைன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 அடி கொடுக்கணும், ரசகதளியை பொறுத்தவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 அடி கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஊடு பயிர்கள் அந்த மாதிரி
0: கிழங்கு வகைகள் எல்லா வாழை விவசாயத்திலையும் கிழங்கு பெயர்கள் ஊடு பெயராக செய்யலாம். இதில் நான் கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு போட்டிருக்கேன்
1: இடையில. இது போக சார் நீங்க சொன்னீங்க வந்து திசுவாழை கூட வந்து சாகுபடி செய்யறேன்னு சொன்னீங்க. இப்போ அந்த திசுவாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க இப்போ எந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்க அந்த திசுவாழையை வந்து வாங்கிட்டு வந்தீங்க?
0: ரகங்களை பொறுத்த அளவில் அவங்க ஒரு 3-4 சொன்னாங்க, ஆனால் இப்போ எனக்கு அது அத்தனையும் ரோபஸ்டா. அது என்னன்னா மஞ்சள் கலர், மோரிஸ்னா பச்சையா இருக்கும் காய், இது மஞ்சள் கலர், நல்ல மஞ்சள் கலர்ல வருது. ஆனால் செந்துழுவனுக்கு செய்த அதே டைம்ல வச்ச வாழை அதே வேலையெல்லாம் செய்து, ஆனால் செந்துழுவன் 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்றேன், 36.5 கிலோ செந்துழுவன் முதல் கொலை 36.5 கிலோ வந்தது, இந்த கொலை 32.250 வந்து, ஆனா 25 ரூபா தான்
1: கிலோக்கு
0: 25, அது 65 ரூபா.
1: இப்ப திசுவாழை பொறுத்தவரை பார்க்கும்போது திருச்சி வாழை ஆராய்ச்சி நிலையத்திலே வாங்கிட்டு வரும்போது அது வந்து ஒரு செடி வகையா தான் இருக்கும், கவர்ல வச்சிருக்கோம். இப்ப அந்த திசுவாழைன்னு வாங்கிட்டு வரும்போது நீங்க போய் வாங்கிட்டு வந்ததா, இல்ல வந்து நீங்க அவங்க ஆராய்ச்சி நிலையத்துல வந்து தொடர்பு கொண்டு அவங்க வந்து அனுப்பி வச்ச அனுபவங்களா?
0: அவங்கள தொடர்பு கொண்டு நான் என்னுடைய நண்பர் ஒருவருமா திருச்சி ஆராய்ச்சி நிலையத்துக்கு மரான ரிசர்ச் சென்டருக்கு போய் அந்த மேடத்தை மீட் பண்ணி அவங்க உள்ள அங்க உள்ள லேபரை வச்சு ஆளுக்கு 50-50 ஒரு பிக் ஷாப்பர்ல வச்சு தந்து விட்டாங்க. அதுக்கு எடை பார்த்தா 50 கிராம் கூட இருக்காது, ஒரு கன்று அப்படி நாங்க பிக்ஷாப்பர்ல வச்சே கொண்டு வந்தோம். கொண்டு வந்து வீட்டுல வச்சு ஒரு 15 நாள் தண்ணி விட்டோம்.

0: தண்ணி விட்டு பிறகுதான் அந்த கவர்லண்டு எடுத்து அதுவும் இதே மாதிரி குண்டு எடுத்து போட்டோம். ஆனா இந்த அளவுக்கு முதல்ல அது குண்டு எடுக்க வேணாம் தெரியாம தான் செய்தேன், சின்ன குண்டா போதும் ஏன்னா சின்ன தையானால. பிறகு செகண்ட் ட்ரிப்பு ஒரு 3 மாசமோ 2 மாசம் தாண்டி அடுத்த உரம் கொடுத்து அதுக்குதான் குண்டு பெருசா வைக்கணும். நான் பெருசாவே எடுத்துட்டேன், எடுத்து வச்சு ஆனா பரவாயில்ல, அதுல அந்த மூடாக்கெல்லாம் போட்டிருக்கு, சரிவு வேஸ்ட்கள் எல்லாம் போட்டு இது பண்றதுக்கு நல்ல வசதி.
1: இப்ப வந்து நம்ம ஒரு வாழை ரகங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் பார்க்கும்போது நம்ம அந்த தாய் வாழையிலிருந்து அந்த பக்க கன்றுகளை எடுத்து நம்ம அந்த கிழங்கு வகைகளை வந்து நம்ம அதை வந்து சுத்தப்படுத்திட்டு நம்ம வந்து நேரம் வந்து அந்த நிலத்தில் நடுவோம். இப்போ திசு வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது அது ஒரு செடி வகையில இருக்கும். இப்போ அந்த கிழங்கு வச்சு வளர்றதுக்கும் இந்த திசு வாழை நீங்க இந்த செடி வச்சு வளர்றதுக்கும் வந்து நாட்கள்ல வந்து அதிகப்பட வாய்ப்பு இருக்குமா?
0: இருக்கு. அது கிழங்குலேருந்து வரக்கூடியது டக்குன்னு வந்துட்டுனா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும்
1: அந்த இலைகள் விட.
0: இலைகள் இது கிட்டத்தட்ட ஒரு 2 அடி உயரம் வர்றதுக்கே ஒரு 3 மாசம். அது ஆல்ரெடி நம்ம செவ்வாழை அல்லது ரசகதழி வைக்கும்போது அதுவே 2 அடி உயரத்தில் இருக்கும் அந்த கிழங்குல இருந்து அந்த கன்றுகள் வளர்ச்சி. இது 3 மாசம் வரையிலும் ஆச்சு அந்த அளவுக்கு, ஒரு 2 அடி தூரத்துக்கு இலை அடிச்சு வர்றதுக்கு. பிறகு ஒரு கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 10-12 மாசம் கரெக்டா 12 மாசம் ஆச்சு. இப்ப கொலை விட்டு நான் இப்ப அறுவடை பண்ணிட்டு இருக்கேன்.
1: இப்ப ரோபஸ்டா பொறுத்தவரை பார்க்கும்போது இடைவெளி நம்ம வந்து எப்படி கொடுக்க வேண்டியிருக்கும்?
0: நான் எனக்கு அது முதல்ல இந்த ரோபஸ்டா அனுபவம் இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா அதே மாதிரி அந்த செவ்வாழைக்கு என்ன செய்தனோ அதே மாதிரி செய்தேன். ஆனா கிட்டத்தட்ட அது மாதிரி தான், ஒரு பாளையங்கோட்டம் வாழைக்க ஹைட் வருது,
1: நல்ல உயரம் போகுது,
0: நல்ல உயரம் போகுது. ஆனா சில நேரங்கள்ல நம்ம எவ்வளவு கொடுக்கக்கூடிய உரத்தை பொறுத்து அந்த வாழனுடைய வளர்ச்சி இருக்கு.
1: ஆனா ரோபஸ்டா பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தானே உயரம் போயிட்டு அது வந்து குலைக்க ஆரம்பிச்சு?
0: இல்ல, இது நல்ல உயரம் நான் வாங்கிட்டு வந்தது நல்ல. ஆனா கொஞ்சம் அந்த கண்டம் கொஞ்சம் மரங்களுக்கு இடையில நிக்குது, அதனால கொஞ்சம் ஃபாஸ்டாவும் கொஞ்சம் உயரமா வளர்ந்தது. நல்ல வெயில் உள்ள இடத்துல இருந்தா இவ்வளவு வளராதுன்னு சொல்றாங்க. அதனால குறிப்பிட்ட அளவு, ஆனா குறிப்பிட்ட அளவுல கிட்டத்தட்ட நல்ல ரசகதளி நல்ல பாளையங்கூட்ட அளவுக்கு உயரமா நல்ல மூடு எல்லாம் பெருசா வளர்ந்து.
1: இப்ப வச்சையில இருந்து நீங்க முதல் உரம் கொடுக்கணும்னு பார்க்கும்போது எத்தனை நாளை பிறகு நீங்க இந்த திசுவாளைக்கு வந்து உரங்கள் கொடுக்குறீங்க?
0: அதே மாதிரிதான் நட்டு 40 நாள் வரையிலும் எதுவுமே செய்யல, தண்ணியை தான் கொடுத்துட்டு இருந்தேன்.
1: தண்ணி தான் கொடுத்தா?
0: ஆமா, தண்ணி மட்டும் தான் கொடுத்துருந்தேன். இந்த இலை எடுக்க தொடங்கின பிறகுதான் 40 நாள் தான் கொஞ்சம் அந்த புண்ணாக்கு வகைகள் போட்டேன். பிறகு நான் அதிகமா 1 மாசத்துக்கு 1 தடவை மாட்டு கோமியம் தண்ணியில கலந்து கொடுப்பேன்.
1: அது என்ன அளவுல நீங்க அந்த கலந்து கொடுக்கறீங்க?
0: இப்போ 10 லிட்டர் தண்ணிக்கு நான் 1 லிட்டர் கோமியம் எடுப்பேன், எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி மக்கு வச்சு ஒரு மூட்டுக்கு 2 மக்கு அப்படி கரைக்கிற விட்டு அது எல்லா வாழைக்கும் நீங்க கொடுத்துட்டு இருக்கேன்.
1: அப்ப நீங்க அந்த கோமியம் விடுவா வந்து அதனுடைய வளர்ச்சி தெரிய வாய்ப்பு?
0: நல்லா வளருது, நல்ல கருப்பா வருது. சாதா வாழை விடவும் கோமியத்துக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கு. கோமியம் ஒரு அதோட அது ஒரு ஒரு பூச்சி வெட்டியும் கூட இந்த வேர்ப்புழு எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு.
1: 50 திசுவாழை கன்றுகளை வந்து வாங்கிட்டு வந்தீங்க, இப்ப 50 ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சா?
0: ஒரு 40 எண்ணம் ஒரே லெவல்ல நிக்கி, ஒரு 10 எண்ணம் கொஞ்சம் இறங்கிதான் நிக்கி. 40 கொலை விட்டாச்சு, ஒரு இன்னொரு 10 எண்ணம் நிக்குது. அது இந்த சைட்ல நின்னது மரங்களுக்கு இடையில ஆனதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் வளர்ச்சி, ஆனா அது கூடிய சீக்கிரம் வந்துடும். ஆனா எந்த இது பூச்சி தாக்கம் குறவும்.
1: இப்போ ஒவ்வொரு ரகங்களை பொறுத்தல பாக்கும்போது எத்தனை மாதத்தை பயிர்?
0: செவ்வாழை பொறுத்தவரை 12 மாசம், 1 வருஷம் முழுக்க முழுசா இருக்கணும். ரசகதளி 10-12, அதுவும் 10 to அது நம்முடைய வேலை செய்யக்கூடிய திறனை பொறுத்து இருக்கு. எவ்வளவு தூரம் ஊட்டம் கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு அது சீக்கிரம் இதாகும். கொஞ்சம் நம்ம ஊட்டம் குறைச்சிட்டேன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் கிடைக்கும். இப்ப 10 மாசத்துல அறுவடை செய்ய வேண்டியது 11 மாசம் 12 மாசம் ஆகும். ஆனா ஒண்ணு போல செவ்வாழை மாதிரி செய்யிட்டு இருந்தேன்னா 10-11 மாசத்துல ரசகதளி அறுவடை முடிச்சிடலாம். ரோபஸ்டா கிட்டத்தட்ட அதுவும் 11-12 மாசம் ஆகுது. மற்றவங்களுக்கு தெரியல, எனக்கு இது முதல் தடவை ஆனதுனால. எனக்கு அன்னைக்கு சிவப்பு வாழை வச்ச நேரத்துல வச்சது, சிவப்பு வாழையும் விட்டுட்டு இருக்கேன், இதையும் இப்ப 1 கொலை வெட்டியாச்சு. அப்ப கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது.
1: ஆரம்பத்திலேன்னு பாக்கும்போது கம்புகளோ கயறுகளோ இந்த மாதிரி கட்டி விட்ட அனுபவங்கள் இருக்கா?
0: இல்ல, எதுவும் செய்யல. இயற்கை விவசாயத்துல அந்த தொழுவுரங்கள்லாம் கொடுத்ததுனால அந்த தண்டு பாக நல்லா பருமனா இருக்கு,
1: அந்த மூடு பகுதி.
0: அதனால எதுவும் கட்டலான்னு சொல்லுவாங்க. துளுவனை பொறுத்த அளவுல வேண்டாம், துளுவன் கிட்டத்தட்ட ஒரு தென்னை மரத்துக்கு அடி வருது. ஆனா ரசகதளி கெட்ட சொல்றாங்க, நான் கெட்டல, ஆனா கெட்ட அளவுக்கு எனக்கு அந்த இது தெரியல.
1: அந்த அளவுக்கு நீங்க அந்த மண்ணுல வந்து
0: மண்ணை அணைச்சு கொடுத்துட்டே இருக்கணும். மண்ணை அணைச்சு கொடுத்து எப்பவுமே வேற அடியில தான் இருக்கணும். அந்த மண்ட பாகம் மானம்னு சொல்லுவாங்க, அது மூடி இருக்கணும். எப்பவும் அது மண்ணுக்கு அடியில தான் இருக்கணும். அது கொஞ்சம் பிடித்தம். கொஞ்சம் வேற எல்லாம் மேல இருந்தேன்னா காட்டுல சீக்கிரம் அசைஞ்சிடும்.
1: இது திசோ

0: பொறுத்துல பாக்கமா
1: ட்ரிஸ்வாலையும் அதே மாதிரி தான். ட்ரிஸ்வாலையும் இதெல்லாம் எதுவும் கட்டல, ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா தான் நிக்கும். அதுவும் செந்துள்ள மாதிரியே நிக்கும், பெரிய பெரிய மூடா நிக்கும்.
0: இப்ப அந்த காய்ந்த இலைகள் எல்லாம் நீங்க எப்படி அப்புறப்படுத்துறது, அப்படி விடுறதோ
1: அது கண்டிப்பா அப்புறப்படுது. அது அப்புறப்படுத்தாம இருந்தா பூச்சி தாக்கம் அதிகமா இருக்கும். ஒரு இலை கரிஞ்சு கீழே வந்தாலும் அதை அறுத்தெடுத்துறோம்.
0: அறுத்தெடுத்துருவீங்க?
1: ஆமா, அறுத்தெடுத்து நான் மூட்டிலேயே வச்சு மண்ணை போட்டுருவேன். அப்ப அது மூடாக்கு போலிங் இருக்கும்,
0: உரமாக்கி.
1: ஆமா, உரமாகும். சிலவங்க எரிக்கிறாங்க, நான் எரிக்கல, நான் அதைய போட்டு சுத்தி மூட்ல வச்சுட்டு கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டு நிறைய பக்கம் போட்டு தண்ணி அடிக்கிறது.
0: இப்ப இந்த கொலைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க? இப்ப நீங்க கூட சொன்னீங்க வந்து செவ்வாழையில வந்து ஒரு டைம் வந்து 36.5 கிலோ கிடைச்ச அனுபவங்கள் இருக்குன்னு சொன்னீங்க.
1: சந்தைப்படுத்த பொறுத்தவரை எனக்கு ரொம்ப கஷ்டம். 36.5 கிலோ ஸ்கூட்டியில ஏறாது, பின்னால வண்டியில வச்சுட்டு அனுப்ப முடியாது. 2 கொலை 3 கொலை உண்டு கார்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். வீட்டுல இருந்து பைங்குளம், பயங்குளத்துக்கு வரணும்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் கார்ல கொண்டு வந்து கொடுக்குறோம். முஞ்சரையில கொண்டு கொடுத்தேன் முதல்ல ஒரு 4-5 கொலை, அதுவும் கார்ல கொண்டு, அதுவும் 35 கிலோ 36 கிலோ. பிறகு சின்ன கடையில இது எடுக்க மாட்டாங்கன்னா பெரிய கொலை, அதனால பெரிய கடைக்கு தான் இது போகுது. அதனால நம்ம கடைகளை செலக்ட் பண்ணி கேட்டு தான் கொண்டு கொடுக்கணும். ஆனா வாங்குறாங்க. எந்த இதுல காய்கறி நல்லா திரட்சியா அழகா இருக்கும். இயற்கை விவசாயம், பூச்சி மருந்து அடிக்கிறது இல்ல. பூச்சிக்கு பதிலா பழக்காடி, அது ஒரு மாசத்துக்கு ஒரு
0: தயார் பண்றேன்.
1: பிறகு மீன் அமினோ அமிலம், அது நானா தான் தயார் பண்ணி அது ஒரு மாசத்துக்கு ஒருக்கா பூச்சி விரட்டியாகவும் வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுத்துறேன்.
0: இது ரசகதளியை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த கொலைகளை வந்து நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க?
1: ரசகதளியும் அப்படிதான். இப்போ ரசகதளியும் செந்துள்ளவன் வாங்குறதுக்கு ஆஃபர் ரொம்ப கேட்கறாங்க, கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. இந்த இதை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ரோபஸ்டா அவங்க அவங்க அவங்க கேட்கற விலைக்கு தான் கொடுக்கணும். இது இல்ல, நான் எனக்கு இயற்கை விவசாயம் 5 ரூபா கூட தாங்கன்னா ரசகதளிக்கும் இதுக்கும் தாராங்க. நான் ரோபஸ்டாக்கு இங்க கம்மி.
0: இதுதான் உங்களுடைய முதல் அனுபவம்?
1: ஆமா, ரோபஸ்டா பொறுத்தவரை இதான் முதல்.
0: இப்ப நீங்க கூட சொன்னீங்க வந்து முஞ்சரை வேளாண்மை வட்டாரத்துறையில இருந்து கூட வந்து எங்க தோட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய கண்காணிப்பு வந்து எப்படி இருக்க வாய்ப்பு இருந்து?
1: அவங்களுக்கு இதை பார்க்க ரொம்ப புதுமையா இருந்து, ஒரு ஆசிரியர் சிறந்த முறையில செய்றாங்க. பெரிய அளவில் இல்லாம குறுகிய 20 சென்ட்ல அதை மட்டும் மொத்தமா சேவை போட்டு அதை இது பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செய்து வெரைட்டியா இப்ப 3 ரகம் போட்டிருக்கேன். 3 ரகத்தையும் பார்த்தாங்க, திருப்தியா இருந்து ரொம்ப திருப்தியா போட்டோ எடுத்துட்டு போனாங்க.
0: இப்ப உழைப்பை பொறுத்தவரை சொல்லுங்க, எப்படி உழைக்கிறீங்க? இப்ப வந்து நீங்க வந்து ஆசிரியராகி இருந்து ஓய்வுக்கு பிறகு வந்து நீங்க முழு நேரம் மட்டும் விவசாயம் சாகுபடி செய்றீங்க. இப்ப உங்களுடைய தனிப்பட்ட உழைப்பா இல்ல வந்து வேலை ஆட்களுக்கு வந்து ஒரு ஆள் 2 பேரை வச்சு நீங்க அந்த பணிகளை வந்து நீங்க செய்யறது தானா?
1: என்னுடைய உழைப்பு, பிறகு வேலைக்கு ஒரு ஆள் வச்சிருக்கேன். நிரந்தரம் இல்ல, தேவைக்கு. வாழைக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த நேரங்கள் அவங்க செய்வாங்க, மற்றபடி உள்ள நான் செய்யறேன். என் பிள்ளைகள் சப்போர்ட் பண்றாங்க, பையங்க ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க.
0: இப்ப என்ன அளவுல வருமானம் இருக்கு? இப்ப நீங்க அந்த பல ரக வாழை சாகுபடி அனுபவம் செய்யும் பாக்கும்போ
1: எனக்கு இந்த முறை ரசகதளியிலையும் நல்ல 50 ரூபா 55 ரூபா ரேட்ல கிடைச்சு, செந்துழுவன் 65-60-55 கிடைச்சு. இப்ப இந்த ரோபஸ்டா கொண்டு போறது இதுக்கு மேல வேற வாய்ப்பு இல்லை. ரோபஸ்டா இது மோரிசார் ரோபஸ்டா, இது 20-25 தான். 20 தான் அவங்க மினிமம், 25-30 வச்சு விற்பாங்க. மார்க்கெட்ல 20 ரூபா தான் சொன்னாங்க. ரோபஸ்டா இந்த கொலை பாக்குறது அழகா இருந்து நல்லா இருக்கு, எந்த கேடும் இல்லை, இந்த கருப்பு கருப்பு எதுவும் இல்லை,
0: இதுவரை பல ரக வாழை சாகுபடி அனுபவங்கள் பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
2: இதுவரை பல ரக வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் பயங்குளம் எம் ராஜேந்திரன் அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ்.
3: அமுத சுரபி.
2: தொடர்ந்து மிஷன் இந்திரதனுஷ் திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
4: ஏ தம்பி, பாரு பிள்ளை எவ்வளவு நேரமா அழுதுட்டு இருக்கு. நீயும் பொஞ்சாதி என்னப்பா செய்றீங்க? முதல்ல பிள்ளைய கவனிங்க.
0: ஏக்கா, நான் பிள்ளையதான்க்கா கவனிச்சுட்டு இருக்கேன். பிள்ளைக்கு வந்து தடுப்பூசி போட்டிருக்கேன்.
4: ஓ, அதுதான் பிள்ளை அழுகு. தடுப்பூசி போட்டால் எப்படியும் காய்ச்சல் வரும் பிள்ளைக்கு, அதனால தான் அழுதுட்டு இருக்கு. சரி, யாராவது ஒரு

0: தூக்கி வச்சு கொஞ்சம் பிள்ளை சமாதானப்படுத்துங்கப்பா.
1: ஏக்கா, நேற்றைக்கு நைட்டு முதலே வந்து இந்த பிள்ளை தான் தூக்கிட்டே தான் தெரியுதே. அழுக வந்து அது நிப்பாட்டாம இருக்காக்கா. காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்துருக்கேன். அவங்க தடுப்பூசி போட்டத பிறகு உடனே காய்ச்சலுக்கு மருந்து தந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் அந்த காய்ச்சல் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால மருந்து கொடுத்துட்டு தான்க்கா இருக்கேன். இருந்தாலும் அந்த வலி வந்து தாங்க முடியாம இருக்கும். அதான் அந்த பிள்ளை வந்து அழுதுட்டு இருக்கு.
0: ஆமா தம்பி, சும்மாவா சொன்னாங்க குழந்தை பிறது அவ்வளவு கஷ்டம்னு? குழந்தை பெத்தா மட்டும் போறாதப்பா, குழந்தைய ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் வளர்த்தெடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பிள்ளைங்களை அவ்வளோ தூரம் நம்ம கேராக பாதுகாத்தாதான் இந்த மாதிரி, அதாவது தடுப்பூசி முறைகள் மட்டும் இல்லாமல் பலவிதமான நோய்கள்ல இருந்து பிள்ளைகளை காக்கிறதுக்கு நாம வந்து தடுப்பூசி போட்டால் மட்டும்தான்ப்பா முடியும்.
1: கண்டிப்பாக்கா. அதனால தான் வந்து மத்திய அரசு வந்து பல்வேறு திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு திட்டம் தான் மிஷன் இந்திரா தனுஷ் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 2014 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம்க்கா. இது வந்து சுகாதாரத்துறை மூலம் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னு தெரியுமா? இது வந்து குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி போடணும், அதே போல கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இந்த தடுப்பூசி போடும்போது அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பாக அமையும்.
0: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். அதாவது குழந்தை எப்போ உருவாச்சோ அந்த சமயத்திலிருந்து இந்தெந்த தடுப்பூசிகள் இந்தெந்த பருவங்கள்ல போடணும் அப்படின்னு ஒரு கால அட்டவணை வந்து நம்மளுடைய சுகாதாரத்துறை வந்து ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்கும் அறிவுறுத்துறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை நம்ம கரெக்டா செய்யணும். அப்படி செய்யாம போற பட்சத்துல தான் சில குழந்தைகளுக்கு சில பல குறைபாடுகள் வந்து வருவதற்கான வாய்ப்பு அதிகரிக்குது. ஏன்னா முன்னாடி உள்ள காலம் போல இல்லப்பா. முன்னாடி ஒரு வீட்டுல வந்து 5 பிள்ளைங்க 10 பிள்ளைங்கன்னு இருக்கும். அதுக்கு நிறைய பேருக்கு, அதாவது வீட்டில் உள்ள பெரிய பாட்டிமார்கள், நல்ல விஷயங்கள் தெரிஞ்சவங்க, அனுபவசாலிகள் ஒரு சில விஷயங்கள் அந்த கர்ப்பிணிகளுக்கு சொல்லி கொடுத்து அதன் மூலமா அவங்க வந்து குழந்தை பெத்தாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டிலேயே நிறைய பேர் பிரசவம் பார்த்தாங்க. அந்த டைம்ல நம்மளுடைய இறப்பு எண்ணிக்கை வந்து அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகள் வந்து நிறைய குறைபாடுகளோட பிறக்க ஆரம்பிச்சாங்க. அதனால இதை எல்லாத்தையும் நம்முடைய அரசு கருத்துல கொண்டுதான் இந்த மாதிரி நீ சொன்னது மாதிரி மிஷன் இந்திரதனுஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்து நம்மளுடைய தாயையும் சேயையும் காப்பாத்துறதுக்குள்ள ஒரு அருமையான வழிவகை செய்திருக்காங்கன்னு சொல்ற, அப்படிதானப்பா?
1: கண்டிப்பா சொல்லலாம். ஏன் தெரியுமாக்கா? இப்ப அந்த குழந்தை பிறந்த உடனே BCG, ஹெப்படைட்டிஸ் பி, அதே போல வந்து போலியோ சொட்டு மருந்து வந்து குழந்தை பிறந்ததுமே அவங்க மருத்துவமனையிலேருந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 மாதத்துக்கு சில தடுப்பூசிகள் இருக்குது. 6 முதல் 12 மாதம் வர சில தடுப்பூசிகள் இருக்குது. 1.5 வயசுக்கு தடுப்பூசிகள் இருக்குது. அதே போல வந்து 5 வயசு 10 வயசு இந்த தடுப்பூசிகள் வந்து அந்த குழந்தைகள் வந்து முறையாட்டு அந்த தடுப்பூசியை போட்டால் அந்த குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது.
0: ஆமாம் தம்பி, அதாவது பிறந்தது முதல், அதாவது 0 ஏஜ்லேருந்து 15 வயது வரைக்கும் குழந்தைகளுக்கான தடுப்பூசி முறைகளை வந்து நம்முடைய அரசு சொல்லியிருக்காங்க. அந்த சொல்லிருக்கக்கூடிய கால அட்டவணையில் நம்ம கரெக்டா குழந்தைகளுக்கு போட்டாதான் அவங்களுக்கு அந்த பருவங்கள்ல வரக்கூடிய அந்த நோய் வராம இருக்கும். முன்னாடி எல்லாம் பாரு, சம்மர் சீசன்ல எல்லாருக்கும் தட்டம்மை, பெரியம்மை, முத்தடுப்பு நோய் இந்த மாதிரி எல்லா நோய்களும் வரும். ஆனா இப்போ இந்த மாதிரி நம்ம தடுப்பூசிய கரெக்டான பருவங்களை நம்ம போடுறதுனாலதான் இந்த மாதிரி நோய்கள் வராம நம்ம வந்து குழந்தைகளை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கான ஒரு வழிவகையை வந்து நம்முடைய அரசு செய்து கொடுத்துருக்கு. அதனால எந்தெந்த பருவங்கள்ல நம்ம தடுப்பூசி போடணும் அதை கரெக்டா போட்டா மட்டும்தான் நம்ம குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாமாப்பா?
1: கண்டிப்பா சொல்லலாம்.
2: அமுதசுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள்.
3: இனி பழச்செடிகள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள்.
4: நம்ம மாவட்டத்துல பழச்செடிகள் வந்து அதிகமா நம்ம நடவு செய்யறோம். பழச்செடிகள் நடும்போது அதனுடைய 3 முதல் 5 வருடம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம நட்டுட்டு 5 வருடம் நம்ம என்ன கவனிக்கிறோமோ அதுதான் அதனுடைய வாழ்க்கை கடைசி வரையும் அதனுடைய அமைப்பு இருக்கும். இப்போ பழச்செடிகளில் அதனுடைய அமைப்பு வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம ட்ரெயினிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ட்ரெயின் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, விவசாயிகள் நட்டு அது கிரவுண்ட் லெவல்லேருந்து 3 அடி உயரத்தில் வந்து எந்த பக்க கிளைகளும் வராத மாதிரி கட்டாயம் கிள்ளி விடணும். அப்படி நம்ம பண்ணும்போது 3 அடி உயரத்துக்கு மேலே வந்து நம்ம பக்க கிளைகள் விடும்போது அதிகமாக காற்றெல்லாம் அடிக்கும்போது அந்த மரம் வந்து சாயாது, அதனுடைய கட்டமைப்பு நல்ல வலுவுள்ளதாக இருக்கும். 3 அடிக்கு மேல அவங்க எத்தனை பக்க கிளைகள் விடலாம் அப்படின்னா 3-5 கிளைகள் வரையும் விடலாம். அந்த பழ மரத்தினுடைய கட்டமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சீக்கிரமே மகசூலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது.
2: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.

0: சார்பில் உதவி ட்ரீ எட்வின் ஜெயராஜ். அமைப்பு டிஎல் ஜேக்கப்.
1: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.
2: நாள் இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கு ஒரு சிந்தனை. மீன்பிடி தொழில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் முள்ளுத்துறை எஸ் பேபி ஜான் அவர்கள். அமுது சுரபி ஈனாம் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு ஏற்படும் தோல் கழலை நோய் தகவல்களை தருகிறார் ஆப்பிக்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எஸ் லோகேஸ்வரி அவர்கள். கேட்க தவறாதீர்கள்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
2: தொடர்புடை செய்தி அறிக்கை.
4: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜவுளித்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் ஜூன் 1 தேதி முதல் அக்டோபர் 31 தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளி நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்வதற்கு இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்றும் மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2,500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரங்களுக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபானக் கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டுவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும்

0: இது குறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கி சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவரிடம் அளித்த உடனேயே அவர்கள் தாவேகாவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேகாவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும் இதனை தடுக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அரக்கோணம், தாம்பரம், காட்பாடி, சேப்பாக்கம், பெரம்பூர் உள்ளிட்ட 81 ரயில் நிலையங்களில் குறைந்த விலையில் குடிநீர் வழங்குவதற்கான கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. 5 லிட்டர் குடிநீருக்கு 25 ரூபாயும், 2 லிட்டருக்கு 12 ரூபாயும், 1 லிட்டருக்கு 8 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 13 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 88 ரன் எடுத்துள்ளது. பிரிஸ்டாலில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வான் ஹோ கிம், ஜிங் ஜ சியூ இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி FM 101. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி FM 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி FM.

0: இரவு பொழுதின் இனிமையை அதிகரிக்க உங்களோட குமரி F101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 8:06. ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்க வீட்டு குழந்தைகளோட தனித்திறமை வெளிப்படுத்த அழையுங்கள். 2602490209072 இணைப்பினாக 0465 2 அலைபேசி எண் 8903257309. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் விஎஸ். ஆதிரா.
0: ஆதிரா. ஆதிரா என்ன படிக்கிறீங்க?
1: சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: ஓகே. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: நான் இங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன், நாகர்கோவிலுக்கு.
0: நாகர்கோவிலுக்கு வந்திருக்கீங்க. அப்ப ஆதிராவோட ஊர் எங்க?
1: சென்னை.
0: சென்னை. சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கீங்க. அதில் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு ஆர்வமாக வந்திருக்கீங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியில் முதல் இந்த குழந்தையா வந்திருக்கீங்க. என்ன சொல்ல போறீங்கம்மா?
1: நான் சினிமா பாட்டு பாட போகிறேன்.
0: சினிமா பாடல் வேண்டாமே, வேற ஏதாவது சொல்லலாமே. வேற ஏதாவது பாட்டு பாடலாமே. உங்கள் புக்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி பாடல், அந்த மாதிரி தான் பேசணும். சினிமா பாட்டெலாம் பாடக்கூடாது.
1: துப்பாக்கி துப்பாய தூமலை பொறிவாயில் ஐந்த வீட்டா.

0: நீடுவார் பொய்தீர் ஒழுக நெறி நின்றார்.
1: நீடுவாழ்வார்.
0: நீடுவாழ்வார்.
1: அடுத்தது
0: அவ்வளவுதான்
1: சொல்லிருக்கீங்க. சரி, நிகழ்ச்சியில ஒரு பாடல் பாடணும் அப்படின்னு வந்தீங்க, இருந்தாலும் அந்த டைம்ல திருக்குறள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமர்த்தியமா பேசுனீங்க, சூப்பரா பேசுனீங்க. அதனால நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
0: நன்றி.
2: மாஷா ஃபர்னிச்சர்லாண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMI-யுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர்லாண்ட் ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: குழந்தைகளோட திறமைகளை வெளிப்படுத்துறது அப்படின்னா அந்த சாதுரியமான ஒரு டேலண்ட் இருக்கு இல்லையா, அந்த டைமில் சொல்கிறத கரெக்டாக கேட்ச் பண்ணி பேசுகிறாங்க இல்லையா, அது ஒரு தனி திறமை தான். சரி, அடுத்த பட்டாம்பூச்சியார் பறந்து வர பட்டாம்பூச்சியார் பார்க்கலாமா? வணக்கம். வணக்கம். அப்படி சொல்லுங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஜாஸ்மியா? ஜாஸ்மி எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? ஓகே, என்ன படிக்கிறீங்க? ஆஹா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி, நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? ரைம் சொல்ல போறீங்களா? ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். படிட்டீங்களா? ரைம்ஸ் சொல்லிட்டீங்களா?
0: ஆமா.
1: முடிஞ்சிடுச்சா? வேற ஏதாவது சொல்றீங்களா? வேற என்ன சொல்ல போறீங்க? திருக்குறள் சொல்லுங்க பார்க்கலாம். கற்றதனால் கோயில் பொறியன் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. சூப்பரா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றப்பக்கு நன்றி. குழந்தைங்களை செம்ம டேலண்டாக இருக்காங்க இல்லையா. ஒரு ரைம்ஸ் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த உடனே திருக்குறள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வகுப்பு படிச்சுட்டு முதல் அதிகாரம் ஃபுல்லாகவே சூப்பராக சொல்லிட்டாங்க. இப்படி தான் குழந்தைங்களோட டேலண்டை வந்து நம்ம அப்படி மெருகூட்ட வேண்டியது ஒரு பெற்றோரோட கடமை. இதே டைமில் இன்னொரு விஷயம் கூட பெற்றோருக்கு ஞாபகப்படுத்திடலாம். அவங்களோட குழந்தைங்களோட பேச்சு உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதே அளவுக்கு நீங்கள் வந்து ரேடியோ வால்யூம் அதிகரித்து வச்சுட்டு இங்கே பேசுனீங்க அப்படின்னா இங்கே வந்து கேட்குற யாருக்குமே கிளியராக இருக்காது. அதனால் ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி இங்கே தள்ளி வந்து வந்து பேசுனீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும்.
4: Consciously Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram Angioplasty Open Heart Surgery Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.

0: ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நாளை காலை 11 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். நேர்களே, நாளை காலை 10:02 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் ஆஷிகா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஆரோக்கியமான மாதவிடாய் நிறுத்தம் குறித்த தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷில்லிங் அவர்கள். நேரம் 8:20, இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி வலம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்கணும், உங்களோட வீட்டு குழந்தைகளோட தனித்திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா அழையுங்கள். 2602-490-2972 இணைப்பெண்ணாக 0465-2 அலைபேசி எண் 8903-2570-3-9.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: நேர்களை, நாளை பிற்பகல் 3:02 தேனிய நேரம் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்களா? சரி, என்ன தலைப்பு அப்படின்னு இப்போ சொல்லிடலாமா? எந்த வேலை செய்யும் போது நேரம் போவதே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஈடுபாட்டோட செய்வீங்க அப்படிங்கிறதான் நாளைக்கு 3:02 தலைப்பாக இருக்க தேனிய நேரம் நிகழ்ச்சியில். மீண்டும் சொல்லவா, எந்த வேலை செய்கிறப்போ நீங்கள் வந்து நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஈடுபட்டவங்க செயல்படுவீங்க அப்படிங்கிறதான் நாளைக்கு 3:02 தேனிய நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்கான தலைப்பு. இதை பத்தி தான் நீங்க பேச போறீங்க, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்க போறீங்க. வேலை செய்துட்டே இருப்பீங்க, ஆஹா இப்பதான் உட்காந்தோம், வேலை டைம் இவ்வளவு ஆயிடுச்சா, ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சா, இல்ல 1 hour ஆயிடுச்சா, இப்படி ஆச்சரியப்படுவீங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லியிருக்கு இந்த தலைப்பு. நாளை மாலை 4:02 இலக்கியத்தில் என் பயணம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகர்கோவில் நாஜில் நெடுமாறன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள். அடுத்ததாக பறந்து வரும் பட்டாம்பூச்சியாரு, வணக்கம்.
5: ஹலோ,
3: வணக்கம். பட்டாம்பூச்சிகள் நேர்ல நிகழ்ச்சி, உங்களோட பேர்
5: என்ன?
3: திரும்ப சொல்லுங்க பேரு. ஓகே, என்ன பண்றீங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நெட்டாங்கோட்ல இருந்து பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க? என்ன சொல்லலாம், பாட போறீங்களா? என்ன பாட்டு பாட போறீங்க?
5: என்ன பெண் போல அதுவும் செய்திடுமே, நன்மை செய்தா நன்மை தான் நம்மை நாடி வந்துடுமே.
3: ஆஹா, கண்ணாடி பத்தி ஒரு சூப்பரா ஒரு பாடல் பாடியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. வேற எதாவது சொல்றீங்களாமா?

0: நன்றி சொல்லியாச்சு, நல்லா அமைதியாயிட்டாங்க. நன்றி.
1: நன்றி.
0: ஓகே, நன்றி.
2: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
3: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர், வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஆஹா, பெரிய பேரு வச்சிருக்காங்க உங்க அம்மா அப்பா எல்லாம். சகாய ஆஹா, வீட்ல என்ன கூப்பிடுவாங்க
1: உங்களை?
0: அப்படி கூப்பிடுவாங்களா? சரி, ஸ்கூல்ல எப்படி கூப்பிடுவாங்க? ஆஹா, சரி, ஓகே. என்ன, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல? திருக்குறள் ரைம்ஸ் சொல்ல போறீங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: கன்னியாகுமரி.
0: கன்னியாகுமரி இருந்து பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஓகே, சொல்லுங்கம்மா. வேண்டுதல் போதுமா? ஓகே, வேற என்ன சொல்ல போறீங்க? வேற என்ன சொல்ல போறீங்க? இதோ ரைம்ஸ் இதை சொல்லுவேன் சொன்னீங்களே. பாட்டா? சரி, பாடுங்க. சொல்லுங்க, பாடுங்க. சரி, ஓகேம்மா, நாளைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கோங்க, சரியா? நிகழ்ச்சியில் பங்கேற்று. நன்றி. ஓகே, நன்றி.

0: இதுவரை ரசித்தது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 8:30.
1: இலக்கிய சோலை. இன்றைய இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர், தேனமுது ஆகியன இடம்பெறும்.
2: இலக்கிய சுடரில் இன்று துறவு வாழ்க்கையும் மணிமேகலையும். உரை வழங்குகிறார் மா ராதிகா அவர்கள். இலக்கிய சோலை நிகழ்ச்சியின் வாசகர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை பகிர்ந்து கொள்வது மா ராதிகா. இன்றைய தலைப்பு துறவு வாழ்க்கையும் மணிமேகலையும். தமிழ் அன்னையின் மடியிலே பல நூல்கள் தவழ்கின்றன. மலைகளாலும் ஆறுகளாலும் வரும் வளத்தை விட புலவர் பெருமக்களால் இயற்றப்பட்ட காப்பியங்களால் ஏற்படுகிற புகழ் சிறப்பானது. ஐம்பெரும் காப்பியங்கள் தமிழ் அன்னைக்கு சிறப்பு சேர்ப்பவை. எழில் தவழும் இளம் கன்னியாக தமிழனங்கை கண்டு அவள் இடையிலே தவழும் சோலையாக மணிமேகலை காப்பியத்தையும், அவள் காலிலே கொஞ்சம் சிலம்பாக சிலப்பதிகாரத்தையும் புனைந்து கூறி பெருமிதம் அடைவது தமிழறிஞர் மரபு. சிலப்பதிகார துறவு வாழ்க்கையை தொடர்ந்து எழுதப்பட்ட துறவு இலக்கியம் மணிமேகலை. ஆதலால் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. தமிழர் தம் வாழ்வு வளம்பெற அணிகலன்களாக அமைந்தவை இச்செந்தமிழ் காப்பியங்கள். உலக இலக்கியத்தில் பசியை ஒரு நோயாக குறிப்பிட்டு பாடப்பட்ட முதல் காப்பியம் இந்த மணிமேகலைதான். சோழ பேரரசின் ஒரு சாதாரண குடிமகளாக பிறந்த மணிமேகலையை காப்பிய நாயகியாக்கி புதுமை செய்தவர் சீத்தலை சாத்தனார். இளம்பெண்ணாக இருந்த மணிமேகலை உதயகுமாரனுடன் இணைந்து ராணியாக வாழும் சுகபோக வாழ்க்கையை வாழாமல் துறவு வாழ்க்கையை விருப்பத்துடன் ஏற்றுக்கொண்டவள் மணிமேகலை. இக்காப்பியத்தில் 30 காதைகளாக பிரித்து காதையானது நயம்பட இயற்றப்பட்டுள்ளது. சிலப்பதிகார குடிமக்கள் காப்பியத்தின் தலைவன் கோவலன் கண்ணகி. கண்ணகியை கோவலன் பிரிந்ததால் கண்ணகி துயருற்றாள். கோவலன் நடன மங்கையான மாதவியுடன் சேர்ந்து வாழ்ந்தான். பாண்டிய மன்னனின் அவைக்களத்தில் கோவலன் களவு செய்தான் என கொலை தண்டனை வழங்கப்பட்டது. கண்ணகி தன் கணவன் உத்தமன் என்று கூறி மதுரையை எரித்தாள். கண்ணகி மாதவி இருவரும் கணவனை இழந்து படர்வதற்கு கொம்பில்லாத கொடியை போன்று துயருற்றனர். கோவலன் மாதவியின் மகள் மணிமேகலை. தன் அன்னையின் துயர் அனைத்தையும் கண்ட மாதவி இல்லற வாழ்க்கையை வெறுத்து துறவரமே சிறந்தது என தன் வாழ்வை மாற்றிக்கொண்டாள். தூங்கையில் எரிந்த கொடித்தோச்செம்பியன் காலத்திலிருந்தே இந்திர விழா காவிரி பூம்பட்டினத்தில் சிறப்பாக நடைபெற்று வந்தது. இவ்விழாவிற்கு

மூல காரணமாக இருந்தவர் அகத்திய முனிவர். அவையில் புண்ணிய நல்லுரை பகர்மீன் பட்டி மண்டபம் பாங்கறிந்து ஏறுமின் யாரிடமும் செற்ற வேண்டா என கூறி முரசறைந்தான். பல நூறு யாகங்களை செய்த வலிமை மிகுந்த இந்திரனுக்கு சிறப்பாக விழா ஏற்பாடு செய்து முரசறையப்பட்டது. மாதவியும் மணிமேகலையும் விழாவில் கலந்து கொள்ளவில்லை. இதனால் ஊரில் மாதவி பற்றிய பழிச்சொல் எழுந்தது. பழிச்சொல் அறிந்த மணிமேகலை மாசில்லாத மலரினை பறித்து வர அழகான பூஞ்சோலையினுள் செல்கிறாள். இவள் தன் உள்ளத்தினை அறிய தவணறியில் செலுத்துவாளே அன்றி இழிந்த செயலில் செலுத்திட மாட்டாள். மலர் மாலையை கோர்க்க புத்ததேவன் இருக்கும் உபவனத்திற்கு செல்கிறாள். சுதமதியும் மணிமேகலையும் உபவனத்திற்கு செல்லும் வழியில் இவ்வளவு பேரழகு உடைய இவளை தவணறிப்படுத்திய தாய் மிகவும் கொடியவள் என கூறி மணிமேகலையின் அழகை அங்கிருந்த நகர மக்கள் புகழ்ந்து பாராட்டினர். புத்த தேவனது ஆணையால் பூத்து குலுங்குவது உவவனம். அங்கு தூய நிறமுடைய மாணிக்கத்தால் அமைந்த மிகுந்த ஒளியினை உடைய பதும பீடம் என்னும் புத்த பீடிகை ஒன்று உண்டு. நம் மனதில் ஒன்றை நினைத்து பூவை கொய்து அங்கு வைத்தால் பூ அந்த இடத்திற்கே சென்றுவிடும் தன்மையுடையது புத்த பீடம். திங்களை போன்ற வெண்கொற்ற குடையை உடையவன் சோழ மன்னன். அவன் மகன் உதயகுமாரன். மணிமேகலையின் அழகை எட்டிக்குமரன் கூற அவளை சந்திக்க உவவனம் வந்தான் உதயகுமரன். மணிமேகலை அம்மலர்வனம் காண்புளி மதிமருள் வெண்குடை மன்னவன் சிறுவன் உதயகுமாரன். அவனது தேரின் ஓசையை கேட்டதும் சுதமதி காவல் நிற்க பளிங்கு மண்டபத்தினுள் சென்றாள் மணிமேகலை. உவவனம் நுழைந்த உதயகுமரன் சுதமதியிடம் கயல் போன்ற கண்களை உடைய மணிமேகலை எங்கே என்று வினவினான். இளமை மாறி முதுமை அடைந்து செத்து அழிந்திடும் இயல்பை கொண்டது இவ்வுடம்பு என பலவாறு பேசினாள் சுதமதி. பளிங்குபுறத்தே காட்டிய பவளப்பாவை போன்ற இளமை பொருந்திய கொடி போன்ற மணிமேகலையின் உருவம் அவனது கண்முன் தோன்றியது. பளிக்கரையில் உள்ளே புகும் வாயிலை அறியாத உதயகுமரன் தன் கையால் சுவரை தடவியபடி வந்தான். மணிமேகலை என் நிலையில் உள்ளாள் என்று வினவினான். அதற்கு சுதமதி, தவணறியை மேற்கொண்டவளை விரும்புவது சரியல்ல என்றாள். எப்படியும் மணிமேகலையை நான் அடைவேன் என கூறி மாதவியின் தாயான சித்ராபதியின் உதவியை நாடினான். உதயகுமாரன் பலவாறாக மணிமேகலையை பேசினான். அவன் தன் எண்ணம் கெடுக என தன் உள்ள உறுதி வெளிப்படுமாறு கூறினாள் மணிமேகலை. முருகப்பெருமானை போன்ற அழகான இளைஞனை கண்டபோதும் தன் துறவு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லை மணிமேகலை. அங்கு மணிமேகலா தெய்வம் வந்தது. உங்களுக்கு நேர்ந்த துன்பம் யாது என்று கேட்டது. உதயகுமாரன் அங்கு வந்து பேசியதை கூற, சக்கரவாள கோட்டத்திற்கு செல்லுங்கள், அங்கு சென்றால் உங்களுக்கு யாதொரு துன்பமும் நேராது, அதனால் உடனே அங்கு செல்லுங்கள் என்று கூறியது. காவிரி பூம்பட்டினம் தோன்றிய காலத்திலே அந்த புறங்காடும் தோன்றியது. அங்குள்ள தேவர்கள் எவரேனும் நீ கேட்ட வரத்தை தர இயலும், நீ அங்கு செல் என்றான். மணிமேகலையின் வரலாறு கேட்டறிந்த தெய்வம் அவளை மணிவல்லவ தீவிற்கு அழைத்துச் சென்றது. அங்கிருந்த முதல்வனான புத்த தேவனின் பாத பீடிகையை வணங்கி துதித்தனர். நடந்த செய்தியை தெய்வத்திடம் கூற, மலர்வனம் வழியே செல்லுங்கள், சக்கரவாள கோட்டம் ஈங்கு இது கான், இடுவின கோட்டத்து எயிர்புறம் ஆதலில் சுடுகாட்டு கோட்டம் என்று அல்லதுரையர். உதயகுமரனின் மனதில் எவ்வித மாற்றமுமில்லை என்று கூறியது. சக்கரவாள கோட்டம் என்பது சுடுகாடு. மணிமேகலையை அங்கு வர சொல்லிவிட்டு மிகவும் பயமாக இருக்கும் என்றும் சொல்லியது. அந்த சுடுகாட்டில் தவணறியில் செஞ்சிடும் துறவிகள் முதலிய யாவரையும் காக்கும் தெய்வம் உள்ளது. தூங்கிய சுதமதியை மணிமேகலா தெய்வம் எழுப்பி மணிமேகலை மணிவல்லவ தீவிற்கு சென்றிருக்கிறாள். அவளுடைய பழம்பிறப்பை உணர்ந்து இன்றிலிருந்து ஏழாம் நாளன்று இங்கு வந்தடைவாள் என்று கூறியது. மணிமேகலை பிரிவை தாங்காத சுதமதி இந்நுயிரை இழந்த உடல் போல் துயருற்றாள். மகளின் துயரம் தாங்காத மாதவி மாணிக்கத்தை இழந்த நாகத்தை போன்று பெருந்துயரத்தை அடைந்தாள். மணிமேகலா தெய்வம் உதயகுமாரனிடம், தவணறி மேற்கொண்டிருக்கும் மணிமேகலை மீது நீ கொண்டிருக்கும் விருப்பத்தை விட்டு விடுவாயாக என்று அறிவுறுத்தியது. இல்லையெனில் உன் நல் ஆட்சி கெடும் என்று கூறியது. இத்தகைய சிறப்பான வாழ்க்கை கிடைத்த போதும் இளம் வயதுடைய மணிமேகலை மனம் மாறாது துறவு வாழ்க்கையில் லைத்திருந்தாள். மணிமேகலை தெய்வம் மணிமேகலையிடம், மணிமேகலை நான் உரைப்பதை கேட்பாயாக. மக்களது உடல் உணவினால் ஆகிய ஓர் தொகுதியே ஆகும். இந்த பெரிய மந்திரம் உனக்கு உண்டாகும் பெரும் பசியையும் தீர்த்திடும் என உரைத்தது. தீவதிலகை என்பவள் மணிமேகலையின் முன் தோன்றினாள். மாமலர் குவளை

யும் நெய்தலும் மயங்கிய கோமுகி என்னும் கொழுநீர் இளஞ்சி இருது இளவேனில் எரிகதர் இடவத்து. நான் கூறுவதை கேட்பாயாக. இந்த பீடிகைக்கு முன் கோமுகி என்ற ஒரு பொய்கை உள்ளது. அந்த பொய்கையிலிருந்து ஆண்டுதோறும் சித்திரை மாதத்து பௌர்ணமி நாளன்று அமுத சுரபி என்ற அட்சய பாத்திரம் தோன்றும். அந்த அட்சய பாத்திரம் உனது கையில் வரும். அதிலிட்ட அரசில் அள்ள அள்ள குறையாது பெருகும். இது பற்றிய செய்தியை உன் ஊரில் உள்ள அரவண அடிகளிடம் நீ கேட்டு தெரிந்து கொள்வாயாக என உரைத்தாள். பின்பு கோமுகி பொய்கையை அடைந்தாள் மணிமேகலை. அதிலிருந்து அட்சய பாத்திரம் அவள் கரத்தினை வந்தடைந்தது. அதனால் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தாள். புத்தபிரானை பலவாறு போற்றி துதித்தாள். தீவதிலகையின் பசியின் கொடுமையையும் அப்பசி தீர்ப்போரின் பெருமையையும் மணிமேகலைக்கு

பசியின் கொடிமையையும் அப்பசி தீர்ப்போரின் பெருமையையும் மணிமேகலைக்கு விளக்கி உரைத்தாள். அவள் மணிமேகலையிடம், இனி நீ உணவினை கொடுத்து உயிர் காக்கும் அறத்தை செய்து வருவாயாக என்றாள். ஏழைகளது முகம் கண்டு இரக்கமுற்று இந்த அட்சய பாத்திரம் வழியாக அவர்களுக்கு மென்மேலும் அமுது படைத்து சிறப்பு காண்பாயாக. மணிமேகலை அரவண அடிகளை சந்திக்க வந்தாள். அது கேட்டு அரவணவடிகள் மணிமேகலையிடம், ஊசி நுழைந்த மணித்துளையில் கடல் நீரானது ஓடாது, ஆனாலும் அந்த துளை வழியே சென்றிடும் சிறிது நீரை போன்று மக்களின் செவியில் அறம் மெல்ல மெல்ல புகும் என்று அறத்தை கருதி செயல்படுகிறாள் மணிமேகலை. அரவணடிகள் மணிமேகலையை பொன்னாலான வளையல்களை அணிந்தவளே, குறையாத பேரின்பம் மென்மேலும் பெருகிட உன் நல்வினைகள் சிறப்புறுவதாகுக என வாழ்த்தினார். நறுமலர் கோதாய் நல்கினாய் கேளாய், தரும தலைவன் தலைமையின் உரைத்த பெருமைசால் நல் அறம் பெருகாதாகி இறுதி இல் நல் கதி செல்லும் பெருவழி அருகையும் நெருஞ்சியும் அடர்ந்து கண்ணடை தாங்கு. மலர்மாலை அணிந்தவளே, நீ கேட்பாயாக, தருமங்களது முதல்வனானவன் புத்தர் பிரான். அப்பெருமான் தலைவனாக இருந்து பெருமை சிறந்த நல்ல அற நெறியை உலகுக்கு உரைத்தான். சிறிதுளையுள் நீர் புகுதல் உண்டு, அதுபோன்றே இவ்வுலகில் நல்ல அறங்களை சிறிது சிறிதாக அடைந்திட இயலும் என எண்ணி நல்ல கருத்துக்களை கூறி மக்கள் அறவோர் ஆகாதிருந்தாலும் சற்றேனும் ஞானத்தை அடைவர் என்பது அரவண அடிகளின் கருத்தாகும். போதி மரத்தடியில் பொருந்திய சிறப்பை உடைய நாதனின் திருவடிகளை என் குற்றம் நீங்க போற்றுதலை பிறவிகள்தோறும் நானும் மறவேன் என்று அறநெறிப்பாதையில் செல்கிறாள் மணிமேகலை. சாலி என்ற பெண்ணின் மகன் ஆபுத்திரன் அவள் கற்பு நெறியை தாண்டியதால் அவளை வெறுத்தனர். இருள் சூழ்ந்த நேரத்தில் தனியாக செல்லும் போது ஒரு ஆண்மகவை பெற்றெடுக்கிறாள். இரக்கமின்றி அந்த ஆண்மகவை தோட்டத்தில் விட்டுவிட்டு செல்கிறாள். ஒரு பசுவானது பால் கொடுத்து அருகிலே ஒரு நாள் முழுவதும் நிற்கிறது. அவ்வழியே வந்த அந்தணன் ஆவின் குழந்தையன்று என் குழந்தை என கூறி அந்தண முறைப்படி வளர்க்கிறான். அவனுடைய பிறப்பு வரலாற்றை அறிந்தவுடன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியதால் வறுமை துயரில் மிகுந்த பசியால் துன்பமடைகிறான். அப்பொழுதே அமுத சுரபி கையில் கிடைக்கிறது. பலருக்கு உணவளித்து நன்மை செய்கிறான். இதை அறிந்த இந்திரன் வரம் கொடுக்க வர, அமுத சுரபி மட்டுமே போதும் என ஆபுத்திரன் கூற, ஆத்திரமடைந்த இந்திரன் மழையை வருவிக்க மண்வளம் செழிக்க மக்கள் பட்டினியின்றி வாழ்ந்தனர். ஆபுத்திரன் மணிவல்லவத்தீவில் தனித்து விடப்பட்டான். பொய்கை ஆற்றில் வருடத்திற்கு ஒருமுறை தோன்றுவாயாக என்று கூறி அமுத சுரபியை விட்டுவிட்டு உணவு உண்ணாமல் உயிர் நீத்தான் ஆபுத்திரன். இப்படித்தான் மணி பல்லவத்தீவில் மணிமேகலைக்கு அமுத சுரபி கிடைத்தது. நல்லுயிர் யாவும் வறுமையால் துன்புறும் காலத்தே அமுத சுரபியை பயன்படுத்தி வறுமை துயரை களைவாய் என மணிமேகலையிடம் அரவண அடிகள் உரைத்தருளினார். ஒரு பெரிய தெருவில் பிக்குனி வேடம் பூண்டு அமுத சுரபியோடு நின்றாள் மணிமேகலை. கற்புடைய மகளிர் இனிமையாக இடும் பிச்சையை முதலில் ஏற்பது தகுதியுடையதாகும். கற்பில் சிறந்த ஆதிரையின் திருமணையில் சென்று பிச்சை கேட்கிறாள். பாரகம் அடங்கலும் பசிப்பிணி அருக என உரைத்து ஆறுயிர் மருந்தான அன்னத்தை இட்டாள் ஆதிரை. அறவழியில் ஈட்டிய செல்வம் போன்று மென்மேலும் வளரலாயிற்று. அது எடுக்க எடுக்க குறைவில்லாதது, ஏற்போர் பசியை நீக்கியது. அதைக் கண்டு பசிநோயால் பாதிக்கப்பட்ட காயசண்டிகை தன் தீரா பசியையும் நீக்குமாறு வேண்டினாள். மணிமேகலை காயச்சண்டிகையின் தீரா பசியை நீக்கினாள். மணிமேகலை அரசவைக்கு அழைத்துச் செல்லப்பட்டாள். தீராத பசியை தீர்க்கும் நீயார்? உன் கையிலுள்ள பாத்திரம் எப்படி உனக்கு கிடைத்தது என்று வினவினார். அதற்கு மணிமேகலை, வேந்தே நீ நீடூழி வாழ்க, பசியால் வாடுவோருக்கு உயிர் காக்கும் மருந்தென இப்பாத்திரம் உள்ளது என்றாள். பின் மணிமேகலையிடம் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்ற வேண்டும் என்று கூறினாள். அவ்வாறே அம்மன்னனும் செய்தான். ஊர் ஊராக சென்று பசித்தோருக்கு உணவளிக்கும் செயலை புகார் நகரில் பல இடங்களில் மேற்கொண்டாள். உதயகுமரன் மணிமேகலையின் முற்பிறப்பு கணவனாவான். ஆகவே அவளைத்தான் அடைவேன் என்று பல வித்தைகள் செய்தான். இதையறிந்த மன்னன் தவறிழைத்த தன் மகனை தேர்க்காலில் இட்டு கொன்ற மன்னர் மரபில் ஓர் தீயவன் வந்து பிறந்தான் எனும் பழிச்சொல் பிற வேந்தர்களது செவியில் படும் முன் இவனுக்குரிய ஈமச் சடங்குகளை செய்து மாதவி மகளான மணிமேகலையையும் கைது செய்க என்று ஆணையிட்டான். உதயகுமரன்

0: நடந்ததால் அவனின் தாய் அரசமாதேவி மணிமேகலையை துன்புறுத்தினாள். அவளுடைய மனத்தடுமாற்றத்தை நீக்கி, நான் உரைக்கும் நல்லுரையை நீ கேட்பாயாக. கொலை, களவு, கள், பொய், காமம் இவை ஐந்தும் மிகுந்த துன்பத்தை தருவனவாகும். ஆகவே அவற்றை கைவிட வேண்டும். பிறரின் பசி துன்பத்தை போக்கிடுவோர் மறுமை இன்பத்துக்கு உரியவர் ஆவர். அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு பாராட்டுவோர் வாழ்வின் உண்மை தத்துவத்தை உணர்ந்தோரும் ஆவர் என்றெல்லாம் கூறி அரசமா தேவியின் செவியில் ஞானம் எனும் நல்ல நீரினை பாயச் செய்தாள் மணிமேகலை. அரசமாதேவியின் வெந்தி அணைந்தது. நீ மன்னவனின் மாபெரும் தேவி, என்னை நீ வணங்குவது தகாது என்று கூறி மணிமேகலை பணிந்து வணங்கினாள். தன் முற்பிறப்பை அறிந்தவளான மணிமேகலை தானத்தை மேற்கொண்டு சீவ நின்று புத்தம், தன்மம், சங்கம் எனும் முத்திர மணிகளையும் மனம், மொழி, மெய் எனும் மூன்றாலும் வணங்கி புத்த தேவனின் திருவடியல்லாது வேறு புகலிடம் இல்லாதவளாய் புத்த சங்கத்தில் அடைக்கலமென அடைந்தாள். அணுவான ஆபாசத்தின் உண்மையும் பொய்மையும் இத்திறம் கொண்ட விதிகளால் சந்தேகம் இன்றி ஆராய்ந்து அறிந்து உண்மையை தெள்ளன அறிந்து நீயும் தெளிவினை பெறுவாயாக என்று அரவணாடிகள் புத்த தர்மத்தை விளக்கி உரைத்தார். எத்தனை துயரங்களை அடைந்த போதும் தன் நிலை மாறாது துறவரத்திலே இன்பம் கண்ட பாவை மணிமேகலை. இவ்வாறு அரவணாடிகள் ஞான தீபத்தை நன்முறையில் காட்டியருள மணிமேகலை மனத்தெளிவு பெற்றாள். அதனை உணர்ந்த மணிமேகலையும் துறவர நெறிகளை மேற்கொண்டு பல்வகை நெறிகளை தெளிவாக கேட்டு என் பிறப்புக்கு காரணமான குற்றங்கள் நீங்குவதாக என தவம் இயற்றுவாள் ஆயினள். ஞான தீபம் நன்கணம் காட்ட தவத்திரம் பூண்டு தருமம் கேட்டு பவத்திரம் அருக என பாவை நோற்றனள் என். இதுவரை இலக்கிய பேரலையில் மணிமேகலையின் துறவர வாழ்க்கையினை கேட்டறிந்த வாசகர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வது மா ராதிகா.
1: இலக்கிய சுடரில் இதுவரை துறவு வாழ்க்கையும் மணிமேகலையும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் மா ராதிகா அவர்கள். அடுத்து வரும் தேனமுது தொடரில் படைப்பாளர் இ ரத்னசுவாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்காக நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் பணி நிறைவு பெற்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர். இன்னைக்கு நிகழ்ச்சியில குறுந்தொகையை பற்றி சிறப்பான செய்திகளை சொல்வதற்காக நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. அதற்கு முன்னால் உங்களுடைய சிறப்புகளை நம்ம நேயர்களுக்கு முதல்ல சொல்லணும்.
3: என் பெயர் ரத்னசுவாமி. நான் முதன்மை கல்வி அலுவலராக சிவகங்கை மாவட்டத்திலிருந்து ஓய்வு பெற்றவன். MSc மேத்தமேட்டிக்ஸ் படித்தவன்.
2: ஐயா, நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ஊரை சார்ந்தவர். இளமை பருவம் பற்றி சுருக்கமா சொல்லுங்களே.
3: நான் குமரி மாவட்டத்தில் ஒரு குக்கிராமம் வெள்ளிமலைக்கு பக்கத்தில் உள்ள உறப்பனவளையில் பிறந்தவன். கணபதிபுரம் உயர்நிலைப் பள்ளியில் 10வது வரை படித்துவிட்டு பிறகு இந்து கல்லூரியில் BSc கணிதம் படித்தேன். MSc கணிதம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தேன். பிறகு கண்ணதாசன் பற்றிய பட்டிமன்றங்களுக்கு நடுவராக சென்றதால் தேவைப்பட்டது என்பதற்காக தமிழில் முதுகலை பட்டம் வாங்கிவிட்டேன்.
2: சிறப்பான பட்டங்களை பெற்ற பிறகு பணி அப்படின்னா எப்படி இருந்தது?
3: சில ஆண்டுகள் சிங்கப்பூரில் பணியாற்றினவன். சிங்கப்பூர், லண்டன், அமெரிக்காவில் புளோரிடா ஆகிய இடங்களில் பல தமிழ் கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்தி இருக்கிறேன்.
2: நல்ல சிறப்பான ஒரு இலக்கிய தொடர்பு, ஈடுபாடு இதெல்லாம் உங்களுக்கு வந்து பட்டிமன்றங்களிலிருந்தே ஆரம்பமாயிருச்சு. அதற்காகவே தமிழில் வந்து பட்டம் பெற்றேன், முதுகலை பட்டம் பெற்றேன் அப்படின்னு வந்து சொன்னீங்க. அந்த இலக்கிய ஈடுபாடு அப்படிங்கறது பட்டிமன்ற அளவிலேயே இருந்ததா? தொடர்ந்து எப்படி?
3: நான் பட்டிமன்றம் நடுவரான நிகழ்ச்சியை கொஞ்சம் ஒரு நிமிடம் சொல்லி விடுகிறேன். அதாவது, நான் தலைமை ஆசிரியராக இருந்ததால் என்னை கணித பாடத்திற்கு முதன்மை தேர்வாளராக நியமித்தார்கள். அப்பொழுது ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை என்னுடன் இருந்த ஒரு ஆசிரியை 1:30 விடைத்தாளை வாங்கிவிட்டு 2 மணிக்குள் தந்துவிட்டு வெளியில் செல்ல நின்றார். நான் ஒவ்வொரு பேப்பராக எடுத்து பார்த்தேன், ஒன்றிலும் சரியாக இல்லை. பேஜ்வார் டோட்டல் 73, கொஸ்டின் மார்க் டோட்டல் 75, ஆனா அந்த அம்மா போட்டிருக்கிறது 80. பார்த்த உடனே நான் சொன்னேன், அம்மா அன்று அபூர்வ ராகங்கள் என்று ஒரு படம் பார்த்தேன், அதுல கண்ணதாசன் பாட்டுல சில வரிகள் புரியாமல் இருந்தது, இப்பொழுது அந்த வரிகளை புரிந்து கொண்டேன் என்றேன். என்ன என்று அந்த அம்மா கேட்டாள். ஒரு உரம் பார்த்தால் மிதலியின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி.

0: முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி என்பதற்கு இப்பொழுதுதான் எனக்கு பொருள் புரிந்தது. பேஜ் வார் டோட்டல் 72, குவஸ்டின் வார் டோட்டல் 75, நீங்க போட்டிருக்க மார்க் 80ன்னு சொன்னேன். சொன்னதும் அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த அம்மா ஒரு இசைப்பட்டி மன்றத்திற்கு போவதற்காகத்தான் அவ்வளவு வேகப்பட்டார்கள். அன்று மாலையில் கரு நாகராஜன் என்பவர் தலைமையில் பட்டிமன்ற நடத்தாக இருந்தது. நாகராஜன் வரவில்லை, ஒரு டெலகிராம் மட்டும் கொடுத்திருந்தார். அப்பொழுது அவர்கள் நடுவரை தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த அம்மா சொன்னாங்க, எங்க சீஃபுக்கு ஏதோ தெரியுது, அவர் கண்ணதாசன் பற்றி பேசுகிறார். அன்றைக்கு நான் முதல் கண்ணதாசன் தோன்றிய பட்டிமன்றத்துக்கு நடுவராக ஆனேன்.
1: இந்த இலக்கியம் என்னை மிகவும் கவர்ந்தது அப்படின்னு சொன்னா, இந்த வரைக்கும் இதை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்ட எந்த இலக்கியத்தை பத்தி சொல்லலாம்?
0: எனக்கு அதை சொல்லிதான் இருந்தா ஐயா, நான் 1963 செக்ரட்டரியில அசிஸ்டன்டா போய் சேர்ந்தேன். அப்பொழுது என கருத்திருமன் என்பவர் என்னுடைய நண்பராகினார். எனக்கு ஆசானாகவும் வழிகாட்டியாகவும் அமைந்தது அவர்தான். அவர் படித்ததில் பிடித்தது என்ற ஒரு 1000 கம்பராமாயண பாடல்கள் அடங்கிய ஒரு நூலை எனக்கு அன்பளிப்பாக தந்து படியுங்கள் என்றார். நானும் 800 பாடல் வரையிலும் மனப்பாடம் செய்து விட்டேன். எனவே நான் ரசித்த சுவைத்த என்றும் கையாளக்கூடிய ஒரே இலக்கியம் கம்பராமாயணம் தான். இந்த தமிழ்நாடு பப்ளிசரிஸ் கமிஷன் எழுதக்கூடிய சில மாணவர்கள் என்னை வந்து அணுகி எங்களுக்கு இலவசமாக கொஞ்சம் இலக்கியம் சொல்லித்தரலாமா என்றார்கள். அப்பொழுது இந்த குறுந்தொகையிலிருந்து 9 பாடல்கள் அவங்க பாடத்திட்டத்தில் இருக்கு. இந்த 9 பாடல்களையும் நான் அவர்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிறேன்.
1: அப்ப நம்ம நேயர்களும் உங்க குறுந்தொகை இலக்கியத்தினுடைய சிறப்புகளை பற்றி கேட்பதற்கு ஆவலாக இருப்பாங்க. இதுவரைக்கும் உங்களை பற்றிய சிறப்புகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப குறுந்தொகையினுடைய சிறப்பு, அதை பற்றிய உங்களது ஆய்வு அப்படின்னு சொல்லாமா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: குறுந்தொகைக்கு சிறப்பு என்பது நற்றிணை நல்ல குறுந்தொகை என்று சொன்னான். குறுந்தொகைதான் மிக நல்ல நூல் என்று அவனே சொல்லிவிட்டான். அடுத்து 8 அடி பாடலுக்குள் எட்டாத உயரத்தில் தமிழை உயர்த்தியது குறுந்தொகை என்பது ஓமை கவிஞன் சுரதா அவர்கள் சொன்ன வரி. இந்த குறுந்தொகையில் எத்தனையோ பாடல்கள் சிறப்பானவை. குறுந்தொகை பாடல்கள்ல எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பாடல்ல ஒரு வரியை மட்டும் சொல்லுகிறேன். தலைவி சொல்லுகிறாள், அதாவது எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நீதான் என்னுடைய கணவனாக இருக்க வேண்டும், நான் தான் உன்னுடைய மனைவியாக இருக்க வேண்டும் என்று. இது பல நூற்றாண்டுகளுக்கு பல ஜென்மங்களுக்கு நீயே தான் என் கணவன் என்கிறாள். களனி மாத்து விளைந்து உக தீம்பழம் பழன வாழை கதுவும் ஊரன் எம்மில் பெருமொழி கூறி கையின் தமிழ் கையின் காலும் தூக்க தூக்கு மாடி பாவை போல மேவனை செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே என்று ஒரு பாடல் இருக்கிறது, 8வது பாடல். இந்த பாடல்ல உள்ளுரை ஓமம் இருக்கிறது. இந்த உள்ளுரை ஓமத்தை மிக மிக அருமையாக, உள்ளுரை ஓமம் என்பது வேற இல்லை, அதாவது தொல்காப்பியன் கொடுத்தது ஒரே அணி ஓமை அணி. இந்த ஓமை அணியை அழகுபடுத்தி உள்ளுரை ஓமம் சொல்லக்கூடிய ஒரு கருத்துல ஒரு கதை இருக்கும். அந்த கதையோடு தொடர்புடையதாக ஒரு ஓமை இருக்கு. அதாவது தலைவியிடம் இருந்து அவள் கருவுற்றிருந்த காலத்தில் தலைவன் பிரிந்து பரத்தையிடம் போய்விட்டான். குழந்தை பிறந்த பிறகு வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டான். இப்பொழுது 2 தலைவியும் அந்த பரத்தையும் பக்கத்து பக்கத்தில் நின்று கொண்டு குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைவி சொல்றா, இவ படுமோசமான ஆள்னு சொல்றா. எனவே இவளை குறை கூறியதால் பரத்தைக்கு கோபம் வந்து பரத்தை சொல்லுவதாக அமைந்தது இந்த பாடல். மருதநில பாடல், அருமையான பாடல். பாடலை பாருங்க. களனி மாத்து விளைந்து உகு தீம்பழம் படன வாடை கதுவும் ஊரன். அதாவது அன்றைக்கு கண்ணதாசன் சொன்னானே, சின்ன சின்ன ஊருணியான் தேன்மணக்கும் சோலைகளாம் ஊருணியின் கரையில் ஓங்கி நிற்கும் மாமரமாம் மாமரத்து கிளைகளிலே மாடப்புறா கூடுகளாம் என்ற இத மாதிரி இங்க ஒரு அருமையான களனி. இந்த களனிக்கு வரப்புல ஒரு மாமரம், இந்த மாமரத்துல ஒரு மாங்கனி பழுத்திருக்கிறது. இந்த களனி என்றுமே தண்ணீர் வற்றாத களனி. எனவே அதில் ஒரு வாளை மீன் இருக்கிறது. இந்த வாளை மீன் வாயை பிளந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த பழம் தானாக கனிந்து அப்படியே வாழையின் வாயில் வந்து விழுந்து விட்டது. இப்படிப்பட்ட செழிப்பு உடைய நாட்டிலுடைய தலைவன் இந்த வாழை மரத்தில் ஏறி காயை பறிக்கவில்லை, அது தானாக கனிந்துதான் இதனுடைய வாயில் விழுந்தது. நானாக சென்று அந்த தலைவனை அழைக்கவில்லை, அவனாக வந்துதான் என் வீட்டில் புகுந்து கொண்டான். என்னிடம் வந்து எம்மிள் பெருமொழி கூறி என் வீட்டில் இருக்கும் போதுதான் நீதான் உயர்ந்தவள் அழகானவள் உலகத்துல உன்னை விட சிறந்தவர்கள் இல்லை என்று சொன்னவன் இப்பொழுது அங்கு போய்விட்டான். அங்க போய் தன்னுடைய புதல்வனுடைய தாய்க்கு தலைவி என்று அவள் சொல்லவில்லை, ஏன்னா இவளுக்கும் உரிமை இருக்கு.

0: அதான் சொல்றான், தன் புதல்வன் தாய்க்கே என்றான். அவனுடைய மனைவின்னு சொன்னா இவளுக்கு உடைய உரிமை போயிருமே, எனவேதான் தன் புதல்வன் தாய்க்கே. தன்னுடைய புதல்வனா தாய்க்கு என்ன செய்தானா, தம்முள் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடிப்பாவை போல மேவனை செய்கின்றான். இப்பொழுது அவள் என்ன சொன்னாலும் இவன் கேட்கிறான். எனவே ஆடிப்பாவை போன்றதுதான் குழந்தை, தம்முள் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடிப்பாவை போன்ற குழந்தை என்று சொல்லுகிறார். ஒருவரின் பிம்பம் தான் அந்த குழந்தை என்ற வார்த்தையை அவர் கொண்டு வந்தார். எனவே இந்த பாடல் மிக விரும்பினேன். முற்றிலும் ஆசிரியப்பாவால் ஆனது இந்நூல். 4 அடி முதல் 8 அடி வரை உடைய குறுகிய பாடல்களால் தொகுக்கப்பட்டதால் இந்நூல் குறுந்தொகை என பெற்றது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற அன்பின் 5 இணைகளில் 400 பாடல்களின் தொகுப்புதான் குறுந்தொகை. இது 202 புலவர்களால் பாடப்பட்டது. அத்தனையின் தேன் பாடல் எண் 40. யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வளி அறிதும் செம்பூல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. யாயும் என்றால் எந்தாயும், ஞாயும் என்றால் உந்தாயும், எப்படி உறவினர்கள், எந்தையும் உந்தையும் எந்த முறையில் உறவினர்கள், கேளிர் என்றால் உறவினர்கள், நீயும் நானும் எவ்வளி அறிந்தோம், அன்புடை நெஞ்சங்கள் செம்மண்ணில் பெய்த மழைத்துளி போல பிரிக்க முடியாதபடி ஒன்றாகிவிட்டன. அடுத்து பாடல் எண் 3. காதல் கொண்ட தலைவன் தலைவியை மனமுடிக்காமல் பலகாலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறான். அதை கண்ணுற்ற தோழி தினைப்புறத்து நின்ற தலைவன் காது கேட்கும்படி அவனை பழித்து உரைக்கிறாள். தன் தலைவன் நல்லவன், உயர்ந்தவன், அவனை பழிக்காதே என்று தலைவி கூறுவதாக அமைந்தது இப்பாடல். நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரிலும் ஆறளவின்றே, சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. பூமியை விட அகலமானது, வானை காட்டிலும் உயர்ந்தது, கடலை காட்டிலும் ஆழமானது, தன் தலைவன் மீது வைத்துள்ள காதல் உலகில் உள்ள அனைத்தையும் விட சிறப்பானது என எண்ணும் தலைவியின் எண்ணம் இப்பாடலில் வெளிப்படுகிறது.
1: தேனமது பகுதியில் இன்னைக்கு நேயர்களுக்காக குறுந்தொகையிலிருந்து சிறப்பான செய்திகளை வந்து சொல்லியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க.
2: தேனமது தொடரில் இதுவரை படைப்பாளர் இ ரத்னசுவாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் முனைவர் எம் தங்கவேல் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு R.R. குமுதினி. நிகழ்ச்சி அமைப்பு S. நவரத்தினா.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

பூங்கா நிகழ்ச்சியில் பூச்செண்டாகும் பூவியர் வரிசையில் பரதநாட்டிய கலைஞர் தேரூர் பொன்னம்மாள் அவர்களுடைய நேர்முகம் நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். நாளை பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில் எந்த வேலை செய்யும் போது நேரம் போவதே தெரியாத அளவிற்கு மிகவும் ஈடுபாட்டுடன் செயல்படுவீர்கள் என்ற தலைப்பில் நேர்கள் கலந்து கொண்டு பேசலாம்.

நாளை பகல் 12:10 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஆரோக்கியமான மாதவிடாய் நிறுத்தம் தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். இனி இரவு பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் குமரி பண்பலை 101 நாகர்கோவில் வானொலி நிலையம் நேர்களை. இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 9:15:30. ஆரம்பமாவது பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடலை கேட்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழையுங்கள். 2602249072722 இணைப்பு எண்ணாக 04652 அலைபேசி எண் 8903257309. நம்ம நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் திருக்குடியிருப்பு கலீல் ரகுமான்மா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: 1969 வெளிவந்த படம் 1000 புலி. இதுல டிஎம்எஸ் ஐயாவும் சுசிலாவும் பாடுன புலவர் சொன்னதும்
0: சரி, உங்களோட விருப்ப பாடல் இதோ பண்பில் கேட்டு ரசிக்கலாம். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றியம்மா. நன்றி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: பவனிவரும் குமரதலா நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் சார். பேர் சொல்லுங்க.
2: நான் கருந்தில் பாடல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: எங்க சின்ன ராசா பாடல். மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன், அந்தி மாலை காத்து
1: வெளியா
2: வந்துச்சா வந்துச்சா சொல்லு.
1: பாடல் இப்போதான் காற்றலைகளை வர இருக்கு, கேட்டு ரசிப்போம். நன்றி.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: நாளை காலை 10:02 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் சாதிக்கு பிறந்தோர் வரிசையில் ஆர் ஏ ஆஷிகா அவர்களுடன் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். நேரம் 9:27. பவனி வரும் குமரி நிலா நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
4: மேடம்,
3: பேர் சொல்லுங்க சார்.
4: நன்றி.
3: வணக்கம்.

0: பவனி வெறும் குமரிதலா நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர். வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: ஹலோ, அன்பான சொல்லி அன்பு வணக்கம். மதுரையில இருந்து ஆண்டனி சார்.
0: சொல்லுங்க சார், நலமா இருக்கும். என்ன பாடல் கேட்கலாம்?
1: சங்கமம் திரைப்படம் சொல்லி பழைய திரைப்படம் சங்கமம். அதுல டிஎம்எஸ் ஐயா அந்த சுற்றுலா பாடியீங்க. தன்னந்தனியாக நான் வந்த போது என்ற பாடல் பெரிய நன்றி. சரி, தேங்க்யூ சோ மச்.
0: ஓகே, நன்றி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 9:30:30. இது பவனி வரும் குமரி நிலா நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பாண்பலை 101. இனிய பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. உங்க விருப்ப பாடல்களை இந்த இனிய இரவு பொழுது குமரி பாண்பலை 101 காற்றழி வழி நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடலோடு காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு? சரி, உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
4: நன்றி.

0: நேரம் 9:42. பவனி வரும் குமரிதலா நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலம் நலமறியாவல். சொல்லுங்க சார், பேர் சொல்லுங்க.
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: என்ன பாடல்?
1: படம் உதயகீதம். அதுல எஸ்பிபி ஐயா பாடின தேனே தென்பாண்டி மீனே
0: சூப்பரா பாடுறீங்க. ஓகே, நிகழ்ச்சியில பாடலை கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி.

0: உங்களோட விருப்பப்பாடல கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா நிகழ்ச்சியில நேரம் 9:47 ஆகுது. அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சொல்லுங்க
0: சார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் தாய் வீடு. ஆசை நெஞ்சாக தொடங்குது.
0: சரி, உங்களோட விருப்பப்பாடல கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிங்க ஐயா.
1: நன்றி மேடம்.

0: நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். 9:55 பவனி வரும் குமரி நிலா நிகழ்ச்சியில் நிறைவான பாடலை கேட்க இணைந்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம் உங்களுக்கும். சொல்லுங்கம்மா, பேர் சொல்லுங்க.
1: விழுத்துறை திருடைக்கோட சேர்ந்த சுனிதா கண்ணன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: இது சரவண
0: சரி, பாடல கேட்கலாம், முழுமையா கேட்டுடலாம். நன்றி.

0: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं किरण शर्मा।
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். நேரம் 11 மணி ஆயிட்டு இருக்கு. அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான தித்திக்கும் இனிய இரவு வணக்கம். என்ன நேர்கள், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு ஒரு உறுதியான நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். எஸ் நான் உங்கள் ஆர்ஜே சித்ரா தான். உங்க மனசுக்கு பிடிச்ச
3: மனசு மயங்கும்
4: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில தான் அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். முதல் முதல்ல என்ன பாடல் வருது, பாடல் கேட்டுட்டு வாங்க.
5: Yes, I love this idiot. I love this lovable

எஸ் கோபிரவாசரலை படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவங்களோட குரல்ல பெரிய சூடனின் வரிகளில் இளையராஜாவோட இசையில பாடல் கேட்டு ரசித்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். ஒரே ஒரு வார்த்தையில இந்த பாடல் சொல்லணும் அப்படின்னா வரிகளில் கோவிலுக்குள்ளே ஏற்றி வைத்த தீபம் அல்லவா, அவ்வளவுதான். திஸ் இஸ் அ ஹைலைட் ஆஃப் லைன். இல்லை இஸ் நமக்கு ஒவ்வொரு ஒரு சாங்லையுமே ஒரு சின்ன சின்ன வரிகள் பிடிக்கும் இல்லையா? ஆமாம் நேர்களை, நாம் இணைஞ்சிருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில் மதுரை 103.3, வெட்பாறு 102.3 பண்பலையில் தான் அழகான பாடல்கள் கேட்டு வச்சிருக்கிறோம். வீக்கெண்ட் ஃப்ரீக்வன்சியில் எல்லாருமே இருப்பீங்க இல்லையா? எஸ் அஃப்கோர்ஸ். அடுத்ததாக இன்னும் அழகான தித்திப்பான ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாமே.

அக்னி நட்சத்திரம் படத்தில் வந்து கேஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா அவங்களோட குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:11 ஆயிட்டுருக்கு. ரொம்ப அழகான பாடல்களோட நம்மளோட வீக்கெண்டை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு நிறைய சாங்ஸ் கேட்டு ரசிச்சிட்டே இருக்கலாம். இஸ் ஒரே ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மௌனத்தின் வலிமையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு சொற்களின் வலிமை தெரியாது. மௌனம் அவ்வளோ ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய அந்த கோபத்தை மௌனத்தை நமக்கு பிடிச்சவங்க கிட்ட, நம்ம உண்மையாக நேசிக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் காட்ட முடியும் இல்லையா? இது மௌனமான நேரம்.

சலங்கை ஒலி படத்தில் வந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவங்களோட குரலில் வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:16 ஆயிட்டிருக்கு. இஸ் பியூட்டிஃபுல்லான சாங்ஸோட அழகான நினைவுகளோட பொக்கிஷமான பயணமாக நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி இருக்குது. ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு பார்த்துடலாம். சில பேரோட நினைவுகள் உங்களை நகர விடாமல் பண்ணிச்சு அப்படின்னா அவங்கள தான் உங்களை ஆக்கிரமிச்சிட்ருக்கிற நபர்கள். காதல் எல்லாம் ஒன்றுமில்லை, கவிதை எழுதவே உன் நினைவுகளை பயன்படுத்திக் கொள்கிறேன். கற்பனை கூட செய்து பார்க்காதே, இந்த கற்பாறையில் பூக்கள் பூக்கிறதே என்று

கம்பீரி மோகன் படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவங்களோட குரல வைரமுதுவின் வரிகள இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு வச்சிருக்கிறோம். நேரம் 11:22 ஆயிட்டிருக்கு. ஆமாம் நேர்களே, நாம் அணிஞ்சிருக்கிறது விபத் பாரதி 102.3 மாநிலங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டம். சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் மற்றும் மதுரை 103.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலைகளில் பாடல்கள் கேட்டு வச்சிட்ருக்குறோம். செம்மையான பாடல்கள். அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய ரோஜா பூக்களாக பூத்து மறந்துட்டுருக்கு நம்மளுடைய நிலையத்தில். எஸ், அடுத்ததும் ரோஜா பற்றியான ஒரு பாடல் தான், பட் இது வேறு மாதிரியான ஒரு பாடலாக இருக்கும். பாடல் கேட்டுட்டு வாங்க.

நினைவிலான் வித்யா படத்தில் வந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியோட குரல் வைரமுத்துவன் வரிகளில் இளையராஜாவின் இடையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேர்களை 11:26 ஆயிட்டிருக்கு. அழகான பாடல்கள். பழைய புத்தகத்தை புரட்டும் போது ஒளிந்திருந்தது ஒரு மயிலிறகும் ஒரு காதலும். பார்வை மட்டுமல்ல உணர்வுகள் கூட போதும் உன் இருப்பின் அருமையை உணர்வதற்கு.

0: ஒவ்வொரு தொழிலும் உண்முகம் தெரிகிறது. அப்பா, எப்படிதான் இந்த மாதிரியான கவிதைகள் எழுத முடியும்னே தெரியல. ஆமாம் நேர்களை, நேரம் 11:31 ஆயிட்டு இருக்கு. உங்க மனசுக்கு பிடிச்ச
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்

எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. நீ ஒரு காதல் சங்கீதம், மணல்வெளி யாரும் இருவரின் பாதம், நடந்ததை காற்றே மறக்காதே. பியூட்டிஃபுல்லான லைன்ஸுங்க. எஸ் நாயகன் படத்திலிருந்து மனு மற்றும் சித்ரா அவங்களோட குரலில் புலமைப்பித்தனோட வரிகளில் இளையராஜாவோட இசையில பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:37 ஆயிட்டுருக்கு. நாம் இணைஞ்சிருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில் மதுரை 103.3, விவித் பாரதி 102.3 பண்பலைகளில் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். மனசு மயங்கிட்டுருக்கீங்க. மெல்லிய மயிலிறகால உங்களை மனசு வருடி கொடுக்குற பாடல்களை நாம் ரசிக்கிட்டுருக்கிறோம். அடுத்ததாக இந்த பூவை, செம்பூவை வருடி கொடுக்குற காற்று எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இதோ பாடல் உங்களுக்காக.

பூவின் வாசம் மனதை அள்ளி கொண்டிருக்கும் நேரம் 11:43 ஆயிட்டிருக்கு. இப்படி ஒரு மென்மையான ஒரு பாடல். சில பாடல்களுக்குள்ளே பயணம் செய்யும் பொழுது மீண்டு வரவே முடியாது. தமிழ் பேசும்போது மட்டும் இல்லை, எண்ணும் பொழுது கூட, நினைக்கும் போது கூட என் தமிழ், என் தாய் தமிழ் அவ்வளோ அழகு, அழகான கவிதை வரிகள். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா? கவிஞனால் காதலிக்கப்படும் பெண்களுக்கு எப்போதும் அழிவில்லை. நிச்சயம் ஏதாவது ஒரு காகிதத்தில் கவிதைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பாள். இந்நேரம் எத்தனை புத்தகங்கள் அவளை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறதோ. பத்திரமா கட்டி வச்சுக்கோங்க உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களை.

நிறம் 11:48 ஆயிட்டிருக்கு. அடுத்ததாக வரும் பாடல் வாழ்வை மாயம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல, வாலியின் வரிகளில் கங்கை அமரனுடைய இசையில்

0: சமர்ப்பணம்.
1: சமர்ப்பணம், பியூட்டிஃபுல்லான சாங். இஸ் நேரம் 11:53 ஆயிட்டிருக்கு. நாம் இணைஞ்சிருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் மதுரை 103.3, விவத் பாரதி 102.3, பண்பலைகளில் பாடல்கள் கேட்டு வச்சுருக்கிறோம். இஸ் நிலவு தூங்குற நேரம் என்னன்னு நாம் பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி ஏசாம் உண்மைகளே நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு நிமிஷமாவது உங்களுடைய கவலைகள்லாம் மறந்துட்டு நீங்கள் ரசனையோட அந்த இயற்கையோட கலந்து அந்த பாடல்களை கேட்டிருந்தீங்க அப்படின்னா இது இந்த நிகழ்ச்சியோட ஒரு பெரிய சக்ஸஸாகவே நாம் நினச்சிட்ருக்கோம். இஸ் அடுத்து உங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட் ஆஃப் சைனிங் ஆஃப் ஆர்ஜி சித்ரா. எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மனசு நிறைவாக செய்யுங்க. இஸ் அடுத்ததாக என்ன பாடல், பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்.

0: I'll murder you. Tananana, tananana, tananana. ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை உலகம்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் காலை 4 மணி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு அழகான காலை பொழுதை தொடர்வோம். முதலாவதாக நாம் வித் பாரதி 102.3 இசையவிருப்பது திரை இசையில் பக்தி பாடல்கள். நந்தனார் படத்திலிருந்து MM தண்டபாணி தேசிகர் அவர்களின் குரலில் பாபநாசம் சிவன் மற்றும் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள், வரிகளில் MD பார்த்தசாரதி மற்றும் ராஜேஸ்வர ராவ் அவர்களின் இசையமைப்பில் வரும் பாடல்

தியானம் மனதை அமைதியாக்கும் பொக்கிஷம். அதில் தொலைந்திடுவோம் நம்மை கண்டுபிடிக்க. திரையிசையில் பக்தி பாடல்கள். அடுத்ததாக வரும் பாடல் முக்தி அம்மன் படத்திலிருந்து அருணா சாய்ராம் அவர்களின் குரலில், பா விஜயின் வரிகளில் கிரிஷ் கோபாலகிருஷ்ணனின் இசையமைப்பில்.

இந்த பிரபஞ்ச அன்னையிடம் அடிமையாக இருப்பதே ஆனந்தம். அன்பும் ஆற்றலும் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே நலம் பெறும். கடவுள் இந்த பிரபஞ்சத்தாய் நம் உள்ளத்திலேயே குடிகொண்டிருக்கிறாள். நாம் செய்யும் பணிகளே அவருக்கான வழிபாடு. திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது அம்மன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குழுவினர். இவர்களின் குரலில் வாலியின் வரிகளில் ஸ்ரீ இசையில்

0: இந்த இனிய புதிய நாளில் விவசாயம் செழிக்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், இல்லம் தோறும் வளமை இனிமை நிரம்பட்டும், வாழ்க்கை பூரணத்துவமாய் ஜொலிக்கட்டும். அகல் விளக்கு எப்படி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது என்பதை நாம் இருளில் இருக்கும்போதுதான் உணர முடியும். அதுபோல தாய் நம்மை எப்படியெல்லாம் வளர்த்திருக்கிறார் என்பதை நம் வளர்ச்சியில் தான் உணர முடியும். அதனால் தாய்மையை எப்பொழுதும் போற்றுங்கள். அடுத்ததாக இசையவிருப்பது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஷேக் மெஹபூப் சுபானி காலிஷாபி மெஹபூப் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் பஜ மானச பகுதாரி ராகத்தில் அமைந்த துளசி வனம் இயற்றிய கீர்த்தனை ஆதிதாளம்.

ஆல் இண்டியா ரேடியோ பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஷேக் மெஹபூப் சுபானி, காலிஷாபி மெஹபூப் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தாமதம் தகாதையா, மோகன கல்யாணி ராகத்தில் அமைந்த லால்குடி கோபாலையர் இயற்றிய பாடல் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, இது அதிகாலை 5 மணி. நாம் இணைந்திருப்பது சென்னை FM ரெயின்போ, திருச்சி FM 102.1, கோயம்புத்தூர் FM 103, நாகர்கோயில், மதுரை 103.3 மற்றும் விவத் பாரதி 102.3 பண்பலைகளில் இணைந்திருக்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு அழகான நாளை தொடங்குவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றி உலகு என்ற திருக்குறளோடு, விவசாயம் செழிக்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், இல்லந்தோறும் வளமை இனிமை செல்வம் நிரம்பட்டும், வாழ்க்கை ஜொலிக்கட்டும், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம்.
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் இசையவிருப்பது ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம், சோழமங்கலம் சகோதரிகளின் குரலில்.

0: சுரகண மத்யகதோ வஜஸ்பரேதி பானோ பாஸ்கர மார்த்தாண்ட ஷண்டரஷ்மே திவாகர ஆயுராரோக்கியம் ஐஸ்வர்யம் ஸ்ரீயம் புத்ராம்ஷ தேஹி மே.
1: பள்ளத்தில் வீழ்ந்தேன், சிகரம் சேர்த்தாய். வெள்ளத்தில் வீழ்ந்தேன், கரையில் சேர்த்தாய். எதனில் வீழ்ந்தால் உன்னிடம் சேர்ப்பாய், எதனில் கரைந்தால் முக்தி அளிப்பாய். நாயகனின் சக்தியே தாயே சற்றே உரைப்பாய். லலிதா நவரத்ன மாலை, திருவனந்தபுரம் சகோதரிகளின் குரலில் அடுத்து இசையவிருப்பது.

அருள்மணிமாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக இசையவிருப்பது ஸ்ரீ துர்கா ஸ்தோத்ரம், சி சரோஜா மற்றும் சி லலிதாவின் குரலில்.